நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 31 2026 மே மாதம் 21 இன்று வியாழக்கிழமை. இனி எஃப்எம் ரெயின்போவின் நிகழ்ச்சிகள் யாவும் மங்கள இசையோடு இனிதே ஆரம்பமாகிறது.

நாளொரு குரல். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார், மரத்திற்கும் அக்தே துணை. அதிகாரம் அன்புடைமை. விளக்கம்: அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர். ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கின்றது.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம்.
0: WhatsApp 7598510505 என்ற நம்பருக்கு.

0: வீட்டையும் சுத்த வேணாம், உலகத்தையும் சுத்த வேணாம். உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடி

0: இருக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
5: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
5: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
5: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

நேர்களே, நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் இரா நடராஜன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் அத்தி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் மற்றும் அதை பாதுகாக்க வேண்டிய முக்கியத்துவம். வாசிப்பவர் முனைவர் ஏ சண்முகம் அவர்கள். 7:02 புதுவை புதுமை கவிதை சோலை, எழுதி வழங்குபவர் தருமர் பழனிசாமி அவர்கள். 7:25 நலமாய் வாழ, உயர் ரத்த அழுத்தம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜோஸ்பின். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3:00 ஹலோ டாக்டர், இதில் திரை நேரமும் உடல் பருமனும் குறித்து விளக்கமளிக்கிறார் பன்ருட்டி அரசு மருத்துவமனை குழந்தை மருத்துவம் மற்றும் முதியோர் நல மருத்துவர் டாக்டர் வி பாலச்சந்திரன் அவர்கள். மாலை 4:00 சந்தேஸ்ட் சோல்ஜர்ஸ் நிகழ்ச்சி டெல்லி ஏஞ்சல், 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி. 6:20 முதல் 7:00 வரை, 7:02 முதல் 7:15 வரை மீண்டும், 7:25 முதல் 8:00 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை ஏஞ்சல், 9:15 தேன் சிந்ததே வானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00

வரை மணிக்கு ஒரு முறையும் இரவு 7-8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40 மற்றும் இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 அமைதியின் தூதர், மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு தின சிறப்புரை. வழங்குபவர் எம் சுமித்ரா அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:30 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை, கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வாயிலின், ஆர் யோகராஜா அவர்கள் மிருதங்கம். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 10:45 சர்வதேச தேயிலை தினத்தையொட்டி குன்னூர் இந்திய தேயிலை வாரியத்தின் செயல் இயக்குநர் எம் பரணிகுமார் அவர்கள் வழங்கும் உரை. 11:02 நேயர் நேரம், தலைப்பு குடும்ப உறவுகள் மேம்பட. 11:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 12 மணிக்கு வளமான பாரதம், பிரதான் மந்திரி கிசான் சம்பத யோஜனா திட்டம் குறித்த சித்திரம். எழுதியவர் ஆர் சாமுண்டேஸ்வரன், அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை, டி பாலச்சந்தர் அவர்களின் பாட்டு மற்று பற்றினக்கின்றி சுந்தர் தேவாரம், தென்பால் உகந்தாடும் மாணிக்க வாசகர் திருவாசகம். 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிற ஆர் ஜே சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை, 2:55 வானிலை அறிக்கை, 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல், ஓ எஸ் தியாகராஜன் அவர்களின் பாட்டு. 4 மணிக்கு ஒளிச்சித்திரம் அக்னி சாட்சி திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை எம் எஸ் விஸ்வநாதன், கதை இயக்கம் கே பாலச்சந்தர். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது, அழகு என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதான நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணி முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பயிலும் முதலாம் ஆண்டு மாணவ மாணவிகள் வழங்கும் இயற்கை வேளாண்மை குறித்த நாடகம், நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8 மணி முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:30 நாடக மலர், இனி எல்லாம் சுகமே நாடகம், எழுதியவர் பி ஸ்ரீலட்சுமி அவர்கள், அமைப்பு எஸ் விஜயகுமார், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10 மணிக்கு தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 8:10, 11, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6 மணி மற்றும் பிற்பகல் 3 மணிக்கு இந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05 இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேயர்களே.

0: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
1: என்னடா சொல்ற?
0: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
1: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
0: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க வணக்கம் மக்களே.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
5: அப்படியே பேசிட்டாலும்
3: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
6: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
3: நாட்டாம அப்ப இந்த பீச்சுக்கு
6: விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும். தாத்தா
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் விடுறா வண்டி எஃப்எம் ரெயின்போவுக்கு.
7: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
8: நேரம் 6:10.
9: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
10: மே 21 அமரர் ராஜீவ்காந்தி அவர்களின் நினைவு நாள். பயங்கரவாதத்திற்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அமைதியை வலியுறுத்தவும் தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அன்பு, அகிம்சை, கருணை, இரக்கம் போன்றவை பள்ளிப்பருவத்திலேயே நன்னெறி பாடங்களாக போதிக்கப்பட்டால் வன்முறை எண்ணங்கள் மாணவர்கள் மனதில் மறையும். அன்பும் அடையாளமும் அங்கீகாரமும் பெற்றோர்களின் அரவணைப்பும் ஆசிரியர்களின் கவனமும் கிடைக்கப்பெறாத மாணவர்களே போதைப்பொருள் பழக்கத்துக்கு அடிமையாகும் அபாயங்கள் உள்ளன. பள்ளி பருவத்தில், கல்லூரி பருவத்தில் சண்டை அடிதடி குற்றங்கள் செய்து கூர்நோக்கு இல்லங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் வருபவர்கள் தீவிரவாதிகள் மற்றும் பயங்கரவாதிகளால் பயன்படுத்தப்படும் அபாயங்கள் அதிகம் உள்ளன. எனவே தொடர் கண்காணிப்பும் அன்பும் ஆதரவும் அவர்களுக்கு தரப்பட்டு மடை மாற்றம் செய்யப்பட வேண்டும். சமுதாயத்தால் ஒதுக்கப்படுபவர்கள்தான் சமுதாயத்திற்கு எதிராக மாறுகின்றனர். ஒருவரும் ஒதுக்கப்பட்டு விடாமல் அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்லும் வகையில் சமுதாய திட்டங்களும் நிகழ்ச்சிகளும் அமைய வேண்டும். ஐக்கிய நாடுகள் சபை மே 21 சர்வதேச தேயிலை தினமாக அறிவித்துள்ளது. தண்ணீருக்கு அடுத்தபடியாக உலகில் அதிகமாக பருகும் நீர் தேநீர் ஆகும். தேயிலை உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நிலை, நீடித்த விவசாயம் மற்றும் தேயிலை வர்த்தகத்தின் முக்கியத்துவத்தை உலகளவில் வலியுறுத்துவதே இந்த சர்வதேச தேயிலை தினத்தின் நோக்கமாகும். ஒரு கப் தேநீர் என்பது மனிதர்களுக்குள் இருக்கும் அன்பை, காதலை, நேசத்தை, நட்பை, சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய மேஜிக் பானமாகும். இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல தான் தேநீர் பரவலானது. தேநீர் குடித்து பழக்கமில்லாத இந்தியர்களுக்கு பிரிட்டிஷார் முதன் முதல இலவசமா கொடுத்து அடிமையாக்கியிருக்காங்க. பின்பு தேநீர் மெல்ல மெல்ல இந்தியர்களிடமிருந்து பிரிக்க முடியாத பானமாகிவிட்டது. தேநீர் தமக்கு தேவை என்பதாலும் சிறந்த வணிக பயிர் என்பதாலும் பிரிட்டிஷார் மெல்ல மெல்ல மலைவாசஸ்தலங்களை தேயிலை தோட்டங்களாக மாற்றி

0: இனர். தென்னிந்தியாவை விட வட இந்தியாவில் தேயிலை பயன்பாடு அதிகம். அறிமுகப்படுத்திய பிரிட்டிஷார் கூட அறியாத புதிய புதிய தேநீர் வகைகளை இன்று நாம் குடித்து வருகிறோம். ஜப்பான், கொரியா, தைவான் நாடுகளில் டீ செரிமனி, தேநீர் சடங்கு ஒரு மரபாக உள்ளது. இது தவிர ஒவ்வொரு ஆண்டும் மே 21 உரையாடல் மற்றும் வளர்ச்சிக்கான, கலாச்சார பன்முகை தன்மைக்கான சர்வதேச நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த உலகில் பல்வேறு கலாச்சாரங்கள் உள்ளன. அந்த கலாச்சாரங்களின் செழுமையை அங்கீகரிக்க வேண்டும். உலக அமைதி மற்றும் நிலையான வளர்ச்சியை அடைவதில் கலாச்சாரங்களுக்கிடையிலான உரையாடல்களின் பங்கினை வலியுறுத்துவது இந்த தினத்தின் நோக்கமாகும். சரியான உரையாடலே சரியான தீர்வினை கொண்டு வரும். எனவே உரையாடல்களை மேம்படுத்துவது இந்த நாளின் நோக்கமாகும். இந்திய அளவில் தேசிய தீவிரவாத எதிர்ப்பு தினம், உலக அளவில் தேயிலை தினம், பன்முக கலாச்சாரத்தை செழுமைப்படுத்து தினம் என மே 21 பல்வேறு வகைகளில் முக்கியத்துவம் பெறுகிறது.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 இனி கேட்கலாம் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம், மலேசியா வாசுதேவன் குரலில்.

நேரம் 6:19:35.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 7 நாள் வியாழக்கிழமை. நேரம் 6:35. 8 உழவுக்கான செய்திகள். இதில் அத்தி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாசமுருகன் ஆகியோர்.

0: அம்மா அடியோ, நம்ம காய்கறி தோட்டத்துல பச்சை மிளகாய், வெண்டை, தக்காளி நிறைய காய்ச்சிருது. ஆனா இதெல்லாம் பறிக்கிறதுக்கு ஒரு களைப்பா இருக்கும். ஆளு வேற கூட இல்ல, நம்ம ஒண்டி தான் இதெல்லாம் பறிச்சாகணும். சரி
1: கருத்தமுத்து. எப்பா கருத்தமுத்து,
0: யார் அது காய்கறி பறிச்சுருக்கோம் இப்போ வந்து கூப்பிடுறது?
1: என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்க?
0: ஓ, காத்தமுத்து குரல்ல. ஆ, வாப்பா வாப்பா வாப்பா. காய்கறி தோட்டத்தில் இந்த பச்சை மிளகாய், தக்காளி, வெண்டக்காய் இதெல்லாம் பறிச்சு வச்சுக்கிறோம்மா, வீட்டுக்கு தான் சமையலுக்கு.
1: சரிப்பா சரிப்பா, நேற்று டவுனுக்கு போனில்ல?
0: ஆமாம்.
1: ஏதோ மாட்டுக்கு லாடம் வாங்க போகிறேன், மூக்கநாங்கயிறு வாங்க போகிறேன்னு வாங்கிட்டு
0: வந்துட்டியா? ஆ, வாங்கிட்டு வந்து வண்டி மாட்டுக்கு லாடமும் போட்டேன், மூக்கநாங்கயிறு
1: குத்திட்டான். ஆ சரிப்பா சரிப்பா.
0: காத்தமுத்தா, நேற்று டவுனுக்கு போனல, நம்ம ஊர் வர பஸ்ஸில் ஏறி
1: உட்காந்துட்டான்.
0: அத்திப்பழம் வாங்க அத்திப்பழம் வாங்கன்னு தள்ளுவண்டிக்காரர் கத்தின்னு வந்தாரா?
1: சரி
0: சரி, நான் பஸ் விட்டு இறங்கி போய் ஒரு கிலோ எவ்வளோன்னு கேட்டேன்ப்பா, 250 ரூபான்னு சொல்கிறான். அடா, என்னடா எப்படி வாங்குறதுன்னு யோசிச்சேன். சரி, ஒரு 4 அத்திப்பழம் கேட்டேன், 40 ரூபான்னு சொல்கிறான். அப்புறம் எனக்கு ஒரு ஆசையாக இருந்ததா, 5 பழம் 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டேன்ப்பா. சாப்பிட்டு பார்த்தா அவ்வளவு டேஸ்ட்டாக அமிர்தமாக இருக்குதுப்பா. அப்புறம் தான் யோசித்தேன், நாமளும் நம்ம வயல்ல சாகுபடி செய்யலாம்னு. அதான் பஸ்லேருந்து நம்ம ஊர் வர வரைக்கும் யோசிச்சு வந்தேன்பா. சரி, காத்தமுத்த போய் பார்த்துட்டேன், இது ஏன்னா தகுந்த ஆலோசனை கேட்டு நம்மள பயிர் இல்லாமனு வந்தேன்.
1: கருத்தமுத்த, நீ நினைச்சது கரெக்டு தான்ப்பா. அத்தி சாகுபடி ஒன்னா அமோகமாக்கிடும், தாராளமா நீ செய்யலாம்ப்பா.
0: ஆனா அவ்வளவு விலையா விக்குதா?
1: எப்பா, உண்மையிலே அத்திக்குன்னு ஒரு தனி ரேட்டு இருக்குப்பா.
0: ஓஹோ,
1: வடிகால் வசதி உள்ள நிலம் இருக்குதா, அதுதான் ரொம்ப முக்கியம். தண்ணி தங்கிடக்கூடாது, மழை பெஞ்சா தண்ணி ஓடிடணும். இந்த மாதிரி நிலம் இருந்ததுன்னா தாராளமா அத்தி சாகுபடி செய்யலாம்ப்பா.
0: ஓஹோ,
1: ரைட்டா?
0: அப்ப என் நிலத்துல செய்யலாம்ப்பா. என் நிலம் தான் ஆத்து ஓட்டுல இருக்குது, உனக்கு தெரியுமா?
1: நல்ல வடிகால் வசதி இருக்க நிலம் தான்ப்பா உன் நிலம், நீ தாராளமா செய்யலாம்.
0: சரி சரி,
1: அது அந்த ஆத்தங்கரை ஓரமா இருக்குல்ல?
0: ஆமா,
1: அந்த பகுதி நல்ல நிலம்ப்பா.
0: பயிரிடுற முறை, அதனுடைய தொழில்நுட்பங்கள் மத்ததெல்லாம் சொல்லுப்பா எனக்கு.
1: ஒன்றும் இல்லைப்பா, அத்தி சாகுபடி செய்ய போகிறதா நீ முடிவு
0: பண்ணிட்டீன்னா,
1: நிலத்தில் ஒரு 10 நாள் இடைவெளியில் ஒரு 2 முறை நல்லா உழவு ஓட்டிடு. 10 அடி இடைவெளியில் 2 அடி உயரம், 2 அடி அகலத்தில் மேட்டு பாத்தி அமைச்சிக்க.
0: சரி,
1: அதுலேயே சொட்டு நீர் பாசன அமைப்பையும் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா எத்தனை வருஷம்னாலும் உனக்கு தண்ணி பிரச்சனை இருக்காது, சிக்கனமாக தண்ணியையும் பயன்படுத்தின மாதிரி இருக்கும். மேட்டுப்பாத்தியுடைய நடுப்புற 7 அடி இடைவெளியில 1 அடி ஆழத்துல குழி எடுக்கணும். ஒவ்வொரு குழியிலையும் 500 கிராம் அந்த தொழு உரம், 100 கிராம் வேப்பம் புண்ணாக்கு,
0: சரி,
1: இத கலந்து அடியுரமா போட்டுரு. 45 லிருந்து 50 நாள் வயதுடைய கன்று, இதான் வாங்கிட்டு வந்து நம்ம நடவுக்கு பயன்படுத்தணும். நடவு செஞ்ச 40வது நாள்ல இருந்து 20 நாளைக்கு ஒரு முறை 200 லிட்டர் தண்ணீர்ல 6 லிட்டர் பஞ்சகாவியா, இத கலந்து நம்ம தான் சொட்டு நீர் பாசனம் போட்டுருன்னு சொன்னா இல்லையா, அது மூலியமா செடிக்கு கொடுக்கணும்பா. வாரம் ஒரு முறை

0: இரநூறு லிட்டர் தண்ணீரில் 6 லிட்ரு இந்த வேஸ்ட்டு டீ கம்போஸ்ட் கரைசல், அது நம்ம கிராமங்கள்லாம் கிடைக்கும், டவுனில் போனீங்கன்னா இன்னும் நிறையவே கிடைக்கும், அதை வாங்கிட்டு வந்து நம்ம பயன்படுத்தலாம்.
1: சரி,
0: இது போக மாதம் ஒரு முறை 200 லிட்ரு தண்ணீரில் 4 லிட்ரு சூடோமோனஸ் திரவம் கலந்து விடணும்பா. குளிர்காலத்தில் சாறு உறிஞ்சும் தாக்குதல் வர வாய்ப்பு இருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா 100 லிட்ரு தண்ணீர்ல 3 லிட்ரு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கரைசல கலந்து வாரம் ஒரு முறை சுழற்சி முறையில் அது பூச்சி இருக்கோ இல்லையோ அதுக்கான சீதோஷ நிலை இருக்குது அப்படின்னாவே நம்ம கைத்தெளிப்பான வச்சுட்டு இதை தெளிச்சிட்டு வர வேண்டியதான். அப்ப அந்த பூச்சி கிட்டையே வராதுப்பா, நமக்கு அந்த பாதிப்பு இருக்காது. இது போக ஒன்னே ஒண்ணுப்பா, இலைத்துரு நோய் அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாப்பா, இலையில வந்து புள்ளி புள்ளி புள்ளியா இலைத்துரு நோய் வரும். இது வந்ததுன்னா அடுத்து வந்து கிளை மூலியமா எல்லா இடத்துக்கும் பரவும் போது காயிலையும் பரவிடி காயில வந்து புள்ளி புள்ளியா வந்துடும். அப்புறம் பழமாகும் போது விலை போகாதுப்பா. அதனால இந்த துரு நோய நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கணும்.
1: சரி சரி,
0: தேவைக்கு ஏற்ப நம்ம களை எடுத்துடணும். 6 மாசத்துக்கு பிறகு ஒவ்வொரு கன்றுடைய தூரலையும் 3 கிலோ நம்ம தொழு உரம், 50 கிராம் பாஸ்போ பாக்டீரியா, 150 கிராம் மண்புழு உரம், 25 கிராம் வேப்பம் புண்ணாக்கு, இதை கலந்து இதை மாதிரி நம்ம 3 மாசத்துக்கு ஒரு தடவை திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும்பா. சரியா?
1: சரி சரி.
0: கன்று நட்ட 4வது மாசத்துல பிஞ்சு பிடிக்கும். அந்த பிஞ்சை நம்ம வச்சுக்க கூடாது, அதை கையாலே அப்படியே நம்ம உதிர்த்து அது இல்லாம பண்ணிக்கணும். 8வது மாசத்துல இருந்து தான் நம்ம பிஞ்சுகளை காய்க்க விடணும். 10வது மாசத்துல இருந்து காய்ப்பு படிப்படியா அதிகரிக்கும். ஆண்டுக்கு ஒரு முறை மழைக்கு முன்பாக நாம கவாத்து செய்யணும். இது ரொம்ப முக்கியம்.
1: ஆமாமா,
0: கவாத்து செஞ்சாதான் மரம் அதிக உயரம் இல்லாம மரம் குட்டையாவே இருக்கணும். பக்க கிளைகள் தான் நம்ம விடணும்.
1: ஓஹோ.
0: 2வது ஆண்டு முதல் ஒவ்வொரு பறிப்புலையும் 20-25 கிலோ வரைக்கும் நம்ம பழம் ஒவ்வொரு மரத்துல இருந்தும் பறிக்கலாம். முறையா கவாத்து செஞ்சு பராமரிச்சுட்டு வந்தோம்னா 15 வருஷம் வரைக்கும் தொடர்ந்து நம்ம மகசூல் எடுக்கலாம்ப்பா இந்த அத்தியில.
1: ஓஹோ, ஒரே மரம் 15 வருஷம் வரைக்கும் இருக்குமா?
0: ஆமாப்பா, 15 வருஷம் வரைக்கும் நமக்கு பலன் கொடுக்கும். அத்தியில பல ரகங்கள் இருக்குது. இப்ப என்னன்னா நாட்டு அத்தி இருக்குது, அப்புறம் டிம்லா அத்தின்னு ஒண்ணு இருக்கு, ஆப்கான் அத்தின் இருக்கு, இஸ்ரேல் அத்தி, பூனா அத்தி, டர்க்கி பிரவுன் அப்படிங்கிற அத்தி ரகம் இருக்குப்பா. அதுதான்ப்பா பாக்கிறதுக்கு நல்லா அழகா இருக்கும் பழம். பழமா விக்கிறதுலாம் முக்காவாசி இந்த டர்க்கி பிரவுன் ரகத்தை தான் விக்கிறாங்க.
1: அப்ப நம்ம பழம் வேணும்னா இந்த பேரெல்லாம் சொல்லி கேக்கணுமா?
0: ஆமாப்பா, நீ வந்து இந்த டர்க்கி பிரவுன் ரகத்தையே போடுப்பா, அதுதான் பழத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும்பா. வாங்குறவங்க அது கவர்ச்சியா இருக்கிறதுனால உடனே வாங்கிடுவாங்க, உனக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீ ஒரு 200 ரூபான்னு ஒரு கிலோ வித்தினா கூட ஒவ்வொரு மாசமும் கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபா உனக்கு லாபம் கிடைக்கும்பா. வருஷத்துல 8 மாசம் உனக்கு இந்த லாபம் கிடைச்சிட்டே இருக்கும். இது போக டயானா அப்படின்னு ஒரு ரகம் இருக்கு. இதனுடைய தோல் கொஞ்சம் மெல்லுசா இருக்கிறதுனால பழத்தை மதிப்பு கூட்டி நம்ம விற்கலாம். அதனால வந்து என்னை பொறுத்த அளவுக்கும் பழமா விற்கணும் அப்படின்னா இந்த டர்க்கி பிரவுன் ரகம் தான் வந்து நம்ம பகுதிகளுக்கு ஏற்றதா இருக்கு. நிறைய பேர் அதான் பண்றாங்க, நீனும் அதையே பண்ணுப்பா.
1: சரி சரி. அத்தி சாகுபடி பத்தி நிறைய தகவல்கள் சொன்ன, ரொம்ப பயனுள்ளதா இருந்தது காத்துமுத்த. அதுல நீ டர்க்கி பிரவுன் ஒரு ரகத்தை சொன்ன, அதுவே நான் பயிரிட்டு நல்ல லாபம் கண்டுபிடிச்சா இன்னும் வசதியா இருக்கிறப்பா.
0: நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பயிர் அத்தி சாகுபடி, நீ தாராளமா செய்யலாம்ப்பா. அரசாங்க ஊழியர் மாதிரி மாசம் நிரந்தரமா உனக்கு சராசரியா 30,000 ரூபாய் லாபம் இருக்குப்பா.
1: அது வந்தாலே இன்னொரு கார் வாங்கினா விவசாயத்தை அதிகரிக்கிறான்.
0: சரிப்பா சரிப்பா, தாராளமா செய்ய.
1: சரி
0: சரி. இப்ப காய்கறி எல்லாம் பறிச்சுல?
1: ஆமா.
0: எனக்கு ஏதாவது குடுக்குறியா?
1: வச்சுக்கண்ணா. காத்துமுத்தா, இந்த 2 பையில தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், பச்சை மிளகாய், இயற்கையான உணவு, இதெல்லாம் வீட்டுக்கு எட்டு போயிட்டு நல்லா சமைச்சு சாப்பிடுப்பா, ஆரோக்கியமா இரு.
0: சரிப்பா சரிப்பா. கத்தமுத்த கொண்டப்பா பையன், அப்படின்னா கிளம்பட்டுமா?
1: சரி சரி சரி,
0: போயிட்டு வரேன்ப்பா.
1: பார்த்து போயிட்டு வா.
0: சரிப்பா.

நேர்கள் இதுவரை கேட்டது அத்தி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். இதில் பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாசமுருகன் ஆகியோர்.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ஈரோடு, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. இத்தாலியின் ரோம் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்ரிகோலா என்ற விருதை உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் தலைமை இயக்குநர் ஹியூ டோங் யூ அவருக்கு வழங்கினார். இந்த விருதை பெற்றுக் கொண்ட பிரதமர் திரு நரேந்திரமோடி, தமக்கு கிடைத்த இந்த கௌரவத்தை லட்சக்கணக்கான இந்திய விவசாயிகள், கால்நடை மற்றும் மீன் வளர்ப்போர், வேளாண் விஞ்ஞானிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு அர்ப்பணிப்பதாக கூறினார். உணவு பாதுகாப்பு, நீடித்த வளர்ச்சி மற்றும் மனித நலனில் இந்தியாவின் பெரும் அர்ப்பணிப்பை இந்த விருது பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு என்பது கொள்கை சார்ந்த அம்சமாக மட்டுமின்றி அது மனித சமூகத்தின் மீதான பொறுப்பு என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியா ஒரு நீடித்த பருவநிலை மாற்றத்தை தாங்கக்கூடிய மற்றும் எதிர்காலத்திற்கு தயாரான வேளாண் சூழலை உருவாக்கி வருவதாக அவர் கூறினார். அதேவேளையில் அறிவியல் சார் வேளாண்மை நாடு முழுவதும் ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக திரு மோடி தெரிவித்தார். இந்திய வேளாண்மையில் தொழில்நுட்பம் முக்கிய வலிமையை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். அதிக அளவில் உற்பத்தி செய்வது மட்டும் வேளாண்மையின் எதிர்காலமாக அமையாது என்று குறிப்பிட்ட பிரதமர், அது சிறப்பாக உற்பத்தி செய்வதில்தான் அமையும் என்றும் தெரிவித்தார். இதற்கிடையே தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் புதுதில்லி வந்தடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பெற்ற பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திருமதி நிர்மலா சீதாராமன், திரு பியூஷ் கோயல் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு அமித்ஷா, இந்த கௌரவம் விவசாயிகள் மற்றும் வேளாண் துறையுடன் தொடர்புடைய லட்சக்கணக்கான இந்தியர்களுக்கு பெருமை என்று கூறியுள்ளார். வேளாண் சீர்திருத்தங்கள், உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாயிகள் நலனில் பிரதமரின் அர்ப்பணிப்புக்கு கிடைத்த உலகளாவிய அங்கீகாரம் இது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள செய்தியில், பயிர் காப்பீட்டுத் திட்டம், விவசாயிகள் கடன் அட்டை திட்டம் உட்பட இந்திய வேளாண் வளர்ச்சிக்கு திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உணவு பாதுகாப்பு, மக்கள் நல்வாழ்வு மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான நாட்டின் உறுதிப்பாட்டை இவ்விருது அங்கீகரிப்பதாக தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் எதிர்காலத்தில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் மின்சார வாகனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட அவர், மின்சார பேருந்துகள் மற்றும் மின்சார லாரிகளின் பயன்பாட்டை ஊக்குவிப்பது குறித்து ஆலோசனை நடத்தினார். நாட்டில் மின்சார போக்குவரத்திற்கான மாற்றம் நடைமுறைக்கு ஏற்றதாகவும் வர்த்தக ரீதியாக நீடித்திருப்பதையும் உறுதி செய்வதற்காக அத்துறையைச் சார்ந்தவர்களுடன் இணைந்து செயல்பட அரசு உறுதிபூண்டுள்ளதாக திரு எச் டி குமாரசாமி தெரிவித்தார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில்

0: காலை 10 மணி அளவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராஜேஷ்குமார், திரு விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என்று அக்கட்சி ஏற்கனவே அறிவித்துள்ளது. அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக அக்கட்சியின் தமிழக மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் ஜோடங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்களுக்கு எந்த துறை ஒதுக்கப்பட்டாலும் அதை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாக கூறினார். அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு ப. சிதம்பரமும் திரு மாணிக்கம் தாக்கூரும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவித்துள்ளது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் தாங்கள் தாவேக் அமைச்சரவையில் இடம்பெறுவது தொடர்பாக இன்று நடைபெறும் அரசியல் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகள், குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் 3 நாட்களுக்கு அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்கு 9 மாதங்கள் வரை ஆகும் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. சைப்ரஸ் நாட்டு அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடவுலிடஸ் 3 நாள் இந்திய பயணமாக நேற்று மாலை மும்பை வந்தடைந்தார். மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 வர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறுவாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு லஞ்சம் கேட்டதாக கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவாரூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் நாளை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. மூளைச்சாவு அடைந்த தருமபுரி மாவட்டம் அரூர் கிளப்பாறையைச் சேர்ந்த இளைஞரின் உடல் உறுப்பு தானம் செய்யப்பட்டது. பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆணையர் டாக்டர் ஜி எஸ் சமீரன் தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்தது. 148 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணி 18.5 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை அடைந்தது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 3 கோல்கள் போட்டன. இந்திய அணியின் சார்பில் கேப்டன் கேத்தன் புஷ்வாகா, கரண் கௌதம், பென் சித்தார்த் ஆகியோர் கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றன. 2 ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்த இணை 7-6, 7-5 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்து இணையை வென்றது. பெங்களூருவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர்

0: பிரிவில் இந்தியாவின் ஆதில் கபூர் சசிகுமார் முகுந்த் இணையும் கலியந்தா புனாச்சா சாகேத் மைனேனி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உணவு பாதுகாப்பு மற்றும் வறுமை ஒழிப்பில் நீண்டகாலம் பங்களிப்பு செய்ததற்காக உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் போக்குவரத்திற்கு மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. ஈரோடு, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 6:55 4 நொடிகள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் மற்றும் அதை பாதுகாக்க வேண்டிய முக்கியத்துவம். வாசிப்பவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள்.
3: பூமி அதன் அனைத்து உயிரினங்களுக்கும் வாழ்வாதாரமாக விளங்குகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பது என்பது மனித குலத்தின் எதிர்காலத்திற்கான அஸ்திவாரமாகும். ஆனால் சமீபத்தில் பல ஆண்டுகளாக மனித நடவடிக்கைகளால் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது புவி வெப்பமடைதல், காலநிலை மாற்றம் மற்றும் உயிரினங்களின் அழிவு போன்ற பல்வேறு உலகளாவிய பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துள்ளது. பூமி நமக்கு அளித்திருக்கும் விலைமதிப்பற்ற கொடையான சுற்றுச்சூழல்தான் உயிரினங்கள் வாழ்வதற்கும் செழித்து வளர்வதற்கும் அடிப்படையாக உள்ளது. அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு சிக்கலான வலைப்பின்னல் ஆகும். இந்த கூறுகளின் சரியான சமநிலைதான் நமது வாழ்க்கை தரத்தையும் பூமியின் ஆரோக்கியத்தையும் உறுதி செய்கிறது. சுற்றுச்சூழல் சரியாக இருந்தால்தான் பொருளாதார மேம்பாடு, சமூக நலம், கலாச்சாரம் போன்றவையும் செழிக்கும். சுருக்கமாக சொன்னால், சுற்றுச்சூழல் இல்லாமல் மனித வாழ்க்கையோ அல்லது எந்த உயிரினத்தின் வாழ்க்கையோ சாத்தியமில்லை. நமது சுற்றுச்சூழல் இன்று பல்வேறு அச்சுறுத்தல்களை சந்தித்து வருகிறது. மனிதனின் பேராசையும் பொறுப்பற்ற செயல்களுமே இந்த அச்சுறுத்தல்களுக்கு முக்கிய காரணமாக அமைகின்றன. அவற்றில் சில பொதுவான அச்சுறுத்தல்களை பார்ப்போம். மாசுபாடு. மாசுபாடு என்பது இன்று நாம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்றாகும். இது பல்வேறு வடிவங்களில் நம்மை தாக்குகிறது. உதாரணமாக, காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, நில மாசுபாடு என பல வடிவங்களில் இது நம்மை தாக்குகிறது. குறிப்பாக காற்று மாசுபாடு என்பது தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்கள் வெளியிடும் நச்சு புகையால் ஏற்படுகிறது. இந்த புகை காற்றில் கலந்து சுவாசிக்கும் போது சுவாசக் கோளாறுகள், நுரையீரல் நோய்கள் மற்றும் ஒவ்வாமை போன்ற பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை உருவாக்குகிறது. மேலும் அமில மழை போன்ற சுற்றுச்சூழல் சீர்கேடுகளுக்கும் இது வழிவகுக்கிறது. வாகன புகையில் வெளியேறும் கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் காற்று மண்டலத்தை நஞ்சாக்கி பசுமை இல்ல வாயுக்களின் அளவை அதிகரித்து புவி வெப்பமயமாதலுக்கு வழிவகுக்கின்றன. நீர் மாசுபாடு என்பது தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு உபயோக கழிவுகள், விவசாய நிலங்களிலிருந்து வெளியேறும் ரசாயன கலவைகள் போன்ற பல்வேறு காரணங்களால் ஏற்படுகிறது. கெட்டுப்போன நீர் குடிப்பதற்கு மட்டுமல்ல, விவசாயத்திற்கும் அன்றாட பயன்பாட்டிற்கும் கூட ஆபத்தானது. நீர் வாழ் உயிரினங்கள் இதனால் இறந்து போகின்றன. மேலும் நீர் மூலங்கள் நஞ்சாகி மனிதர்களின் உடல்நலத்தையும் பாதிக்கிறது. அடுத்து நில மாசுபாடு என்பது குப்பைகள், நெகிழி கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் விவசாய உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் போன்றவை

0: நிலத்தில் கொட்டப்படுவதால் ஏற்படுகிறது. இந்த கழிவுகள் மண்ணின் வளத்தை கெடுத்து நிலத்தடி நீரையும் மாசுபடுத்துகின்றன. சுகாதாரமற்ற நிலம் மற்றும் பல்வேறு நோய்களை பரப்பும் இடமாக இந்த குப்பைகளை கொட்டும் இடம் மாறுகிறது. முறையாக அகற்றப்படாத குப்பைகள் துர்நாற்றம் வீசுவதுடன் சுற்றுப்புறத்தையும் அசுத்தப்படுத்துகின்றன. மேலும் முறையாக கையாளப்படாத குப்பைகள் நோய்க்கிருமிகளின் புகலிடமாக மாறி தொற்று நோய்களை பரப்புகின்றன.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் மற்றும் அதை பாதுகாக்க வேண்டிய முக்கியத்துவம். வாசித்தவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள்.

0: இனி தொடர்வது காலை 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் அக்ரி கோலா பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த விருது கோடிக்கணக்கான இந்திய விவசாயிகளுக்கு கிடைத்த மரியாதை என்றும், வேளாண் சீர்திருத்தங்கள், உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாயிகள் நலனுக்கான பிரதமரின் அர்ப்பணிப்புக்கு கிடைத்த உலகளாவிய அங்கீகாரம் என்று தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வரும் 23 தேதி முதல் 4 நாள் பயணமாக இந்தியா வருகிறார். இப்பயணத்தின் போது எரிசக்தி, பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 134 மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 31 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 29 தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மானிய விலையில் உணவு பெற தகுதியுள்ள குடும்ப அட்டைதாரர்கள் CBDC என்னும் மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய திட்டத்தின் கீழ் ஆதார் அங்கீகாரம் மூலம் டிஜிட்டல் வாலெட் உருவாக்கிக் கொள்ள இன்று நெட்டப்பாக்கம், ஏம்பலம் மற்றும் மணவெளி பகுதிகளில் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்று குடிமை பொருள் வழங்கல் துறை அறிவித்துள்ளது. இதர பகுதிகளிலும் கட்டம் கட்டமாக இதேபோன்று முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. IPL T20 கிரிக்கெட்டில் நேற்று இரவு கொல்கத்தாவில் நடைபெற்ற போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
0: நேரம் 7:04. புதுவை புதுமை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்.
2: கவிதை சோலையில் தமது கவிதைகளை எழுதி வழங்குகிறார் தருமர் பழனிசாமி அவர்கள்.
3: வெப்பமயமாதல், அகிலத்தின் வெப்ப அளவு கூடுதல் வெப்பமயமாதல் என விவரிக்கப்படுகிறது. வேதி வினைகளால் விளையும் பொருட்களை உருவாக்கும் தொழில் உண்டாவதற்கு முன் அகிலத்தின் வெப்ப அளவு கூடல. இயல்பாய் கதிரவன் இறைக்கும் வெப்பம் வான் வழியாக வந்து பூமியின் மேற்பரப்பை மெதுவாக சூடேற்றும். சூடேறிய பூமியின் சூடு சுற்றிலும் வந்த வழியில் திரும்பி வான்வெளியில் கரையும். அகிலத்தின் வெப்ப அளவு மாறாமல் பூமி ஒரு காலத்தில் பூ போல இருந்தது. ஏன் இந்த வெப்பமயம்? வேதி வினைகளால் விளையும் பொருட்களை உருவாக்கும் தொழில்கள் உண்டான பிறகு அகிலத்தின் வெப்ப அளவு எகிரியது. மெல்லிய படலமாய் மேதினியை சுற்றி ஓசோன் என்னும் ஓரடுக்கு போர்வை பூமியை போர்த்தி பூ போல காத்தது. வெயிலோன் கதிரவனின் வெப்ப கதிர்கள் ஓசோன் போர்வையில் உள் நுழையும் வெளியேறும். வரும் கதிரும் வெளியேறும் கதிரும் சம அளவில் சலனமானதால் அகிலத்தை சுற்றி அளவான வெப்பம் மாறாமல் இருந்து மண்ணை காத்தது. நுகர்வு பண்பாட்டு நிலை பெருகிட தேவைக்கேற்ப தொழில்கள் பெருகின. உருவாகிய தொழிலோடு உருவாகின கழிவுகள். கழிவுகளில்

சில கலந்தன நீரில், கழிவுகளில் சில கலந்தன காற்றில். இயற்கை பொருளினுள் இருந்த கழிவுகள் வேதி வினைகளால் விடுதலையாகி தொழிற்சாலைகளின் துவாரங்கள் வழியே பூதங்கள் போல புறப்பட்டு வெளியில் கணக்கு இன்றி கலந்தன வழியில். ஓசோன் அடுக்கின் உள்ளடுக்காய் அவை உருவாகின உலகத்தின் மேலே. ஓசோன் அடுக்கு ஓர் இயற்கை அடுக்கு. எரியும் சூரியனின் இறங்கும் சூட்டினை இருவழிப்பாதையாய் இருந்து செயற்பட்டு அனுமதித்த வெப்பத்தில் அளவு கொஞ்சத்தை வந்த வழியே வான்வெளிக்கு அனுப்பும். பசுமை குடில் படலம். பசுமை குடில் படலத்தின் பணி, இயற்கை ஓசோன் போல் இருக்கவே இருக்காது. ஓசோன் அடுக்கின் உள்ளடுக்காய் அமைந்த தொழிற்சாலைகளின் துவார கழிவுகள் எரியும் சூரியனின் இறங்கும் சூட்டினை கவர்ந்து தனக்குள்ளே காத்து வைத்திருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குவளையத்தில் கொட்டும். மூல பொருட்களில் மூழ்கி கிடந்த உள்மூலக்கூறுகள் உடைந்து வெளியேறி பூமிக்கு மேல் இரண்டாம் போர்வையாய் உருவாகி எரியும் சூரியனின் இறங்கும் சூட்டினை பதுக்கி வைத்து மீண்டும் பூமிக்கு தருவது பச்சை குடில் விளைவாய் பாதிப்பை தருகிறது. பச்சை குடில் வாயுக்கள். எரிபொருளாய் எரிந்து வெளியேறும் கரிக்கூறு வழி கார்பன் டை ஆக்சைடு. விவசாயம் கால்நடையால் விடுபடும் மீத்தேன். வெப்பத்தால் சூடேறி வெளியேறும் நீராவி. விவசாய உரங்களால் விடுபடும் நைட்ரஸ் ஆக்சைடு. பச்சை குடில் விளைவு பண்புடைய இவைகள் கூட்டு கலவையாய் கூடி போர்வையாகி ஓசோனுக்கு கீழ் ஓரடுக்காய் உள்ளது. ஆண்டுதோறும் கூடும் ஆலை கழிவுகளால் பாழ்படுத்தும் பச்சை குடில் வாயுவின் அடுக்கின் தடிமனும் அதற்கேற்ப கூடும். அவ்வடுக்கு சேமிக்கும் அனல் அளவும் கூடும். வெப்ப மயமாகி வேகும் இவ்வுலகும். அதிகீழ் நீராவி அடுக்கு. மண்ணுக்கு அருகில் மிகுந்த அடர்வுடன் பச்சை குடில் வாயுவாய் பாதிப்புகள் தரும் நீராவி மூலக்கூறுகள் நிறைந்திருக்கும். வெப்ப நாட்களில் வெயிலால் சூடேறும் மண்ணிலிருந்து வெப்பம் மறுபடியும் திரும்பி விண்ணை நோக்கி வெளியேறி செல்கையில் மண்ணுக்கு அருகில் மிகுந்த அடர்வுடன் மிதக்கும் நீராவி மீளும் மண் சூட்டினை விண்ணுக்கு அனுப்பாமல் விழுங்கி உள்வைத்து மண்ணுக்கே திருப்பிவிடும் மீக்கொடுமை செய்கிறது. நீராவியும் அதிவெப்பம் நிறைந்ததாகி காற்று வெப்பமும் கடுவெப்பமாகி மண் வெப்பத்தை மளமளவென உயர்த்தும். கீழடுக்கு. அடுத்த அடுக்காய் அடர்வின் அளவு கொஞ்சம் குறைந்த கார்பன் டை ஆக்சைடு. நீராவியை போன்றே நிறுத்தி வைத்து வெப்பத்தை மண்ணை சூடாக்கும் மீத்தேன் வாயு. நீராவி போன்றே நிறுத்தி வெப்பத்தை நிலத்தை சூடாக்கும் நைட்ரஸ் ஆக்சைடு. மூன்று வாயுக்களும் முழுமையாய் கலந்து இரண்டாம் அடுக்காய் இயங்குகின்றன. நீராவி அடுக்கு நிகழ்த்தும் வெப்ப ஈர்ப்பை இரண்டாம் அடுக்காய் இவ்வடுக்கும் செய்கிறது. வெப்ப நாட்களில் வெயிலால் சூடேறும் மண்ணிலிருந்து வெப்பம் மறுபடியும் திரும்பி விண்ணை நோக்கி வெளியேறி செல்கையில் நீராவி அடுக்கு சூட்டை நிறைய ஈர்த்து வைக்கும். தப்பித்து வெளியேறும் தரை வெப்பத்தை இரண்டாம் அடுக்கு ஈர்த்து பின் திருப்பிவிடும். பூமியிலிருந்து 12 கிலோமீட்டர் வரை பரவியுள்ளது இவ்விரண்டாம் பச்சை குடில் வாய்வடுக்கு. ஓசோன் அடுக்கு. பூமியிலிருந்து 12 கிலோமீட்டருக்கும் 20 கிலோமீட்டருக்கும் இடையே இருந்து உயிர் காக்கும் அடுக்கு ஓசோன் அடுக்கு. மூன்றாம் அடுக்கு இது. முதலிரண்டு அடுக்கை விட அடர்த்தி குறைவாய் அமைந்திருப்பது. கதிரவனில் இருந்து கடும் விரைவாய் பூமி நோக்கி வரும் புற ஊதா கதிர்கள் 1% உள்நுழைந்து பூமிக்கு அருகில் பரவியுள்ள ஆக்சிஜன் மூலக்கூறின் அணுக்கள் இரண்டின் பிணைப்பை உடைத்து பிரிந்திட வைக்கும். பிணைப்பை இழந்து பிரிந்த அணுக்கள் நீண்ட நேரம் தனியாய் நீடித்து இருக்காது. ஆக்சிஜனின் 2 அணுக்களோடு சேர்ந்து 3 அணு ஆக்சிஜன் மூலக்கூறு உருவாகும். 3 அணு ஆக்சிஜன் மூலக்கூறே ஓசோன். இயற்கையில் 2 அணுவாய் இருந்த ஆக்சிஜன் 3 அணு மூலக்கூறாய் முகந்திரிந்து ஓசோனாய் வானோக்கி சென்று வட்ட அடுக்காகி நீராவி அடுக்கின் மேல் நிலைத்திருக்கும்.
பூமி நோக்கி வரும் புற ஊதா கதிர்களில் 90%

0: தூரத்தே துரத்தி பூமியின் மேல் ஒரு பாதுகாப்பு அரணாய் பரவி இருக்கும் ஓசோனும் பூமியை காக்கும். இடி மின்னல் ஏற்படும் போது காற்று மண்டலத்தை கடக்கும் மின்சாரம் ஆக்சிஜன் பிணைப்பை அடியோடு தகர்த்து தனித்தனி அணுக்களாய் தரை மீது வைக்கும். தரை மீது இருக்கும் தனித்தனி அணுக்கள் இரு ஆக்சிஜன் அணுக்களை இறுக்கமாய் பற்றி மூன்று ஆக்சிஜனாய் முகமாறி போகும். ஆய்வகங்களில் ஆக்சிஜனில் இருந்து ஓசோன் வாயு உருவாக்கப்படுகிறது. புற ஊதா கதிர் போர். புற ஊதா கதிர்கள் புவி மீது பட்டால் ஆட்களின் தோலில் ஆறாப்புண் தோன்றும். மனிதனின் மரபில் மாற்றங்கள் தோன்றும். இளம் வயது முதுமை ஏற்பட்டு அதனால் தோலின் சுருக்கம் தோன்றி நிலைக்கும். கரும் புள்ளிகள் காணப்படும். தலைமுடிகள் தானாக உதிரும். கண் பார்வை காணாமல் போகும். வளர்ச்சி குன்றி வடிவம் மாறும். தாவர வளர்ச்சியில் தடைகள் தோன்றி குட்டை தாவரமாய் குன்றி போகும். இலை கருகள் ஏற்படுவதனால் ஒளிச்சேர்க்கை நின்று ஒன்றும் விளையாமல் மகசூல் குறைந்து மானுடம் அழியும். தோல் கரும்புள்ளி தோன்றும் விதம். பரம்பரை பண்புகளின் பதிவு பொருள் DNA-வால் ஏற்படும் தோற்றம் இயற்கை தோற்றம். புற ஊதா கதிர்கள் புகுந்து தோலில் மரபு பொருள் DNA-வில் மாற்றங்கள் செய்யும். புற ஊதா கதிர்களால் பிறழ்வுகள் தோன்றிய மரபு பொருள் DNA மாற்றம் தரும் தோற்றத்தில் மரபு பொருள் சிதைவை முற்றிலும் குறைக்க மாற்று வழியில் முயற்சிகள் நடக்கும். மெலனின் நிறமி மிகுதியாய் தோன்றும். புதிய மெலனின் புறத்தோல் மீது சீராக எங்கும் சென்று பரவாமல் ஒரு சில இடங்களில் ஒருங்கே திரள்வதால் கரும் புள்ளிகள் காணப்படும் தோலில். தோல் சுருக்கம் தோன்றும் விதம். தோலின் உறுதிக்கு துணை செய்யும் கொலாஜன், தோலின் நெகிழ்வுக்கு துணை செய்யும் எலாஸ்டின், இருந்து இழைகளாய் எழிலூட்டும் தோலுக்கு புரத இழை இவைகளை புற ஊதா கதிர்கள் சிதைத்து நொறுக்கி செயல் இழக்க செய்யும். இழை புரதங்கள் செயல் இழந்து போவதால் தோலின் தோற்றத்தில் தொய்வுகள் தோன்றும். ஒளியால் முதுமை உண்டாகும். இதனை ஒளி முதுமை என உலகில் அழைக்கிறோம். தலைமுடி உதிர்வும் விழுப்பும். கருப்பு நிறத்தில் கரடு முரடின்றி பளபளப்பாக பார்க்கப்படும் தலைமுடிகள் புரத கெரட்டின் புனைப்பூற்று நீண்ட அமினோ அமிலத்தால் ஆன சரங்கள். தலைமுடியில் தங்கி இருக்கும் மெலனோசைட்டுகள் மெலனின் என்னும் கருப்பு நிறமியை கட்டமைத்திடும். நிறமிகள் இவை நிரம்பி கூந்தலில் தலைமுடிக்கு தந்திடும் நிறத்தை. கெரட்டின் புரதத்தால் கூந்தலின் நீட்சியும் மெலனின் நிறமியால் மிளிரும் கருநிறமும் தலைமுடிக்கு தானாக கிடைக்கும். ஓசோன் படலத்து ஓட்டைகள் வழியே புகுந்து வரும் சூரிய புற ஊதா கதிர்கள் தலைமுடியினுள் தங்கி இருக்கும் கெரட்டின் புரதத்தை கட்டுடைத்து குலைத்து கூந்தலை உடைத்து கொட்டிடச் செய்யும். கரு நிறமியை கட்டமைத்து தரும் மெலனோ சைட்டுகளின் மேல் விழும் புற ஊதா கதிர்கள் பாழாக்கும் அதனை. கரு நிறமிகள் கட்டமைவது நின்று தலைமுடி வெளுத்து தரமிழந்து போகும். கண் புரை நோய். கண்ணின் லென்ஸில் காணப்படும் புரதம் கிறிஸ்டலின் என்னும் கண்ணாடி புரதம். கண்ணில் உள்ள கண்ணாடி புரதம் வெளிப்புற ஒளியை வழிமுறையாய் வாங்கி உள்கண் திரையில் ஒழுங்குடன் வீழ்த்தும். புற உலகு காட்சிகள் புலப்படும் நமக்கு. ஓசோன் துளை வழி உள்நுழையும் புற ஊதா கதிர்கள் புரத கிறிஸ்டலின் கட்டை உடைத்து கண் லென்ஸினில் குவிக்கும். கட்டு உடைந்த கண்ணாடி புரதம் திரண்டு லென்ஸில் திரை போல் படியும். கண் பார்வை மங்கி கண் புறையாய் முடியும். புற ஊதா கதிரும் தாவர வளர்ச்சியும் பச்சைய பாதிப்பு. புற ஊதா கதிர்களில் பி பிரிவு வகை புகுந்து இலையினுள் பச்சையத்தை தாக்கி சிதைத்து அதனை செயலிழக்க செய்யும். புற ஊதா கதிர்கள் புரதம் என்சைமை புகுந்து சிதைத்து பாழ்படுத்தும். ஒளி சேர்க்கை என்னும் உணவு சேர்க்கையை இலைகள் இறுதியில் இழந்து நிற்கும். பச்சைய சிதைவால் பழுதான இலைகள் பழுப்பு நிறமாய் பாதிப்பு அடையும். இலை துளையை இழுத்து மூடும். இலையின் தோலில் இருக்கும் துளைகள் உயிர் வாழவும் உணவு செய்யவும் காற்றை பரிமாற்றி காத்து கொள்ளவும் திறந்து மூடும் திறன் படைத்தவை. இலை துளைகளின் இருபுறமும் கதவுகள் போல காப்பு செல்கள் திறந்து மூடும் திறன் படைத்தவை. புற ஊதா கதிர்கள் புகுந்து உள்ளே காப்பு செல்களில் காணப்படுகின்ற மரபு பொருள்களில் மாற்றங்களை செய்து திறந்து மூடும் திறனை அழித்து மூக்கை பிடித்து மூச்சை நிறுத்தல் போல் மரம் செடி கொடிகளை மரணிக்க செய்திடும்.
1: இதுவரை கவிதை சோலையில் தமது கவிதைகளை எழுதி வழங்கினார் தருமர் பழனிசாமி அவர்கள்.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
3: வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
5: நேர்களை இன்னும் சில நொடிகள் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
6: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து தாயகம் வந்தடைந்தார். மேற்குவங்க மாநிலத்தின் பால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறு வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினம் இன்று தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. எபோலா வைரஸ் தடுப்புக்காக 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து புதுதில்லி வந்தடைந்தார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், நெதர்லாந்து, நார்வே, ஸ்வீடன் மற்றும் இத்தாலி நாடுகளில் அவர் மேற்கொண்ட பயணத்தின் மூலம் அந்நாடுகளுடன் வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா, எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதற்கிடையே தமது இத்தாலி பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் பல்வேறு துறைகள் குறித்து தாம் ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக இந்தியா இத்தாலி இடையேயான நட்புறவு மேம்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இது எதிர்காலத்தில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்புக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள பால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறு வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 2 சுயேட்சை வேட்பாளர்கள் உட்பட மொத்தம் 6 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் திரு ஜஹாங்கிர்கான் இத்தேர்தலில் போட்டியிடவில்லை என்று அறிவித்துள்ளார். எனினும் வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கான காலக்கெடு நிறைவடைந்ததால் அவரது பெயரும் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. பிஜேபி சார்பில் திரு திபாங்ஷு பாண்டாவும், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு அப்துல் ரசாக் முல்லாவும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு சம்புநாத் குர்மியும் போட்டியிடுகின்றனர். வாக்குப்பதிவு நடைபெறும் 285 வாக்குச்சாவடிகள் வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் தேர்தலை நேர்மையாகவும் அமைதியாகவும் நடத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுடன் புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேச்சு நடத்தினார். இதுகுறித்து மத்திய நிதியமைச்சகம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் மத்திய நிதியமைச்சரும் அமெரிக்க தூதரும் இருநாட்டு பொருளாதாரம் மற்றும் நிதி கூட்டாண்மை, முதலீட்டு வாய்ப்புகள், இருதரப்பு ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மெட்டா, கூகுள், டெலிகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஆலோசனை நடத்தினார். போட்டித் தேர்வுகள் தொடர்பான தவறான தகவல்கள் இத்தளங்களில் இடம்பெறுவது கவலை அளிப்பதாக கூறிய அவர் அதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். முக்கிய தேர்வுகளுக்கு முன்னதாக பல சமூக ஊடகங்கள் போலி வினாத்தாள் கசிவு தொடர்பான தகவல்களை சரிபார்க்காமல் வெளியிடுவதாக அவர் கூறியுள்ளார். இது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் இதை தவிர்க்க வேண்டும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தினார். அடுத்த மாதம் நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள நிலையில் அமைச்சரின் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடு முழுவதும் எதிர்காலத்தில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் மின்சார வாகனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட அவர்

0: மின்சார பேருந்துகள் மற்றும் மின்சார லாரிகளின் பயன்பாட்டை ஊக்குவிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். நாட்டில் மின்சார போக்குவரத்திற்கான மாற்றம் நடைமுறைக்கு ஏற்றதாகவும் வர்த்தக ரீதியாக நீடித்திருப்பதையும் உறுதி செய்வதற்காக அத்துறையைச் சார்ந்தவர்களுடன் இணைந்து செயல்பட அரசு உறுதி பூண்டுள்ளதாக திரு எச் டி குமாரசாமி தெரிவித்தார். சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடஸ் தலைமையிலான உயர்நிலைக் குழு இன்று முதல் 3 நாள் இந்தியாவில் பயணம் மேற்கொள்கின்றனர். சைப்ரஸ் அதிபர் நாளை பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்தித்து வர்த்தகம் முதலீடு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு இடைக்கால பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். 30 உறுப்பினர்களில் 29 பேர் பதவியேற்றுக் கொண்டனர். 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான திரு என் ஆர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 1991 இதே நாளில் தீவிரவாத செயல்களால் அவர் கொல்லப்பட்டதை அடுத்து தீவிரவாத எதிர்ப்பு தினமாக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தீவிரவாத ஒழிப்பு உறுதிமொழி எடுக்கப்படுகிறது. எபோலா வைரஸ் தடுப்பூசி உற்பத்தி செய்வதற்கு 9 மாதங்கள் வரை ஆகும் என்று உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அது இன்னும் மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே எபோலா வைரஸால் காங்கோவில் 139 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 600 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டாக்டர் டெட்ரோஸ் அதானம் கூறியுள்ளார். ஜெனீவாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கோவில் 51 பேருக்கும் உகாண்டாவில் 2 பேருக்கும் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த வைரஸ் பாதிப்பால் பொது சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்ட நிலையில் அது பெருந்தொற்றாக மாறவில்லை என்றும் டெட்ரோஸ் அதானம் தெரிவித்துள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அஸ்ஸாம் சட்டப்பேரவையின் 1வது அமர்வு இன்று தொடங்குகிறது. இக்கூட்டத்தொடர் 4 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவையின் 1நாள் நடவடிக்கைகள் பேரவையின் இடைக்கால தலைவரின் அறிவிப்புடன் தொடங்குகிறது. பேரவையின் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள பிஜேபியின் மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சந்திரமோகன் பட்டோவாரி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். அதைத் தொடர்ந்து சட்டப்பேரவை தலைவர் தேர்தலும் நடைபெறவுள்ளது. இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதர் அப்துல் நாசர் அல் ஷாலி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர் இரு நாடுகளுக்கு இடையே விரிவான பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தத்தின் மூலம் இது சாத்தியமானதாக கூறினார். இந்தியாவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் அடுத்த 6 ஆண்டுகளுக்குள் 200 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு இருதரப்பு வர்த்தகம் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் கடந்த 2022 முதல் இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகளை வலுவடைய செய்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதர் குறிப்பிட்டார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கிப் போட்டி டிராவில் முடிவடைந்தது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 3 கோல்கள் போட்டன. இந்திய அணியின் சார்பில் கேப்டன் கேத்தன் குஷ்வாகா, கரண் கௌதம், பென் சித்தார்த் ஆகியோர் கோலடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் 2 அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றன. 2 ஆட்டங்கள் டிராவில் முடிவடைந்தன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன்

0: எடுத்தது. 148 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய கொல்கத்தா அணி 18.5 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை அடைந்தது. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து தாயகம் வந்தடைந்தார். மேற்குவங்க மாநிலத்தின் பால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறு வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35 ஆண்டு நினைவு தினம் இன்று தீவிரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. எபோலா வைரஸ் தடுப்புக்காக 2 வகை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் உயர் ரத்த அழுத்தம் என்றால் என்ன என்பது குறித்த விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.
4: வணக்கம் நேயர்களே, இன்று உயர் ரத்த அழுத்தம் என்றால் என்ன, உயர் ரத்த அழுத்தம் என்பது எவ்வாறு கண்டுபிடிக்கப்படுகிறது என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். இந்த உயர் ரத்த அழுத்தம் என்பது தற்காலத்தில் மிக அதிகமாக பொதுமக்களை பாதித்துக் கொண்டிருக்கின்றது. புள்ளி விவரங்களை பார்க்கும் பொழுது 33% உயர் ரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த 33% என்பது கிராமப்புறம் மற்றும் நகரப்புறம் சிறிது வேறுபாடு உள்ளது. இதற்கு மிக முக்கிய காரணம் நகரப்புறங்களில் மருத்துவ வசதி அதிகமாக இருப்பதும் விழிப்புணர்வு அதிகமாக இருப்பதும் காரணமாகும். இந்த உயர் ரத்த அழுத்தத்தில் நிறைய நோயாளிகளுக்கு எந்த விதமான அறிகுறியுமின்றி பல பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது. நிறைய பேர் வந்து இந்த உயர் ரத்த அழுத்தம் என்பதை கண்டுபிடிக்கும் பொழுதே அவர்களுக்கு அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளான பக்கவாதம் மற்றும் சிறுநீரக பாதிப்பு போன்ற பிரச்சனைகள் வந்த பிறகு உயர் அழுத்தம் தெரிகின்றது. பல நோயாளிகளுக்கு, விழிப்புணர்வாக உள்ளவர்களுக்கு, உயர் ரத்த அழுத்தம் என்பது படபடப்பு மற்றும் மயக்கம் போன்ற தொந்தரவுகள் வரும் பொழுது அவர்கள் அந்த உயர் அழுத்தத்தை பரிசோதனை செய்து கொண்டு அதற்குரிய மருந்துகளை எடுத்துக் கொள்வதன் மூலமாக அதனுடைய பாதிப்புகளை தவிர்க்கலாம். மேலும் நிறைய நோயாளிகளுக்கு உயர் ரத்த அழுத்தம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு மருந்துகளை சிறிது நாட்கள் எடுத்து பிறகு அதை நிறுத்தி விடுகிறார்கள். பிறகு வேறொரு மருத்துவம் சென்று காமிக்கும் பொழுது உயர் ரத்த அழுத்தம் கட்டுக்குள் வந்துவிட்டதே என்று மருத்துவர் கூறும் பொழுது மருந்துகளை நிறுத்திக் கொள்கிறார். இது மிக தவறான ஒன்றாகும். அந்த மருந்தினுடைய விளைவினாலேயே ரத்த அழுத்தம் கட்டுக்குள் உள்ளது. இதை தவிர்த்துவிட்டு மருந்துகளை நிறுத்தும் பொழுது மருந்தினுடைய விளைவு இருக்கும் வரை கட்டுக்குள் இருக்கும். மீண்டும் உயர் ரத்த அழுத்தம் அதிகமாகி நிறைய நோயாளிகள் பக்கவாதம், மூளை ரத்த கசிவு போன்ற பிரச்சனைகளுடன் வந்து இது பண்றாங்க. நார்மலா வந்து எல்லாருக்குமே வந்து ரத்த அழுத்தம் என்பது இருக்கும். உயர் ரத்த அழுத்தம்னா என்ன, 140 மில்லிமீட்டருக்கு மேல சிஸ்டாலிக் பிளட் பிரஷரும் 90 மில்லிமீட்டருக்கு மேல டயஸ்டாலிக் பிளட் பிரஷரும் இருக்கும் பொழுது நம்ம உயர் ரத்த அழுத்தம் சொல்றோம். ஜாயின்ட் நேஷனல் கமிட்டி என்ற ஒரு நிறுவனம், ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோலிங் அண்ட் காம்ப்ளிகேஷன் பிரிவென்ஷன் பத்தி சொல்லக்கூடிய கமிட்டி எல்லாம் ஹைப்பர் டென்ஷனை பத்தி பேசும் பொழுது 120-139 முன்னாடி இருக்கக்கூடிய சிஸ்டாலிக் பிளட் பிரஷரையே உயர் ரத்த அழுத்தம் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஏன்னா அந்த நேரத்தில் கண்டுகொள்வோமேயானால்
5: மருத்துவரை பார்க்கும் பொழுது மட்டுமே
4: இருக்குமே சில பேருக்கு வந்து அதிகமா இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா வீட்டில் எடுக்கக்கூடிய பிபி ரெக்கார்டிங்லாம் டாக்டர் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஆனா நான் வந்து டாக்டரை பார்க்க வந்ததுமே அதிகமா அதுக்கு பேர் ஒயிட் கோட் ஹைப்பர்டென்ஷன் பேரு. இந்த ஒயிட் கோட் ஹைப்பர்டென்ஷன் எஃபெக்ட் நம்ம வந்து எப்படி குறைக்கலாம்னா 24-hour ஆம்புலேட்டரி பெட் பிரஷர்ன்ற ஒரு மெத்தட் இருக்கு. வீட்டுல நம்ம அந்த மன அழுத்தம் அதெல்லாம் கிடையாது, அறக்க பறக்க வரது கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது ஆம்புலேட்டரி பெட் பிரஷர் மானிட்டரிங் 24 மணி நேரம் பண்ணக்கூடிய ரீடிங்ல 120-130 மேல இருந்தா பிளட் பிரஷர் நம்ம கண்டுபிடிக்கலாம். பிளட் பிரஷரை டயக்னோஸ் பண்ணி தக்க மருந்துகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக அதன்

0: வரக்கூடிய பாதிப்புகளை குறைக்கலாம். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் உயர் ரத்த அழுத்தம் என்றால் என்ன என்பது குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகன்.

0: சுத்த வேணாம், உலகத்தையும் சுத்த வேணாம். உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

ஹாய் ஹலோ வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் மக்களே. நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜெனா. எஸ் மக்களே, ஒவ்வொரு நாளும் நம்ம ஆர்ஜே வணக்க மக்களே நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுப்போம் இல்லையா? ஸோ நம்மளோட ஃபேஸ்புக் பக்கத்தில் அந்த கொஸ்டின் இடம்பெற்றிருக்கும். ஸோ இன்னைக்கு அந்த வரிசையில் என்ன கொஸ்டின் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய துணை ஆளுநராக யார் எப்போது நியமிக்கப்பட்டார்? உங்களுக்கான கொஸ்டினை மறுபடியும் சொல்லிடுறேன். இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய துணை ஆளுநராக யார் எப்போது நியமிக்கப்பட்டார்? இதற்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் வணக்க மக்களே அப்படின்னு நம்ம ஷோவோட போஸ்டர் இருக்கும். ஸோ அது கீழே கமெண்ட்டை உங்களோட ஆன்சரை தெரியுங்க. ஷோவோட எண்டில் யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க, என்ன ஆன்சர் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து

எஸ் மக்களே, நேரம் 7:37:45 ஆகிட்டு இருக்கு. ஸோ மின்வெட்டு நாளில் அப்படின்னு ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ அடுத்ததா புதுச்சேரி மின்துறை விடுத்துள்ள ஒரு அறிவிப்பு கேட்டுடலாம். புதுச்சேரி வெங்கடா நகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண சோதனை பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் அறிவிக்கப்படும் இடங்களிலும் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின் தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. வெங்கடா நகர், காமராஜ் நகர், 45 அடி சாலை, காமராஜ் சாலை பகுதி, செல்லான் நகர் பகுதி, ரெயின்போ நகர் பகுதி, பிருந்தாவனம், சுதந்திர பொன்விழா நகர், 45 அடி சாலை பகுதி, அண்ணாமலை நகர், வெங்கடேஸ்வரா நகர், ஆரோக்கியமால் கார்டன், திருமுடி சேதுராமன் நகர், அன்னை நகர், பாலாஜி நகர், தென்றல் நகர், மேற்கு பிருந்தாவனம், ராஜீவ்காந்தி நகர், அன்னை தெரியாசா நகர், வினோபா நகர், ஜெயராம் நகர், சின்னையான்பேட், கவிக்குயில் நகர், நேரு வீதி பகுதி, ரங்கப்பிள்ளை வீதி பகுதி, வெள்ளாழ வீதி பகுதி, சின்ன சுப்ராயப்பிள்ளை வீதி பகுதி, பாரதி வீதி பகுதி, மகாத்மா காந்தி வீதி பகுதி, அம்பலத்தடையார் வீதி பகுதி, வைசியால் வீதி பகுதி, அரவிந்தர் வீதி பகுதி, செட்டி வீதி பகுதி, அண்ணா சாலை பகுதி, கோவிந்த சாலை, பாரதிபுதம் முழுவதும் முடக்கு முத்துமாரியம்மன் கோவில் வீதி, புதுத்தெரு, காமராஜ் வீதி, ஒத்தவாடை வீதி, லூயி பிரகாசம் வீதி பகுதி, கேன்டீன் வீதி பகுதி, செஞ்சி சாலைக்கு மேற்கு, காந்தி வீதிக்கு கிழக்கு, நீடராஜப்பையர் வீதிக்கு தெற்கு,

மோந்திரேஸ் வீதி வடக்கு ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட பகுதி, நேரு வீதி, ரங்கப்பிள்ளை வீதி, அம்பலத்தடையார் மடத்து வீதி, மிஷன் வீதி, செட்டி வீதி, வைசியால் வீதி, வெள்ளாளர் வீதி, நீடராஜப்பையர் வீதி ஆகியவற்றின் பகுதிகள் பிஎஸ்என்எல் உயர் மின்னழுத்த இணைப்பு கீழ் சேவராயன்பேட்டை, ஏழி மாரியம்மன் கோவில் வீதி, முத்தையா முதலியார் வீதி, அருணகிரி செட்டி தெரு, சுப்பிரமணியசாமி கோவில் தெரு, தனகோடி அம்மன்பேட்டை, ரோசரியா வீதி, பெருமாள் கோவில் வீதி, பில்கீஸ் வீதி, வண்டிக்காரன் வீதி, பொன்னம்பல முதலியார் வீதி, பெருமாள்பேட், சவுக்குப்பேட், தலவா வீரசாமி வீதி, பெருமாள் நாயுடு வீதி, சாலை தெரு, பாரதிதாசன் வீதி, சாமி முதலியார் வீதி, காட்டாமணிக்குப்பம் வீதி, சோலை தாண்டவம் குப்பம் வீதி, சோழநகர் முழுவதும் ஆகிய இடங்களில் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது.

வணக்கம் மக்களே, நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. ஷோட ஓப்பனிங்ல உங்களுக்கான ஃபேஸ்புக் கொஸ்டின் கேட்டிருந்தேன். என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய துணை ஆளுநராக யார் எப்போது நியமிக்கப்பட்டான் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஸோ இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரியோட ஃபேஸ்புக் பக்கத்தில் வணக்கம் மக்களே அப்படின்னு இந்த ஷோக்கான போஸ்டர் இருக்கும். ஸோ அதில் உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல தெரியுங்க. ஷோவோட எண்ணில் யார் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்தாக பாடல் கேட்கலாம். பேச்சுலர் திரைப்படத்தில் இருந்து.

நேரம் 7:45:34 வழிகள் ஆயிட்டு இருக்கு. ஸோ வணக்கம் மக்களை நிகழ்ச்சி கேட்டுருங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு புதுச்சேரி மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு கேட்டுடலாம். புதுச்சேரி மரப்பாளம் துணை மின் நிலையத்திலிருந்து வரும் உயர் மின்னழுத்த பாதைகளில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் அறிவிக்கப்படும் இடங்களிலும் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. இன்று காலை 10 முதல் மாலை 5 வரை நேதா நகர், எம்ஜிஆர் நகர், ரமணா நகர், சிவா விஷ்ணு நகர், ஜெயமூர்த்தி ராஜா நகர், இன்ஜினியர்ஸ் காலனி, அன்சாரி துரைசாமி நகர், ஜெயம் நகர், பிஎஸ்சி வங்கி காலனி, அண்ணாமலையார் வீதி, கலைவாணி வீதி, ஜோதி நகர், வாரியார் நகர், அமுதன் கார்டன், 100 ரோடு பகுதி, விஜயலட்சுமி நகர், காயத்ரி நகர், ஐயப்பசாமி நகர் விரிவு, ஜான்சி நகர், கோடிசாமி நகர், சிவராம் நகர், நடேசன் நகர் மேற்கு, சித்தானந்தா நகர் பகுதி, சுந்தர்ராஜா நகர், ராகவேந்திரா நகர், வாசன் நகர், பாவனார் நகர், பூமியான்பேட் குடியிருப்பு, முனுசாமி பிள்ளை நகர், விக்டோரியா நகர், விவேகானந்தா நகர், எல்லைப்பிள்ளை சாவடி, மோகன் நகர், தந்தை பெரியார் நகர், டிஆர் நகர், சக்தி நகர், வெண்ணிலா நகர், வேல்முருகன் நகர், ஆனந்த ரங்கப்பிள்ளை நகர், புதுசாரம், சரதாம்பாள் நகர், பீட்டர் நகர், ஞானப்பிரகாசம் நகர், ஏகேடி கார்டன், பல்கலை நகர், புதிய பைபாஸ் சாலை மற்றும் திருப்பூர் குமரன் நகர். பொதுமக்கள் மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தினருக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது புதுச்சேரியில் நிறுவப்பட்டு படித்த வேலையற்ற எஸ்சி எஸ்டி பிரிவைச் சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கு ஓராண்டு கால சிறப்பு பயிற்சி திட்டத்தை வழங்குவதற்காக புதுச்சேரியில் அமைந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கும் தலைசிறந்த நிறுவனங்களிடமிருந்து சீல் செய்யப்பட்ட கவரில் விருப்ப மனு கோரப்படுகிறது. பாடநெறி உள்ளடக்கத்தில் பொது ஆங்கிலம், பொது அறிவு, எண்ணியல் திறன், கணினியல், சுருக்கெழுத்து மற்றும் தட்டச்சு பயிற்சி ஆகியவை அடங்கும். இப்பயிற்சியின் நோக்கம் குரூப் சி நிலை எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி மற்றும் பிற ஆட்சேர்ப்பு நிறுவனங்களால் நடத்தப்படும் காலி பணியிடங்களுக்கான பல்வேறு தேர்வுகளில் போட்டியிட அவர்களை தயார்படுத்துதல் ஆகும். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு தொழில் சார்ந்த கட்டணங்கள் ₹1200 ஒரு மாணவருக்கு பிரதி மாதம் வழங்கப்படும். இப்பயிற்சி July 1, 2026 முதல் தொடங்கப்பட உள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகிறது. விருப்பமுள்ளவர்கள் தங்கள் பயிற்சி மையத்தின் விவரங்களுடன் 3 வருமான வரி சான்றிதழ், வகுப்பில் குறைந்தது 40 மாணவர்கள் அமரும் இருக்கைகள் மற்றும் 2 என்ற விகிதத்தில் கணினி இருக்க வேண்டும் ஆகிய விவரங்களுடன் அலுவலகத்தை அணுகவும். துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் N5 3 குறுக்கு தெரு, முதல் தளம், நடேசன் நகர், புதுச்சேரி 6050005 என்ற முகவரிக்கு விண்ணப்பித்தனை தங்களது நிறுவனத்தின் முழு விவரங்கள் மற்றும் ஆதார ஆவணத்துடன் சமர்ப்பிக்க கடைசி தேதி 10/6/2026 மாலை 5 வரை. மேலும் விவரங்களுக்கு www.labor.gov.in

மற்றும் www.ncs.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். வணக்கம் மக்களை, நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். இஸ்பத் ராஜாவும் இதயராணியும் திரைப்படத்திலிருந்து.

0: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
1: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
0: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
1: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
0: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர் ஹர் சூரியகர்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேரம் 7:55 ஆயிட்டு இருக்கு. எஸ் வணக்க மக்கள், நிகழ்ச்சியில ஷோட ஓபனிங்ல இன்னைக்கான பேஸ்புக் குவெஸ்டின் உங்களுக்காக கேட்டிருந்தேன் இல்லையா? என்ன குவெஸ்டின் கேட்டிருந்தனா, இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய துணை ஆளுநராக யார் எப்போது நியமிக்கப்பட்டார் அப்படின்னு குவெஸ்டின் கேட்டிருந்தேன். சோ இதற்கான கரெக்டான ஆன்சர் ரோஹித் ஜெயின், இந்த மாதம் 3 தேதி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஆன்சர் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலுவப்பாளையம்லேருந்து ஆனந்த முருகன், கெடார்லேருந்து அன்பு, பெரியவளையம் ரவிச்சந்திரன், கொழுமங்கொண்டான்லேருந்து ராமகிருஷ்ணன், மதுரையிலேருந்து சண்முக சுந்தரம். ஸோ இவங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஸோ இப்போ பாடல் கேட்கலாம் சித்தா திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களே, இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீவித்யா சீனிவாசன். இத்தாலியின் ரோம் நகரில் உள்ள சர்வதேச உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருதான அக்ரிகோலா விருதை பெற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது விவசாயிகள், மீனவர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் தொழிலாளர்களின் பங்களிப்பிற்கான அங்கீகாரம் என்றும், உணவு பாதுகாப்பு, மனிதநலன் ஆகியவற்றில் இந்தியாவின் அர்ப்பணிப்பை காட்டுகிறது என்றும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். 5 நாடுகள் சுற்றுப்பயணத்தின் இறுதியாக இத்தாலி சென்ற பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று டெல்லி திரும்பினார். நேற்று இத்தாலியின் ரோம் நகரில் அந்நாட்டு பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இருதரப்பு உறவுகளை சிறப்பு தந்திரோபாய கூட்டாண்மையாக தரம் உயர்த்திக் கொள்ள இரு நாடுகளும் இணைந்து முடிவு செய்துள்ளன. மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் போட்டித் தேர்வுகள் தொடர்பான தகவல்கள் சமூக ஊடகங்களில் அதிகரித்து வருவது குறித்து கூகுள், டெலிகிராம் போன்ற சமூக ஊடகங்களின் பிரதிநிதிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார். நீட் மறுதேர்வுக்கு முன்னதாக நடைபெற்ற இச்சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. புதுச்சேரியில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மானிய விலையில் உணவு பெற தகுதியுள்ள குடும்ப அட்டைதாரர்கள் CBDC எனும் மத்திய வங்கி டிஜிட்டல் நாணய திட்டத்தின் கீழ் ஆதார் அங்கீகாரம் மூலம் டிஜிட்டல் வேலட் உருவாக்கிக் கொள்ள இன்று நெட்டப்பாக்கம், ஏம்பலம் மற்றும் மணவெளி பகுதிகளில் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்று குடிமை பொருள் வழங்கல் துறை அறிவித்துள்ளது. இதர பகுதிகளிலும் இதேபோன்று முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. IPL T20 கிரிக்கெட்டில் இன்று இரவு 7:30 அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் விளையாடுகின்றன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9:00.

0: வணக்கம் மக்களே, நேரம் 8:47 எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி நம்ம புதவை நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆர்ஜேஸ் ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டு அந்த ஊரை பத்தி ஒரு அலசு அலசுவாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஆர்ஜே ஜோ வந்து புதுவை இருக்கிற ஒரு ஊருக்கு போயிருக்காங்க. எந்த ஊருன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் ரகசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அது என்ன ரகசியம், எந்த ஊருன்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்
1: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8 நேயர்கள் அனைவருக்கும் ஒரு உற்சாகமான காலை வணக்கம். நம்ம ஆர்ஜே சொன்ன மாதிரிதான் நம்ம பாண்டிலே ஒரு ஃபேமஸான ஊர் தாங்க. ஆமாங்க, மதகடி பட்டு அப்படின்ற ஒரு பாட்டுல நான் பேசிட்டு இருக்கேன். சோ இந்த ஊரை பத்தின நினைவுகளை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம். அவங்க அந்த ஊர்ல என்னென்னலாம் அவங்களுக்கு நடந்துச்சு, இல்ல அவங்களுக்கு என்னென்ன மாதிரி மெமரிஸ் எல்லாம் இந்த ஊரை பத்தி இருக்கு அப்படின்ட்டு நம்ம அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க சார்?
2: என்ன பண்றீங்க?

0: இந்த வயசுல பொழுதுபோக்குகள் விளையாட்டு தான், குழந்தை பருவத்துல நிறைய விளையாட்டுல விளையாடிட்டு இருந்தோம். சின்ன எல்லாம் ஆண்டுகள் 90s கிட்ஸ் இல்லைங்களா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கபடி விளையாடுற இந்த மாதிரி விளையாட்டுகள் எல்லாம் விளையாட்டு இருந்தோம். அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த சந்தைகள் வந்து சிறப்பு பத்தி சந்தைகளை பத்தி சுற்றிலும் கடை போனாங்க. செவ்வாய்க்கிழமான சந்தை அது வந்து பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை நைட்டு ஆரம்பிச்சோம், திங்கட்கிழமை நைட்டு மாட்டு சந்தை, மாட்டு சந்தை முடிஞ்ச உடனே காலையில பாத்தீங்கன்னா பொருள் சந்தை நடக்கும். பொது சந்தையில எல்லா காய்கறிகளும் பழங்கள் இந்த மாதிரி நிறைய சந்தைகளை கிடைக்கும். நாங்க அது உள்ள போட்டு தின்பண்டங்கள், நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது உள்ள போய் தின்பண்டங்கள், அப்ப பாத்தீங்கன்னா நிறைய வகை தின்பண்டங்கள் இருக்கும். உள்ளூர்களில் பாத்தீங்கன்னா தின்பண்டங்களே நிறைய இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த காலத்து பசங்களுக்கு கிடைக்கிறதுக்கு போல பாத்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் தான், அதாவது இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதாவது பாக்கெட்ஸ், இந்த நைட்ரஜன் பண்ண பாக்கெட்ஸ் பண்ண இந்த மாதிரி உணவு பண்டங்கள் தான் கிடைக்குது. ஆனா நம்ம காலத்துல கிடைக்கிறது வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுகள், கடலை மிட்டாயில இருந்து எள்ளு மிட்டாயில இருந்து இந்த மாதிரி நிறைய மிட்டாய்கள் பாத்தீங்கன்னா சந்தைகளுக்கு போகும்போது கிடைக்கும். இந்த கையில கட்டுவோம் பாத்தீங்கன்னா அந்த பொம்மை வாட்சிலாம், பச்சரை மிட்டாயில அந்த மாதிரி வாட்சி மிட்டாயெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம்
1: கண்டிப்பா
0: வாட்சி, வாட்சியில கட்டுறது, பொம்மை செய்யறது, இந்த மாதிரி நிறைய விதவிதமான மிட்டாய்கள் எல்லாம் செஞ்சு தருவாங்க. சக்கரை மிட்டாயின்னு சொல்லுவோம் நம்ம, அது இப்ப வந்து அழிஞ்சுக்கிட்டே வருது, கிடைக்கிறதே இல்ல, ஒரு சில இடங்கள்ல காணப்படுது, அவ்வளவுதான்.
1: ஓகே சார், இப்ப திங்கட்கிழமை சந்தன்னு சொன்னீங்க இல்லையா சார், அங்க என்ன சார், வேற என்ன சார் சொல்லுங்க? இப்ப பகல்ல காய்கறி, நைட்டுக்கு
0: அது திங்கட்கிழமை நைட்டு பாத்தீங்கன்னா மாட்டு சந்தை நடைபெறும், கால்நடைகள் ஆடு மாடு பறவைகள் இந்த மாதிரி மாட்டு சந்தை நடைபெறும். செவ்வாய்க்கிழமை காலையில பாத்தீங்கன்னா பொன் சந்தை, திங்கட்கிழமை காலையில நடக்காது, செவ்வாய்க்கிழமை காலையில தான் பொன் சந்தை. அது பாத்தீங்கன்னா பொது சந்தையில பாத்தீங்கன்னா கருவாடு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள், கருவாடு, புள்ளி, தக்காளி, கீரைகள் சொல்லிட்டு சந்தைக்கு போனீங்கன்னா எல்லாமே மலிவான விலையில இருந்து சுற்றி இருக்கிற விவசாய மக்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த சந்தையில வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. நீங்க வந்து செவ்வாய்க்கிழமையில வந்து பார்க்கும்போது உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே வாங்கிட்டு போகலாம். காய்கறிகள் மலிவான விலையில கிடைக்கும், விலைகளுக்கு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு தேவையான நிறைய பொருட்கள் கிடைக்கும்.
1: ஓ அப்படியே சார், அப்படின்னா எல்லாமே
0: ஒரு வாரத்துக்கு தேவையானது வாங்கிக்கிட்டோம்னு அடுத்த செவ்வாய்க்கிழமை மறுபடியும் சந்தை வரும், அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேவையை பூர்த்தி
1: பண்ணிடலாம். அப்ப இப்படியே வந்து இப்படியே வாங்கிக்கிறது, எல்லா ஐட்டமும் வெளியில போறது கிடையாது.
0: கண்டிப்பா பக்கத்திலே விழுப்புரம் மாவட்டம் இருக்குதான், இருந்தாலும் நமக்கு தேவையானது செவ்வாய்க்கிழமையில இந்திய பண்ணிருப்பாங்க. இப்ப விழுப்புரம் தான் பக்கம் நமக்கு, புதுவையை விட விழுப்புரத்துல இருந்து வரணும்னா ஒரு கால் மணி நேரத்துல வந்துடலாம். பகுதிக்கு புதுவையில இருந்து வரணும்னா அப்படியே பார்த்தீங்கன்னா கிட்டதான், ரெண்டு புதுவைக்கும் விழுப்புரத்துக்கும் வந்து எல்லை பகுதியா எங்க ஊர் தான் அமைஞ்சிருக்கு.
1: ஓகே சார், எல்லையா சென்ட்ரல இருக்கீங்க. ஓகே சார், உங்களுக்கு நண்பர்களோட
0: சீல் பண்ணணும் அப்படின்னா பாண்டியா நண்பர்களோட சீல் பண்ணலாம்,
1: எல்லாருமே
0: சொல்றது பாண்டிதானே பாண்டிச்சேரி தான். ஜாலியா என்ஜாய் பண்றது, பீச்சுக்கு போவோம், அப்புறம் சுத்தி இருக்கிற மால்ஸு இந்த மாதிரி ஏரியாக்கள், சினிமா தியேட்டர் இந்த மாதிரி போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம்.
1: கண்டிப்பாமா,
0: எங்க ஏரியா மதுரை பக்கத்துல திருவிழா கோலம் பாக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப பைபாஸ் போட்டாங்க இல்லைங்களா, பைபாஸ்ல திருவிழா ஆரம்பிச்சுன்னா பைபாஸ் ஃபுல்லா லைட்டு தான், ஃபுல்லா லைட்டு கட்டி ஏரியாவே பாத்தீங்கன்னா சூப்பரா ஜாலியா சிறப்பா இருக்கும். பண்டிகை நாள்ல திருவிழாக்கள் சொல்லவே தேவையில்ல, கரகாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு திருவிழாக்கு தேவையான எல்லாமே கரகாட்டங்கள், ஒயிலாட்டங்கள் அப்படின்னு தலை கட்டும், நைட்டு கூட ஆடி ஃப்ரெண்ட்ஸு கூட இறங்கணும்னு வச்சிங்களா அப்படி செம்ம ஜாலியா போயிட்டு இருக்கும். எப்படி சொல்றதுக்கு இதுவே இருக்காது, திருவிழா காலங்கள்ல உறவினர்கள் எல்லாருமே சந்திக்கலாம் இல்லைங்களா, அவங்க எல்லாருமே ஊர்ல இருந்து வருவாங்க போவாங்க, அது ஒரு ஜாலி தான் திருவிழாக்கள்னாலே, அது சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே போகும்.
1: ஓகே, அப்புறம் திருவிழான்றது எல்லாரும் ஒன்று கூடி என்ஜாய் பண்ணி

0: பொங்கல் நேரத்துல இந்த கருநாள் திருவிழா இல்லைங்களா, அந்த மாதிரி நாளத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அதிகமான போட்டிகள் நடக்கும். நடத்தி இந்த மாதிரி பரிசு பொருட்கள்லாம் கொடுத்துதான் இருக்கு. நகர்ப்புறங்களை பகுதி மக்களுக்காக ஒரு வீட்லயே இருக்காங்க இல்லைங்களா, அதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் தான் இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் நேரத்துல இந்த மாதிரி பண்டிகை நேரத்துல வந்து ஒரு இது வைக்கும்போது அது மக்களுக்கு அந்த மன அழுத்தத்தை குறைக்கிற மாதிரி ஃப்ரீயா இருக்கிற மாதிரி நல்லா போகும் இல்லைங்களா, அதுக்காக இந்த மாதிரி செய்யறது வச்சு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தி அவங்களுக்கு பரிசுகள்லாம் வழங்கிட்டு
1: சொல்றீங்க. உங்க ஊரை பத்தி அதுவும் அப்படியே ஒரு ஓவர் வியூ காய்கறிக்குனா எங்க போகணும், சுருப்பல்ல எங்க போகணும், திருவிழாக்கள் எப்படி நடக்கணும் அப்படின்ட்டு ஒரு மதகிரியை பத்தி ஒரு ஓவர் வியூ சார் சொல்லிட்டாங்க. சோ நம்ம அடுத்த நேயர் யாரு அப்படின்றத நம்ம அடுத்து பாக்கலாம். சோ தொடர்ந்து கேளுங்க, அது எஃப்எம் ரெயின்போ குருவல் 102.8 இன்று உங்கள் மனதோடு.
2: விளம்பர இடைவெளிக்கு பிறகு நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: Nation official tour. India and Italy to celebrate 2027 as Year of Culture and Tourism to strengthen dialogue between the two ancient civilizations. Centre ropes in major social media platforms to crack down on rumours and fake paper leak claims ahead of NEET UG re-examination. West Bengal government begins handing over land to BSF for barbed wire fencing along Indo-Bangladesh border. Re-polling begins in Falter Assembly constituency of West Bengal. And in IPL cricket, Kolkata Knight Riders beat Mumbai Indians by 4 wickets to keep their playoff hopes alive. And with that, we end the morning news. Have a great day.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 8:30 மூன்று நிமிடங்கள்.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்.

0: மூன்று விழிகள்.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்திலிருந்து வரும் உயர் மின்னழுத்த பாதைகளில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் நேதா நகர், எம்ஜிஆர் நகர், ரமணா நகர், சிவா நகர், விஷ்ணு நகர், ஜெயமூர்த்தி ராஜா நகர், இன்ஜினியர்ஸ் காலனி, அன்சாரி துரைசாமி நகர், ஜெயம் நகர், பிஎஸ்சி வங்கி காலனி, அண்ணாமலையார் வீதி, கலைவாணி வீதி, ஜோதி நகர், வாரியர் நகர், அமுதம் கார்டன், நூறடி ரோடு பகுதி, விஜயலட்சுமி நகர், காயத்ரி நகர், ஐயப்பசாமி நகர் விரிவு, ஜான்சி நகர், கோடிசாமி நகர், சிவராம் நகர், நடேச நகர் மேற்கு, சித்தானந்தா நகர் பகுதி, சுந்தரராஜா நகர், ராகவேந்திரா நகர், வாசன் நகர், பாவாணர் நகர், பூமியான்பேட் குடியிருப்பு, முனுசாமி பிள்ளை நகர், விக்டோரியா நகர், விவேகானந்தா நகர், எல்லைப்பிள்ளைச்சாவடி, மோகன் நகர், தந்தை பெரியார் நகர், டிஆர் நகர், சக்தி நகர், வெண்ணிலா நகர், வேல்முருகன் நகர், ஆனந்தரங்கப்பிள்ளை நகர், புதுசாரம், சாரதாம்பாள் நகர், பீட்டர் நகர், ஞானப்பிரகாசம் நகர், ஏகேடி கார்டன், பல்கலை நகர், புதிய பைபாஸ் சாலை மற்றும் திருப்பூர் குமரன் நகர் ஆகிய பகுதிகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் நம்ம புதுவை நேரம் 8:32 ஆயிருக்கு. மக்களை இன்னைக்கு நம்ம புதுவை ஷோக்காக நம்ம ஆர்ஜே ஜோ மதகட்டி பட்டு பத்தி பேசிட்டு இருக்காங்க, பேசலாம்.
1: ஆமா, நம்ம ஆர்ஜே சொன்ன மாதிரிதான் மதகடிப்பட்டுல ஒரு ஃபேமஸான ஸ்பாட் தாங்க நம்ம மதகடிப்பட்டு. பாண்டிலே சென்டர், நம்ம விழுப்புரத்துக்கு பாண்டிக்கு. சோ அந்த சூப்பரான ஸ்பாட்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். இப்ப அந்த ஊரை பத்திர நினைவுகளை பகிர்ந்துட்டு இருக்காங்க. நம்ம கூட உங்க நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க நேம் என்ன சார்? அப்படியா சார்? நீங்கதான்
2: சார் அவங்க கிட்ட சார் ஓகே சார் வேற ஏதாவது

ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே சார், வேற ஏதாவது ஹலோ, வணக்கம். வணக்கம், என்ன பேர்? உங்க பேர் என்ன? என்ன பண்றீங்களா? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? உங்கள் மனதோடு

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம்.

0: தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேயர்களே, புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி வெங்கடா நகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண சோதனை பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் வெங்கடா நகர், காமராஜ் நகர், 45 அடி சாலை, காமராஜ் சாலை பகுதி, செல்லா நகர் பகுதி, ரெயின்போ நகர் பகுதி, பிருந்தாவனம், சுதந்திர பொன்விழா நகர், 45 அடி சாலை பகுதி, அண்ணாமலை நகர், வெங்கடேஸ்வரா நகர், ஆரோக்கியமால் கார்டன், திருமுடி சேதுராமன் நகர், அன்னை நகர், பாலாஜி நகர், தென்றல் நகர், மேற்கு பிருந்தாவனம், ராஜீவ்காந்தி நகர், அன்னை தெரேசா நகர், வினோபோ நகர், ஜெயராம் நகர், சின்னையன்பேட், கவிக்குயில் நகர், நேரு வீதி பகுதி, ரங்கப்பிள்ளை வீதி பகுதி, வெள்ளாழ வீதி பகுதி, சின்ன சுப்பராய பிள்ளை வீதி பகுதி, பாரதி வீதி பகுதி, மகாத்மா காந்தி வீதி பகுதி, அம்பலத்தடையார் வீதி பகுதி, வைஷால் வீதி பகுதி, அரவிந்தர் வீதி பகுதி, செட்டி வீதி பகுதி, அண்ணா சாலை பகுதி, கோவிந்த சாலை, பாரதிபுரம் முழுவதும், முடக்கமுத்து மாரியம்மன் கோவில் வீதி, புதுத்தெரு, காமராஜ் வீதி, ஒத்தவாடை வீதி, லூயி பிரகாசம் வீதி பகுதி, கேன்டீன் வீதி பகுதி, செஞ்சி சாலைக்கு மேற்கு, காந்தி வீதிக்கு கிழக்கு, நீடராஜப்பேர் வீதிக்கு தெற்கு, மோந்த்ரேஸ் வீதி வடக்கு ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட பகுதி, நேரு வீதி, ரங்கப்பிள்ளை வீதி, அம்பலத்தடையார் மடத்து வீதி, மிஷன் வீதி, செட்டி வீதி, வைஷால் வீதி, வெள்ளாழர் வீதி, நீடராஜப்பர் வீதி ஆகியவற்றின் பகுதிகள், பிஎஸ்என்எல் உயர் மின்னழுத்த இணைப்பு, கிருஷ்ணாநகர் பகுதி, கீழ் சேவராயப்பேட்டை, ஏழை மாரியம்மன் கோவில் வீதி, முத்தைய முதலியார் வீதி, அருணகிரி செட்டி தெரு, சுப்பிரமணியசாமி கோவில் தெரு, தனக்கோடி அம்மன்பேட்டை, ரோசரியா வீதி, பெருமாள் கோயில் வீதி, பில்கிஸ் வீதி, வண்டிக்காரன் வீதி, பொன்னம்பல முதலியார் வீதி, பெருமாள் பேட், சவுக்குப்பேட், தலவா வீரசாமி வீதி, பெருமாள் நாயுடு வீதி, சாலைத்தெரு, பாரதிதாசன் வீதி, சாமி முதலியார் வீதி, காட்டாமணி குப்பம் வீதி, சோலை தாண்டவ குப்பம், சோலை நகர் முழுவதும் ஆகிய பகுதிகளில் காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையிலும் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் நம்ம புதுவை மக்களே. இன்னைக்கு நம்ம புதுவை ஷோக்காக நம்ம ஆர்ஜே ஜோ மதகடிப்பட்டு பதிவு பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம்.
1: ஆமா, நம்ம ஆர்ஜே சொன்ன மாதிரி நான் மதகடி பத்தின அப்படின்ற ஒரு சூப்பரான ஸ்பாட் நீங்க வந்து பேசிட்டு இருக்கேன். இப்ப அந்த ஊர்ல வேற ஒரு நீர் நமக்கு இருக்காங்க, அவங்களுக்கு அனுபவத்தை நம்ம அவங்ககிட்ட வாங்கி கேட்டுக்கிறோம்.
2: வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கேன்.
1: நல்லா இருக்கேன் சார்.
2: கொஞ்சம் அப்படியே கொஞ்சம்
1: ஓகே சார். எப்படி சார் ஸ்கூல் கூட கம்பேர்?

தொடர்ந்து கேளுங்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் நம்ம புதுவை நேரம் 8:52 நொடிகள் ஆயிடுச்சிருக்கு. மக்களே, இன்னைக்கு நம்ம புதுவை ஷோக்காக நம்ம ஆர்ஜே ஜோ மதகடி பட்டு பத்தி பேசிட்டு இருக்காங்க. நிறைவா என்ன கருத்து சொல்றாங்க இந்த சமுதாயத்துக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஆமா, நான் வந்து கருத்து உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு நம்ம ஆர்ஜே ஆனந்த் வந்து சொல்லியிருக்காங்க. மதகடி பட்டுல இருந்து நான் பேசிட்டு நம்ம நீர்கள் அவங்களோட இந்த ஊரப்பட்ட அனுபவங்கள், இந்த ஏரியால நடக்கும் சண்டைகள், அதுக்கப்புறம் அவங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ், அவங்க ஸ்கூல்ஸ் எப்படி படிச்சாங்க, காலேஜ் எப்படி படிச்சாங்க, இந்த ஊர்ல அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்ப வந்து அவங்க பேசும்போதே அவங்களுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் ஞாபகப்படுத்திருக்கோம். அது இல்லாம அவங்க நுங்கு சாப்பிடுற, நுங்கு வண்டி செய்யறது, அது இல்லாம அந்த அந்த காலத்துல 90s kids மிட்டாயி, அப்புறம் அந்த பஞ்சு மிட்டாயி சாப்பிடுறது, அப்புறம் அதுல பொம்மை எல்லாம் செய்வாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து ஞாபகப்படுத்திருப்பாங்க. ஸோ இதை கேட்டுட்டு இருக்க எல்லாருமே நம்ம அப்படியே ஒரு 90s kids அந்த காலத்துக்கே போயிட்டு இதெல்லாம் நம்ம எப்படி சாப்பிட்டுட்டு இருந்தோம், ஸோ அப்படின்ட்டு ஒரு டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். சொல்றது வந்து நிறைய பேருக்கு பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த ஊரை பத்தி அவங்க நிறைய தகவல் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஊர்ல என்னென்னலாம் ஃபேமஸ், இந்த சந்தையில என்ன நடக்கும், சந்தை என்னைக்கெல்லாம் நடக்கும் அப்படின்றதெல்லாம் நமக்கு அவங்களோட நினைவுகளை சூப்பரா ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கடை போட்டிருந்தவங்க எல்லாம் அவங்க என்னென்ன மாதிரி பயிர்லாம் விற்பாங்க அப்படின்ட்டு நமக்கு வந்து மதகடி பட்டை பத்தி ஒரு ஓவர் வியூ. இப்ப வந்து நம்ம யாராவது கேட்டுட்டுக்கோம் அப்படின்னா, ஓ மதகடி பட்டு தான் இதுதான் இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு ஓவர் வியூ சூப்பரா சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து கேளுங்க. இது FM Rainbow Dubai 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: தருவது.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு அரசன், அவனுக்கு வயசாகிட்டது, அதனாலேயே கவலை பயம் எல்லாம் அதிகமாகிட்டது, மரண பயம். ராத்திரியில் சரியாக தூங்க முடியல. ஏற்கனவே போர்க்களங்களில் எத்தனையோ பேரை ஓட ஓட விரட்டினவன். அதனால் இப்போ அந்த துணிச்சல்லாம் எங்கேயோ போயிட்டுது. என்ன பண்ணலான்னு யோசித்து எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டான். எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுங்கப்பா அப்படின்னு ஆனான். என்ன ஆலோசனைன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பம் ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் யாருமே என் பக்கத்தில் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆலோசனை சொல்கிறதுக்கு நீங்கள் யாருமே இல்லைன்னா, அந்த சமயத்தில் எனக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு வாசகம் பொன்மொழி வேணும். அதை நீங்கள் யாராவது சொல்லுங்கள். அதை நான் என்னுடைய வைர மோதிரத்தில் அடியில் பதிச்சு வச்சுக்குவேன், தேவைப்படுறப்ப அதை பார்த்துக்குவேன் அப்படின்னாராம். அவர் போட்டிருந்த மோதிரமும் அதுக்கு தகுந்த மாதிரி திறந்து மூடுறது மாதிரி அமைஞ்சிருந்தது. அமைச்சர்கள் வந்து யோசனை பண்ணாங்க என்ன வாசகம் சொல்லலாம் அப்படின்னு. ஒருத்தருக்கும் ஒன்றும் சரியாக தோணலை, குழப்பமாக இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு பெரியவர் அங்கே வந்தார். அவர் சொன்னார், நான் அதுக்கு பொருத்தமாக ஒரு வாக்கியம் சொல்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை, அதை யாரும் ஆர்வம் காரணமாக அவசரப்பட்டு படிச்சிடக்கூடாது. அதை ரகசியமாக அந்த மோதிரத்துக்குள்ளே எழுதி வச்சுக்கணும். எப்போவாவது இக்கட்டில் மாட்டிக்கும் பொழுது மட்டும், வேறு வழி இல்லை அப்படின்னா மட்டும் அதை திறந்து பார்க்கணும் அப்படின்னாரா அந்த பெரியவர். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அவர் சொன்ன வாக்கியத்தை ரகசியமாக மோதிரத்துக்குள்ளே பதிச்சு மூடியாச்சு. ராஜா அதை விரலில் மாட்டிக்கிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த ராஜாவுக்கு ஒரு சோதனை வந்தது. அடுத்த நாட்டு மன்னன் படையெடுத்து வந்தான். அவன் இவர்கிட்ட ஏற்கனவே தோற்று போனவன். ஒரு வெறியில் வந்தான், ஜெயிச்சுட்டான். இவர் நாட்டை இழந்தார், எல்லாத்தையும் இழந்தார். ஒரு அடிபட்ட குதிரையில் ஏறி தப்பிச்சு போயிட்டார். அப்படி போயும் பின்னாடி அவங்க விடலை, துரத்திக்கிட்டு வராங்க. இவர் ஒரு மலை உச்சிக்கு போயிட்டார். அதுக்கும் அப்பால் போக முடியாது, பயங்கர பள்ளம், உல்லாச பயணிகள் வந்து கண்டுகளிக்கிற இடம் அது. ஆனால் இவருக்கு அது சாவு பயணத்தின் வாசல், திரும்பவும் முடியாது, அவ்வளவு குறுகிய பாதை அது, வேறு வழியே இல்லை. இந்த மோதிரம் சூரிய ஒளி மேலே பட்டு மின்னுச்சு, கையில் இருக்கிற மோதிரம் உடனே ஞாபகம் வந்துட்டுது. ரொம்ப இக்கட்டான நேரத்தில் இதை பார்க்க சொல்லியிருக்கிறாங்களேன்னு உடனே அதை பிரித்து பார்த்துருக்கார். பார்த்தா இந்த நிலைமையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே அப்படிங்கிற வாசகம் அது. அது அவருக்கு ஒரு தைரியம் வந்து தான். பின்னாடி வந்தவங்களும் திசை மாதிரி வேறு எங்கேயோ போயிட்டாங்க. அவங்க விரட்டிட்டு வரலன்னா இவ்வளவு அழகான ஒரு இடம் இருக்கிறதே எனக்கு தெரியாமல் போயிருக்குமே அப்படின்னு வேறு நினச்சானா அவன். இவ்வளவு அழகை ரசிக்கிறதுக்காக ஒரு நாட்டையே கூட இழக்கலாம் அப்படின்னு தோணிச்சான் அந்த மன்னனுக்கு. அமைதியாக அந்த அழகை ரசித்தான். எதிரிகள்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. நாடு திரும்பினான். மறுபடியும் படைகளை திரட்டினா, கொஞ்ச நாளில் படை எடுத்துக்கிட்டு போனான். யாருக்கிட்ட தோற்று போனான்னா அவனே ஜெயிச்சுட்டு வந்துட்டான். வரவேற்பு விழா பிரமாதப்படுது. இப்போது ஆடல் பாடல் கோலாகலம். இதை பார்த்ததும் அந்த ராஜாவுக்கு தலகால் புரியல. நம்மளை இனிமேல் யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற தலகணம் வந்துட்டுது. அகம்பாவம் வந்துட்டுது. லேசாக எட்டி பார்த்தது அகங்காரம். இப்போ மறுபடியும் சூரிய ஒளிப்பட்டு மோதிரம் மின்னுச்சு. அதை மெதுவாக திறந்து பார்த்தானா, இந்த நிலைமையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே அப்படிங்கிற வாசகம் கண்ணில் பட்டுது. அவ்வளவு தான், அவன் மனசை அடங்க ஆரம்பிச்சுட்டு தான், ஆணவம் போயிட்டு தான். இதிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த சூழ்நிலையிலேயும் நாம் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை. அந்த ராஜா மாதிரியே நம்மால் ஒருத்தன் ஒரு மோதிரம் போட்டிருந்தான். அதுக்குன்னே அவன் எழுதி வச்சுருந்த வாசகம், எதுக்கும் கவலைப்படாதே அப்படிங்கிற வாக்கியம்தான். அதை தான் உள்ளே பதிச்சு வச்சுருந்தான். ஒரு நாள் பயங்கரமான கவலையோடு உட்காந்துருக்கிறான். பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, இது மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் நீ உன் மோதிரத்தை திறந்து பார்க்கணும் அப்படின்னாங்க. இவனுக்கு கவலையோடு எரிச்சலும் சேர்ந்துக்கிட்டு வந்துட்டு தான். அப்புறம் சொன்னானா, அது எப்படிடா முடியும், இப்போ திருட்டு போனதே என்னோடய அந்த மோதிரம் தான், அதை நினச்சி தான் கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறேன், மோதிரம் கிடைச்சாவில் அதை திறந்து பார்க்கறதுக்கு அப்படின்னு தலையில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டானா.
3: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: இனி தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். இத்தாலியின் ரோம் நகரில் உள்ள சர்வதேச உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருதான அக்ரிகோலா விருதை பெற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மற்றும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். எபோலா தடுப்பூசி தயாரிப்பதற்கு 9 மாதங்கள் வரை ஆகலாம் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. தற்பொழுது 2 பரிசீலனை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும், ஆனால் இன்னும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை எனவும் உலக சுகாதார நிறுவனத்தின் ஆலோசகர் டாக்டர் வசிமூர்த்தி தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ வரும் 23ஆம் தேதி முதல் 4 நாள் பயணமாக இந்தியா வருகிறார். இப்பயணத்தின் போது எரிசக்தி, பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் போட்டித் தேர்வுகள் தொடர்பான தகவல்கள் சமூக ஊடகங்களில் அதிகரித்து வருவது குறித்து கூகுள், டெலகிராம் போன்ற சமூக ஊடகங்களின் பிரதிநிதிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார். நீட் மறுதேர்வுக்கு முன்னதாக நடைபெற்ற இச்சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. IPL T20 கிரிக்கெட்டில் நேற்றிரவு கொல்கத்தாவில் நடைபெற்ற போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வென்றது. இன்று இரவு 7:30 மணிக்கு அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் விளையாடுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: நேரம் 9:55. ஹாய் ஹலோ வணக்கம், எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நேயர் விருப்பம். எஸ் மக்களே, உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்களும் நம்ம எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச படத்தோட பெயர், என்ன பாடல், உங்களோட ஊர் பெயர், உங்களோட பெயர் எல்லாத்தையும் தெளிவாக டைப் பண்ணி 7598510505 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ எஃப்எம் ரெயின்போல உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அந்த வரிசையில் ஷோட ஓப்பனிங்ல விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, கரூர் மாவட்டம் மாவடியான் கோயிலிருந்து ரகுபதி, தங்க பொண்ணு, மனோஜ்குமார், காவ்யா இவங்களுக்கான விருப்ப பாடல் திருப்பாச்சி திரைப்படத்திலிருந்து.
1: என்னடா இழுவ, மேட்ருக்கு வாடா.

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

நேரம் 9:52 நேர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. பழனி வட்டம் கொழும கொண்டான்ல இருந்து ராமகிருஷ்ணன், இவங்களுக்கான விருப்ப பாடல் வசூல் ராஜா MBBS திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:14:36 ஆயிட்டு எஃப்எம் ரெயின்போ புதுவையில் கேட்டிருக்கீங்க நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. நாகர்கோவில் இருந்து மந்திரமூர்த்தி இவங்களுக்கான விருப்ப பாடல் நீ வருவாய் என, திரைப்படத்திலிருந்து.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேரம் 9:20.

படம் மூன்று நொடிகள் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க எஃப்எம் ரெயின்போல. நிகழ்ச்சியில அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. கோவை மாவட்டம் புதூர்ல இருந்து சிவசுப்பிரமணியன், இவங்களுக்கான விருப்ப பாடல் ஃபோர் ஸ்டூடெண்ட் திரைப்படத்திலிருந்து.

மூன்று ஒடிகள் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் குமரன் இவங்களுக்கான விருப்ப பாடல் எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக் நேரம்.

9:30 நான்கொடிகள் எஃப்எம் ரெயின்போல கேட்டிருக்கீங்க நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில. அடுத்ததாக விருப்பப்பாடல் கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில இருந்து பாலசுப்ரமணியன், சீதாலட்சுமி இவங்களுக்கான விருப்பப்பாடல் அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து.

இடம்பெற்ற திரைப்படத்தோட பெயரையும் தெளிவாக டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன் அவங்களுக்கான விருப்ப பாடல் திருமலை திரைப்படத்தில் இருந்து.

நேரம் 9:35 12 நொடிகள். எஃப்எம் ரெயின்போல கேட்டிருக்கீங்க நேயர் விருப்பம். உங்களுக்கு விருப்பமான பாடலாம் எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு. உங்க பேர், ஊர் பெயர் மற்றும் உங்களுக்கு விருப்பமான பாடலோட

நேரம் 9:40 நொடிகள் ஆயிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில. அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. வாரியங்காவல்ல இருந்து கதிரவன், வசந்தி, கொளஞ்சிநாதன், மணிசேகர், முத்தரசநல்லூர்ல இருந்து நவீன் சுந்தர், வில்லிவாக்கத்துல இருந்து குபேந்திரன், குள்ளஞ்சாவடியில இருந்து பாலமுருகன், திட்டக்குடியில இருந்து செல்வராசு, இவங்களுக்கான விருப்ப பாடல் கஜினி திரைப்படத்திலிருந்து.

எஸ் மக்களே, நேர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கும் நிறைய நேர்கள் வந்து என்னோட விருப்ப பாடல் பிளே ஆகா அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு சோகமா இருப்பீங்க. ஸோ அவங்கலாம் கவலைப்பட வேணாம். 6:20 மனம் விரும்புதே நிகழ்ச்சி இருக்கு. ஸோ நீங்க கால் பண்ணி நம்ம ஆர்ஜே கிட்ட உங்களோட விருப்ப பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இன்னைக்கும் நிறைய நேர்கள் வந்து விருப்ப பாடலாம் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கான பாடல் வந்து ஒளிபரப்ப முடியல. ஸோ யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கண்டாச்சி மாவட்டத்திலிருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன், சென்னையிலிருந்து மணலி மாறன், ராஜபாளையத்திலிருந்து பிரபு, திருவாரூர் மாவட்டம் பில்லூர்லேருந்து சதா, கௌதமன், சங்கீதா, இனியவன், ஸ்ரீநிதி, கனகா, முதுக்குடியிலிருந்து ஐயனார், கடலூர்லேருந்து ஓடி சுரேஷ், தேனி மாவட்டம் பண்ணைபுரத்திலிருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன், தரன், அரியலூர் மாவட்டம் ஆண்டி மடம் அந்த ஊர்ல இருந்து கஸ்தூரி, வேல்முருகன், திருச்சி ரெட்டை வாய்க்கால விஜய் நகர்ல இருந்து சாமிநாதன், சித்ரா, மாதவரம் சரஸ்வதி, பத்மநாபன், திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து பர்வின், ஆண்டிப்பட்டியிலிருந்து ஆராதனா, காரைக்குடி கனகவல்லி, நாச்சியார்புரம் நாகவல்லி, நன்னிலம் நாராயணன், தேவிகாபுரம் வீரமணி, திண்டுக்கல் மாவட்டம் அரியலூர்லிருந்து வைரப்பிள்ளைப்பட்டி சரவணன், இவங்க எல்லாம் விருப்ப பாடல் கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பா பாடலாம் ஒளிபரப்ப முடியல. ஸோ அதுக்கான சின்ன ரிக்ரெட் பண்ணிட்டு, ஸோ மீண்டும் நாளைக்கு நேர் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு, அதில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கான விருப்ப பாடல் கண்டிப்பாக எஃப்எம் ரெயின்போவில் ப்ளே செய்யப்படும்.

கூட்டாண்மை, முதலீட்டு வாய்ப்புகள், இருதரப்பு ஒத்துழைப்பு ஆகியவற்றை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசித்ததாக மத்திய நிதி அமைச்சகம் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் எதிர்காலத்தில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் மின்சார வாகனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் பங்கேற்றபொழுது மின்சார பேருந்துகள் மற்றும் மின்சார லாரிகள் பயன்பாட்டை ஊக்குவிப்பது குறித்து ஆலோசனை நடத்தினார். எபோலா தடுப்பூசி தயாரிப்பதற்கு 9 மாதங்கள் வரை ஆகலாம் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. தற்பொழுது 2 பரிசீலனை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும், ஆனால் இன்னும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை எனவும் உலக சுகாதார நிறுவனத்தின் ஆலோசகர் டாக்டர் வசிமூர்த்தி தெரிவித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதிப் போட்டி டிராவில் முடிந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: இனி தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து புதுடெல்லி வந்தடைந்தார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், நெதர்லாந்து, நார்வே, ஸ்வீடன் மற்றும் இத்தாலி நாடுகளில் அவர் மேற்கொண்ட பயணத்தின் மூலம் அந்நாடுகளுடன் வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா, எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை புதுடெல்லியில் நேற்று சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளின் பொருளாதாரம் மற்றும் நிதி

வணக்கம் மக்களே, நேரம் 10:17 எஃப்எம் பிரைம் போல நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். மக்களே, கெட் செட் கோ நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேம்ஸ் வந்து நம்ம விளையாடிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பீங்க. நானும் நல்லா யோசிச்சு என்னுடைய ஏழாம் அறிவு எட்டாம் அறிவு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கேம் கொண்டு வந்திருக்கேன். அது எது சம்மந்தப்பட்டதுன்னா இந்தியாவில் இருக்கிற ஆறுகள் பற்றி தான். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஆறுகள் இருக்கு இந்தியாவில். ஸோ அதில் ஒரு சில ஆறுகளை பற்றின சில விஷயங்களை தான் நான் இன்னைக்கு வந்து கேம்ஸாக உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். ஸோ கேளுக்கு போயிடலாமா? கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு யோசிப்பீங்க. இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கேட்குற கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னா உடனே கால் பண்ணுங்க. 0413 என்ற கோட் நம்பரை போட்டு 2271760 மற்றும் 2273250 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நான் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணலாம். மக்களே, இது உங்களுக்கான முதல் கேள்வி. இந்த ஆற்றின் நீளம் 805 கிலோமீட்டர். இந்த ஆறு 3 மாநிலங்கள் வகையாக பாய்ந்து கடலில் கலக்கிறது. இது ஒரு தென்னிந்திய ஆறு. கேள்வி திரும்பவும். இந்த ஆற்றோடைய நீளம் 805 கிலோமீட்டர். இந்த ஆறு 3 மாநிலங்கள் வகையாக பாய்ந்து கடலில் கலக்கிறது. இது ஒரு தென்னிந்திய ஆறு. இதற்கான விடை தெரிஞ்சவனுக்கு கால் பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போக்கு இது உங்களுக்கான பாடல் தாமிரபரணி.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் கெட் செட் கோ. நேரம் 10:10 ஐந்து நொடிகள் ஆயிடுச்சிருக்கு மக்களே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டுட்டுருக்கோம்னா, இந்திய ஆறுகளை பற்றின சில விஷயங்களை தான் உங்களுக்கு கேள்விகளாக கொடுத்துட்ருக்கேன். அந்த வகையில் நான் கடைசியாக கேட்ட கேள்வி என்ன, இந்த ஆற்றின் நீளம் 805 கிலோமீட்டர், இந்த ஆறு 3 மாநிலங்கள் வகையாக பாய்ந்து கடலில் கலக்கும், இது ஒரு தென்னிந்திய ஆறு. இதற்கான விடை சொல்ல ஒரு நேர் கால் கடுக்க காத்துட்டுருக்கேன், பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான்
0: பாண்டிச்சேரியில இருந்து ஆனந்தி பேசுறேன்.

0: சூப்பரோ சூப்பர். வீட்ல எப்படி இருக்காங்க?
1: வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கோம் சார்.
0: சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன் சார்.
0: இதுக்கு மேல நான் கேள்வி கேட்க மாட்டேன், சொல்லுங்க ஆன்சர் என்ன.
1: ஆன்சர் வந்து கர்நாடகா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, மூன்று மாநிலங்கள் வழியா பாஞ்சி கடல்ல கலக்கு.
0: சங்கராபரணி யாரா?
1: காவிரி சார்.
0: காவிரி கரெக்டான ஆன்சர். நான் வர சங்கராபரணி ஆன்சர். நீங்க சொல்லுறத பாத்துட்டு எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் வந்து நிறைய ஆறுகள் எதுவுமே மூன்று மாநிலங்கள் வழியா பாயும், நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? மக்களே, நிகழ்ச்சியுடைய கேள்வி, இந்த ஆற்றின் மொத்த நீளம் 244 கிலோமீட்டர். இது வந்து கேரளாவின் உயிர் நாடி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த ஆறு உற்பத்தியாகிற இடம் சிவகிரி மலை. கேள்வி திரும்பவும், இந்த ஆற்றின் மொத்த நீளம் 244 கிலோமீட்டர். இது கேரளாவின் உயிர் நாடி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த ஆறு உற்பத்தியாகும் இடம் சிவகிரி மலை. இதற்கான விடை தெரிஞ்சவன கால் பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போக்கு நம்பர் அதேதான், 0413 2271 7 6 0 மற்றும் 2275 2 3 0 போட்டு கால் பண்ணுங்க மக்களே. இது உங்களுக்கு பாடல் வந்துட்டே இருக்கு, போனா வருவீரோ.
2: எண்ண தலை அழகா, எழுத்தாணி முக்கழகா,
3: கோவில் சிலை அழகா, கொல்லுதடா
4: நறுக்கு சமரம் செஞ்சு நடுத்தருவ போற வர.
3: போன அவர் வீரோ வந்த இருப்பி.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: மறுபடியும் வெல்கம் பேக் டு தி ஷோ. தி ஃப்ரம் ரெயின்போவின் கெட் செட் கோ. நேரம் 10:19 நிமிடம் மைண்ட் நோட்கள் ஆயிட்டு இருக்கு. நான் உங்க ஆஜே ஆனந்த் பேசிட்டு மக்களே, நிகழ்ச்சியில கடைசியா ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்விதான். இந்த ஆற்றின் மொத்த நீளம் 244 கிலோமீட்டர். இது வந்து கேரளாவின் உயிர் நாடி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த ஆறு உற்பத்தியாகும் இடம் சிவகிரி மலை. இதற்கான விடை சொல்ல ஒரு நேயர் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு. பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், ஆதிபுரத்திலிருந்து பலராம் பேசுறேன் சார்.
0: எங்க பலராம் சார், நல்லா இருக்கீங்களா?
1: அதுக்கான
0: சரியான விடை கிடையாது. இது வந்து கேரளாவுடைய உயிர் நாடின் அழைக்கப்படுதுனா எவ்வளவு பெரிய ஆறா இருக்கும் பாத்துங்க. பெரியார் நதி என்பது சரியான விடையா? ஆம், சரியான விடைதான். பெரியார் நதி தான் உண்மையான விடை. ஓகேவா? பெரியார் ஆறுதான் வந்து கேரளாவுடைய உயிர் நாடின்னு அழைக்கப்படுது. 244 கிலோமீட்டர் பாய்ந்து அரபிக்கடல்

0: கலக்குது. ஓகேவா?
1: சரி சார்,
0: சூப்பர் சார், வாய்ப்புக்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: மக்களே, நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி இதோ உங்களுக்காக. இது ஒரு கடலில் கலக்காத ஆறு. இது வட இந்தியாவில் உற்பத்தி ஆகுது. இந்த நதியை வந்து சாகர் மதி அப்படின்னு அழைப்பாங்க. கேள்வி திரும்பவும், இது ஒரு கடலில் கலக்காத ஆறு. இது வட இந்தியாவில் உற்பத்தி ஆகுது. இந்த நதியை சாகர் மதி அப்படின்ற பெயரை கொண்டும் அழைப்பாங்க. இதற்கான விடை தெரிஞ்ச உடனே கால் பண்ணுங்க. நம்பர் அதே தான், 0414 போட்டுட்டு 2271760225230 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆன்சரை சொல்லுங்க மக்களே. இது உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ தி ஃப்ரம் ரெயின்போ வின் கெட் செட் கோ 10 மணி 25 நிமிடம் 87 மக்கள் நீங்க சொல்ல கடைசி ஒரு கேள்வி கேட்டேன். அது என்ன கேள்வினா, இது ஒரு கடலில் கலக்காத ஆறு, இது வட இந்தியாவில் உற்பத்தியாகும் ஒரு ஆறு, இந்த நதியை சாகர்மதி அப்படின்ற பெயரால் அழைப்பாங்க. இதற்காக விடை சொல்ல ஒரு நேயர் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க. பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்தோ?
1: அரந்தாங்கி
0: செய்து
1: அது நம்ம ஃப்ரெண்ட் ஜீன் ஒருத்தர் இருக்காரு.
0: அப்படியா, ஜி
1: கண்டுபிடிச்சிட்டாரா?
0: கிரேட் இன்சல்ட். நான் வந்து தேடி தேடி கண்டுபிடிக்கிறேன், நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருங்க. போகிங்களா? ஓகே. சரி, எப்படி லூனின்னு நீங்க ஜிய கேட்டுதா சொல்றீங்களா, இல்ல வேற எதுவும் சர்ச் பண்ணலையா? நீங்க கேட்டுதா சொல்றீங்களா, இல்ல உங்களுக்கு முன்னாடி ஏதாவது தெரியுமான்னு கேட்டேன்.
1: ஜிலதான் பார்த்தேன்.
0: ஜி ரொம்ப பண்றீங்க ஜி. ஓகே ஜி, சூப்பர் ஜி, அழைப்பிருக்கு. நன்றி.
1: நன்றி.
0: மக்கள், இந்த லூனி ஆறோட இன்னொரு சிறப்பு என்னன்னா, இது வந்து கடல்லே கலக்காதுன்னு சொல்றாங்க. இந்த ஆறு வந்து எங்க அப்ப கலக்கும், எங்க போய் சேரும் நீங்க கேட்டீங்கன்னா, ரான் ஆஃப் கட்ச், குஜராத்ல இருக்கிற ரான் ஆஃப் கட்ச்ல போய் அங்க போய் கலந்துருமா. ஸோ இது டைரக்டா கடல்ல கலக்காது. ஸோ ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆறு நம்ம இந்தியாவில் இருக்குன்னா அது லூனி ஆறு தான். மக்களே, நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி இதோ உங்களுக்காக. இந்த ஆற்றின் குறுக்கே உலகின் மிக நீளமான அணை கட்டப்பட்டிருக்கு. இந்த ஆற்றுடைய மொத்த எழுத்து 4. இது ஒரு வங்க கடலில் கலக்கும் 6. ஓகேங்களா, கேள்வி திரும்பவும். இந்த ஆற்றின் குறுக்கே உலகின் மிக நீளமான ஒரு அணை கட்டப்பட்டிருக்கு. இந்த ஆற்றின் மொத்த எழுத்து 4 எழுத்து. ஓகேங்களா, இது ஒரு வங்க கடலில் கலக்கும் பெரிய பெரிய ஆறு. இதற்கான விடை தெரிஞ்ச உடனே கால் பண்ணுங்க ஃப்ரம் ரெயின்போருக்கு 2271760 மற்றும் 2275230. மறக்காம 0413 என்ற நம்பர் போட்டு கால் பண்ணுங்க மக்களே. இது உங்களுக்கான பாடல், கருப்பான கையால தொட்டான்.

0: மறுபடியும் வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ வின் கெட் செட் கோ. நேரம் 10:32:26 ஆயிற்றுக்கு. மக்களே, கெட் செட் கோ நிகழ்ச்சியில் இன்னைக்கு எந்த தலைப்பில் நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம்னா, இந்தியாவில் பாயக்கூடிய ஆறுகள் சம்மந்தப்பட்டதான். ஸோ அந்த வகையில் கடைசி என்ன கேள்விப்பாக கேட்ட, நான் கேட்கவே இல்லையேன்னு சில கேட்பீங்க. ஸோ உங்களுக்காக திரும்பவும் கேள்வி கேட்டுதான். இந்த ஆற்றின் குறுக்கே உலகின் மிக நீளமான ஒரு அணை கட்டப்பட்டிருக்கு. இந்த ஆற்றின் மொத்த எழுத்து சார், அதாவது 4 எழுத்து கொண்ட ஒரு ஆறு இது. இந்த ஆறு வங்காள விரிகுடாவில் போய் கலக்கும் ஒரு பெரிய ஆறு, ஓகேங்களா? ஸோ அது எந்த ஆறு சொல்றது, ஒரு காத்திருக்கா பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: எனக்கே ஏன் பாட்டுக்கு எச பாட்டு பாடுவது, யார் இங்கிருந்து? ஆஹா, கள்ளக்குறிச்சி. ஹேமலதா மேடம், ஹவ் ஆர் யூ?
1: ஃபைன் ஃபைன் ஃபைன், வெரி
0: ஓ மை காட், இட்ஸ் எ மெடிக்கல் மிராக்கிள்ஸ். சொல்லுங்க, கள்ளக்குறிச்சி எப்படி இருக்கு?
1: மறுபடியும்
0: கொஞ்சம் என்ன, உலகின் மிக நீளமான ஒரு அணை இந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு. மகாநதி எப்படி கண்டுபிடிச்சீங்க? எங்க ஊர் ஆறு ரொம்ப பெரிய ஆறு தான், ஓகேங்களா? நானும்
1: சொல்லிக்கிறேன்,
0: கண்டிப்பா கோமுகி நதியை கேட்டதா சொல்லுங்க. பட் இதோட ஆன்சர் வந்து மகாநதி, ரைட்டா?
1: நன்றி.
0: மக்களே, இந்த மகாநதியின் குறுக்கேதான் வந்து உலகின் மிக நீளமான அணையான ஹிராகுட் அணை கட்டப்பட்டிருக்கு. இந்த மகாநதியின் குறுக்கே கட்டப்பட்டிருக்க ஹிராகுட் அணை எங்க இருக்குன்னா, ஒடிசா மாவட்டத்தில் இருக்கு, ஒடிசா மாநிலத்தில் இருக்கு சொல்லிடுறேன். மக்களே, அடுத்த கேள்வி உங்களுக்காக. இது ஒரு 3 நாடுகளுக்குள் பாயும் ஒரு ஆறு. இப்பே ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது ஒரு 3 நாடுகளுக்கு

குள் பாயுமாறு இந்த ஆற்றை வந்து ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு பெயரை கொண்டு அழைப்பாங்க. இந்த ஆற்று நடுவே உலகின் மிகப்பெரிய ஆற்று தீவு பகுதி அமைஞ்சிருக்கு. கேள்வி திரும்பவும், இது ஒரு மூன்று நாடுகளுக்கு இடையே பாயக்கூடிய ஒரு பெரிய பெரிய ஆறு. இந்த ஆற்றை வந்து ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு பேரில் வந்து அழைச்சிட்டு இருப்பாங்க. இந்த ஆற்றின் குறுக்கே வந்து உலகின் மிகப்பெரிய தீவு பகுதி ஒன்று அமைஞ்சிருக்கு. ஸோ இதற்கான விடை தெரிஞ்ச உடனே கால் பண்ணுங்க ஃப்ரம் ரெயின்போவுக்கு 0413 நம்பரை போட்டு 2271760 2275 2300 என்ற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட பேசி உங்களுடைய ஆன்சர் சொல்லுங்க. மக்களை இது உங்களுக்கான பாடல் அண்டங்காக்கா கொண்டக்காரி.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் கெட் செட் கோ. நேரம் 10:43 ஆயிட்டு இருக்கு. நான் தான் உங்க ஆஜி ஆனந்த் பேசுறேன். மக்களே, கடைசியா கேட்ட கேள்வி என்னப்பா, இது ஒரு 3 நாடுகளுக்குள் பாயக்கூடிய ஒரு பெரிய ஆறு. இந்த ஆற்றை வந்து ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு பெயரில் அழைப்பாங்க. இந்த ஆற்றின் குறுக்கே வந்து உலகின் மிகப்பெரிய ஒரு தீவு பகுதி இருக்கு. ஸோ இதற்கான விட சில காத்திருக்காங்க. பேசலாம். வணக்கம். வணக்கம். யாருக்கு பேசுறீங்க?
1: என்னங்க? விழுப்புரம். இளையராஜா.
0: இளையராஜா, பேர் கேட்கும் போது ரொம்ப இசையாவே இருக்கு. சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்?
1: நாடுகளுக்குள்ள
0: பாயுது
1: சார். ஆனா நீங்க கேட்ட கேள்வி அதுல பாத்தீங்கன்னா தீவு ஒண்ணு இருக்கு.
0: ஆமா,
1: தீவு.
0: ஆமா,
1: அப்படின்னும் போது பிரம்மபுத்திரா ஆற்றலதான் வந்து தீவு இருக்கு.
0: தீவு பேரு
1: மஜுலி அப்படின்ற தீவு சார்.
0: ஓ மை காட், கரெக்டா சொல்றீங்க. எல்லா அதான் டீச்சர் சொல்லிட்டீங்க. இதுக்கு மேல எதுவும் சொல்ல விரும்பல. இன்னொரு க்ளூ கொடுத்துருக்கேன்.
1: அந்த மஜுலி தீவுலதான் வந்து ஜாதவ் பயன் அப்படின்றவர் வந்து மிகப்பெரிய காட்டை உருவாக்கி
0: பாதுகாத்துருக்காங்க.
1: பட் பிரம்மபுத்திரா அப்படின்றது வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நீங்க தீவுன்னு சொன்ன உடனே கெஸ்ட் பண்ணது பிரம்மபுத்திரா தான்.
0: அட்ரஸ் மட்டும் கொடுங்க, எனக்கு கிளாஸ் எடுங்க, நிறைய கத்துக்கணும்னு ஆசைப்படுறோம். ஓகேவா?
1: சூப்பர் சார்.
0: கண்டிப்பா சார், அழைப்புக்கு நன்றி சார்.
1: நன்றி நன்றி நன்றி சார், எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி.
0: மக்களே, இங்கிலீஷில் கடைசியாக வந்து ஒரு நேயர் சூப்பராக நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு

கேள்விக்கான பதிலே. ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாமா? இந்த ஆற்றை வந்து தட்சிண கங்கா அப்படின்னு அழைப்பாங்க. இந்த ஆற்றுடைய மொத்த எழுத்து 4. இதோட மொத்த நீளம் 1465 கிலோமீட்டர் கொண்ட மிக பெரிய ஒரு ஆறு. கேள்வி திரும்பவும், இந்த ஆற்றை வந்து தட்சிண கங்கா அப்படின்னு அழைப்பாங்க. இந்த நதியுடைய பெயர், அதாவது பெயர்ல மொத்தம் எத்தனை எழுத்து? 4 எழுத்து. இதனுடைய மொத்த நீளம் 1465 கிலோமீட்டர். இது உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு. கொக்கு மீன திங்குமா இல்ல மீனு கொக்க திங்குமா? கேட்டு வந்துடலாம் வாங்க.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சு, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ வின் கெட் செட் கோ. நேரம் 10:10:06 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டேன், ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப டஃப்பான கேள்வி தான். இந்த ஆற்றை தக்ஷிண கங்கா அப்படின்னு அழைப்பாங்க. இந்த நதியுடைய பெயருடைய மொத்த எழுத்து 4. இதன் மொத்த நீளம் 1465 கிலோமீட்டர். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம், நான் சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் மாவட்டம் கற்பரையில் இருந்து.
0: சேகர் சார், ஹவ் ஆர் யூ?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கு. நீங்க எப்படி?
0: சூப்பரோ சூப்பர். சொல்லுங்க ஆன்சர் என்ன?
1: ஆமா, நீங்க கேட்ட கேள்விக்கான விடை வரி வரி கோதாவரி.
0: வரி வரி கோதாவரியா? கோதாவரி எப்படி?
1: வரி வரி கோதாவரி.
0: சரி, கோதாவரி தான் எப்படி கண்டுபிடிச்சீங்க ஆன்சர? கோதாவரி அந்த கோட்டை தாண்டாதடி, அதுவா?
1: அதேதான்,
0: அதேதான். நல்ல ஃப்ரெண்டா இருப்பாரு போல இருக்கு, கேட்டதா சொல்லுங்க. சூப்பர் சார், அழைப்புக்கு நன்றி சார்.
1: அவர் பேரு ஆனந்த் தான், அது தெரியுமா?
0: ரொம்ப நல்ல பிள்ளையா இருப்பாருன்னு நினைக்கிறேன், விட்டுருங்க பாத்துலாம். அழைப்பிற்கு நன்றி.
1: தேங்க்யூ சார்.
0: மக்களே, நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி இது உங்களுக்காக. இந்தியாவில் உற்பத்தியாகி வங்கதேசம் உயர்ந்த கடலில் கலக்கும் ஆறு இது. இது மூன்று எழுத்து கொண்ட பெரிய பெரிய ஆறு. இது வட இந்திய மக்களின் உயிர் நாடின்னு அழைக்கப்படுது. இதற்கான விடை தெரிஞ்ச உடனே கால் பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போக்கு நம்பர் அதே தான், 0413 கோட் நம்பர் போட்டு 2271760 மற்றும் 2275233 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க மக்களே.
2: மலையாள பகவதி, மலையாள பகவதி, மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ வின் கெட் செட் கோ. நேரம் 10:58:44 நூடியில் ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில கடைசியா கேட்ட கேள்வி என்ன, இந்தியாவில் உற்பத்தியாகி வங்கதேசம் கடலில் கலக்கும் ஆறு இது, இது மூன்று எழுத்து கொண்ட ஒரு ஆறு, இது வட இந்திய மக்களின் உயிர் நாடி. வரும் நேர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்லுது, யார் இங்கிருந்து?
1: செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா பகுத் அச்சா மேடம். ஆன்சர் என்ன?
1: கங்கை நதி சார்.
0: கங்கை கரெக்டான விடை. இது உங்களுக்கான பரிசு வந்துட்டே இருக்கு. கொரியர் ஓகேங்களா?
1: ஓகே சார், சீக்கிரம் அனுப்பிடுங்க சார்.
0: காசு இல்ல மேம், 10 பைசா இல்ல. அழைப்பிற்கு நன்றி.
1: தேங்க்யூ சார்.
0: மக்களே, நிகழ்ச்சியுடைய சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளும் நன்றிகளும் சொல்லிட்டு இப்ப நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. தொடர்ந்து உங்கள் மனதோடு
2: சரித்திரம் படித்த சாதனை பெண்கள், தொழில் முனைவோர்கள், நாடக கலைஞர்கள், பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள். ஹாய் ஸ்நேகிதியே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2 ஹாய் ஸ்நேகிதியே. ஹாய் ஸ்நேகிதியே.
0: தொடர்ந்து 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது 5 நாடுகள் பயணத்தை நிறைவு செய்து புதுடெல்லி திரும்பினார். இப்பயணத்தில் இத்தாலி நாட்டிற்கு சென்றது மிகவும் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும், இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியுடன் பல்வேறு துறைகள் குறித்து ஆலோசித்ததாகவும் தமது சமூக ஊடகப் பதிவில் தெரிவித்துள்ளார். இத்தாலியின் ரோம் நகரில் உள்ள சர்வதேச உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருதான அக்னிகோலா விருதை பெற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது விவசாயிகள், மீனவர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் தொழிலாளர்களின் பங்களிப்பிற்கான அங்கீகாரம் என்றும், உணவு பாதுகாப்பு, மனித நலன் ஆகியவற்றில் இந்தியாவின் அர்ப்பணிப்பை காட்டுகிறது என்றும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மெட்டா, கூகுள், டெலகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஆலோசனை நடத்தினார். போட்டித் தேர்வுகள் தொடர்பான தவறான தகவல்கள் இத்தலங்களில் இடம்பெறுவதால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இடையே அச்சத்தை ஏற்படுத்துவதால் இதுபோன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும் என்று கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 134வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம்

மற்றும் 1800117 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 29ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. IPL T20 கிரிக்கெட்டில் இன்று இரவு 7:30 அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் விளையாடுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

நேரம் 11:03. ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜனா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம், மாமன்னன் திரைப்படத்திலிருந்து.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 11:10:36 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மெலடி மேஜிக். ஆர்ஜே ஜனா கூட நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்கலாம், கடல் திரைப்படத்திலிருந்து.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: நேரம் 11:16 நாங்களோடு ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின் போல கேட்டிருக்கீங்க மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாடல் கேட்கலாம், நிமிர் திரைப்படத்திலிருந்து.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

நேரம் 11:36:37. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். வெள்ளக்கார துரை திரைப்படத்திலிருந்து சத்யபிரகாஷோட அழகான குரல்ல.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி.

0: நேரம் 11:31 48 நொடிகள். எஃப்எம் ரெயின்போல கேட்டிருக்கீங்க மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் நடந்தாக பாடல் கேட்கலாம். ஒரு நாள் கூத்து திரைப்படத்திலிருந்து.
1: கேளு.

ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

நேரம் 11:38 4 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டிருக்கீங்க மரடி மேஜிக். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம், மனம் கொத்தி பறவை திரைப்படத்தில் இருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

நேரம் 11:43. மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்கலாம். பண்ணையாரும் பத்மினியும் திரைப்படத்திலிருந்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

நேரம் 11:50. மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. எஃப்எம் ரெயின் போல நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். 2 உலகம் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நேரம் 11:56 4 நொடிகள். மெலடி மேஜிக் நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். பசங்க திரைப்படத்தில் இருந்தார்.

0: இனி தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருதான அக்ரிகோலா விருது பெற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பயிர் காப்பீட்டுத் திட்டம், விவசாயிகள் கடன் அட்டை திட்டம், பிஎம் கிசான் திட்டம் உள்ளிட்ட இந்திய வேளாண் வளர்ச்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளதாக தமது சமூக ஊடகப் பதிவில் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ வரும் 23ஆம் தேதி முதல் 4 நாள் பயணமாக இந்தியா வருகிறார். இப்பயணத்தின் போது எரிசக்தி, பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். மேற்கு வங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறு வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. நாடு முழுவதும் எதிர்காலத்தில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் மின்சார வாகனங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் பங்கேற்ற பொழுது மின்சார பேருந்துகள் மற்றும் மின்சார லாரிகள் பயன்பாட்டை ஊக்குவிப்பது குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 மில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் இறுதிப் போட்டி டிராவில் முடிந்தது. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் ஆடையர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் யூகி பாம்ப்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

வணக்கம் மக்கள். நேரம் 12:03, 19 நொடிகள் ஆயிடுச்சுக்கு. எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆஜே ஆனந்த். வரலாற்றில் இன்ற நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் அன்றைய தினத்தில் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை தான் நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய தகவல்கள் நான் கொண்டு வந்திருக்கேன். மிக முக்கிய தகவலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தகவல், தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம் இன்று அனுசரிக்கப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் 21 தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம் நம்ம நாட்டில் அனுசரிக்கப்படுது. இந்த நாளில் உறுதிமொழியேற்கும் விழா உள்ளிட்ட பிற செயல்பாடுகளும் நடைபெறுது. பயங்கரவாதம் மற்றும் வன்முறையின் அபாயம், மக்கள் சமூகம் மற்றும் நாடு முழுவதிலும் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து நாட்டின் அனைத்து தரப்பு மக்களிடமும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த நாள் அனுசரிக்கப்படுது. 1991 இதே நாளில் தான் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் பயங்கரவாதிகளின் சூழ்ச்சிக்கு பலியானாங்க. பயங்கரவாத எதிர்ப்பு தினத்தை அனுசரிப்பதன் நோக்கம் மக்களை பயங்கரவாதம் மற்றும் வன்முறையின் அபாயங்கள் குறித்து பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் விவாதங்கள், கலந்துரையாடல்கள், கருத்தரங்குகள், சொற்பொழிவுகள் போன்றவை நடத்தப்படுவது. அனைத்து அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் பிற பொதுத்துறை நிறுவனங்கள் அதில் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் வன்முறை எதிர்ப்பு உறுதிமொழி எடுக்கப்படுது. இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் வரலாற்றில் நிகழ்ச்சியில் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட்

0: பில் ஜீரோ ஆயிடுச்சு, நீங்களும் போட்டுடுங்க.
1: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் வரலாற்றில் இன்று நேரம் 12:12:46 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்னன்னா, சர்வதேச தேயிலை தினம் அதாவது இன்டர்நேஷனல் டீ டே இன்று கொண்டாடப்படுது. சர்வதேச தேயிலை தினம் என்பது தேநீரின் கலாச்சார, சமூக, பொருளாதார மற்றும் சுகாதார முக்கியத்துவத்தை கொண்டாடும் ஒரு உலகளாவிய நிகழ்வாகும். தண்ணீருக்கு அப்புறமா உலகில் அதிகம் நுகரப்படும் பானங்களில் ஒன்றா தேநீர்னு சொல்லப்படுற டீயை இந்த தினம் அங்கீகரிக்குது. இன்னும் சொல்லப்போனா விவசாயிகள், தொழிலாளர்கள், சிறு உற்பத்தியாளர்கள், உள்ளூர் பொருளாதாரங்கள் மற்றும் கிராமப்புற வாழ்வாதாரங்களுக்கு ஆதரவளிப்பதில் தேயிலை சாகுபடியின் பங்கையும் இது எடுத்துக்காட்டுது. இந்தியாவின் சாய் முதல் கிரீன் டீ, பிளாக் டீ, உலாங் டீ, ஒயிட் டீ மற்றும் மூலிகை தேநீர் வரை தேநீர் பல கலாச்சாரங்களில் அன்றாட வாழ்வின் ஒரு அங்கமாக விளங்குது. ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு ஆண்டும் May 21 அன்று சர்வதேச தேநீர் தினத்தை கடைபிடிக்குது. சர்வதேச தேநீர் தினத்துடைய மிக முக்கிய நோக்கம் என்னன்னா, தேநீரை கவனத்துடன் பருகுவது, அதன் நன்மைகளை அனுபவிப்பது. இன்னும் சொல்லப்போனா தேநீர் செரிமானம், இரும்புச்சத்து அளவுகள் மற்றும் வளர்சிதை மாற்றம் ஆகியவற்றில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் இதை புரிந்து கொள்வது. இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு எஃப்எம் ரெயின்போவின் வரலாற்றில் நிகழ்ச்சியில் தொடர்ந்த கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரும் பாடலுக்கு பிறகு.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேயர்கள் கவனத்திற்கு, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது புதுச்சேரியில் நிறுவப்பட்டு படித்த வேலையற்ற SC/ST பிரிவை சார்ந்த வேலை தேடுபவர்களுக்கு ஓராண்டுகால சிறப்பு பயிற்சி திட்டத்தை வழங்குவதற்காக புதுச்சேரியில் அமைந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கும் தலைசிறந்த நிறுவனங்களிடமிருந்து சீல் செய்யப்பட்ட கவரில் விருப்ப மனு கோரப்படுகிறது. பாடநெறி உள்ளடக்கத்தில் பொது ஆங்கிலம், பொது அறிவு, எண்ணியல் திறன், கணினியல், சுருக்கெழுத்து மற்றும் தட்டச்சு பயிற்சி ஆகியவை அடங்கும். இப்பயிற்சியின் நோக்கம் குரூப் சி நிலை, SSC, TNPSC மற்றும் பிற ஆட்சேர்ப்பு நிறுவனங்களால் நடத்தப்படும் காலி பணியிடங்களுக்கான பல்வேறு தேர்வுகளில் போட்டியிட அவர்களை தயார்படுத்துதல் ஆகும். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு தொழில் சார்ந்த கட்டணங்கள் ரூபாய் 1200 வீதம் ஒரு மாணவருக்கு பிரதி மாதம் வழங்கப்படும். இப்பயிற்சி ஜூலை 1, 2026 முதல் தொடங்கப்பட உள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகிறது. விருப்பமுள்ளவர்கள் தங்கள் பயிற்சி மையத்தின் விவரங்களுடன் 3 வருடத்திற்கான வருமான வரி சான்றிதழ், வகுப்பில் குறைந்தது 40 மாணவர்கள் அமரும் இருக்கைகள் மற்றும் 2 மாணவர்களுக்கு 1 என்ற விகிதத்தில் கணினி இருக்க வேண்டும் ஆகிய விவரங்களுடன் அலுவலகத்தை அணுகவும். துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் எண் 5, 3 குறுக்கு தெரு, முதல் தளம், நடேசன் நகர், புதுச்சேரி 6050005 என்ற முகவரிக்கு விண்ணப்பத்தினை தங்களது நிறுவனத்தின் முழு விவரங்கள் மற்றும் ஆதார ஆவணத்துடன் சமர்ப்பிக்க கடைசி தேதி 10/6/2026 மாலை 5 மணி வரை. மேலும் விவரங்களுக்கு www.labor.gov.in மற்றும் www.ncs.gov.in பார்க்கவும். இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளாா்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின்

0: கேள்விகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போவின் வரலாற்றில். இன்று நேரம் 12:33:44 ஆயிடுச்சு. இன்றைய வரலாற்றில் நிகழ்ச்சியுடைய நிறைவேற்றத்துக்கு வந்துட்டோம். இன்றைய நிகழ்ச்சியில வந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். சோ வரும் பாடலுடன் இன்றைய வரலாற்றில் நிகழ்ச்சி நடைபெறுது. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த்.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளை கேட்கலாம். தமிழ் செய்திகள் சென்னை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்பு மிகுது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவர் உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. மத்திய அமைச்சர்கள் மற்றும் இணையமைச்சர்கள் அனைவரும் இதில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நடப்பாண்டில் முதல் முறையாக பிரதமர் அனைத்து அமைச்சர்களுடனும் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். அரசு திட்டங்களின் செயலாக்கம் மற்றும் புதிய திட்டங்களை வகுப்பது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக தென்கொரியா சென்றுள்ள அவர் அந்நாட்டு அமைச்சர் திரு குவான் ஓ எல்லுடன் இணைந்து சியோலில் உள்ள இம்ஜின்காக் பூங்காவில் இந்திய போர் நினைவு சின்னத்தை திறந்து வைத்து பேசினார். கொரியாவின் அமைதிக்கான இந்தியாவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்றும் அமைச்சர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு குவான் ஓ எல் கொரிய போரின்போது இந்தியா அளித்த பங்களிப்பு பாராட்டுதலுக்குரியது என்று குறிப்பிட்டாா்.

0: நெடுஞ்சாலைகள் முறையாக பராமரிக்கப்படுவது மற்றும் திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தியுள்ளார். திரிபுரா, அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிமில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகள் குறித்து புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த காலத்திற்குள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். காசநோய் ஒழிப்புக்கான உலகின் மிகப்பெரிய பரிசோதனை இயக்கம் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஜெனீவா சென்றுள்ள அவர் உலக சுகாதார அமைப்பில் நடைபெற்ற இது தொடர்பான அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த இயக்கத்தின் கீழ் வீடு வீடாக சென்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். இதற்காக அதிநவீன பரிசோதனை கருவிகள் பயன்படுத்தப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்ட காங்கோ, உகாண்டா மற்றும் தெற்கு சூடானில் பயணம் மேற்கொண்டு நாடு திரும்பியவர்கள் காய்ச்சல், தலைவலி உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவர்களை அணுகுமாறு மத்திய அரசின் பொது சுகாதார சேவைகள் துறை அறிவுறுத்தியுள்ளது. பயணம் மேற்கொண்ட 21 நாட்களுக்குள் இந்த அறிகுறிகள் தென்பட்டால் மருத்துவர்களை அணுகி உரிய சிகிச்சை மேற்கொள்ளுமாறும் அந்த துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதுதொடர்பாக விமான நிலையங்களில் மருத்துவத்துறை அதிகாரிகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அழகு சாதன பொருட்களை ஊசி வாயிலாக செலுத்திக் கொள்ள மத்திய மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் தடை விதித்துள்ளது. தனிநபர்களோ, அழகு கலை நிபுணர்களோ, அழகு கலை மருத்துவமனைகளோ ஊசி வாயிலாக அழகு சாதன பொருட்களை செலுத்தக்கூடாது என்று மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற பயன்பாடு கண்டறியப்பட்டால் அதுகுறித்த புகார்களை cosmetic@cdsco.nic.in என்ற மின்னஞ்சலில் பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயணிகளின் நலனுக்கு ரயில்வே உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ரவ்னிசிங் பிட்டு கூறியுள்ளார். சண்டிகர் அருகே நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பயணிகளின் பாதுகாப்பிற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். ரயில் விபத்துகளை தடுப்பதற்காக நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு ரவ்னிசிங் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் உள்ள அன்னாரது நினைவிடமான வீர்பூமியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியாகாந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் பலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தமிழகத்தின் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள நினைவிடத்திலும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு விஸ்வநாதன், திரு ராஜேஷ்குமார் உள்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தவிகாவைச் சேர்ந்த தூத்துக்குடி சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் திரு ஸ்ரீநாத், அவிநாசி தொகுதியின் திருமதி கமலி, குமாரபாளையம் தொகுதியின் திருமதி விஜயலட்சுமி, காஞ்சிபுரம் தொகுதியின் திரு ரஞ்சித்குமார், கும்பகோணம் தொகுதியின் திரு வினோத், திருவாடானை தொகுதியின் திரு ராஜீவ், கடலூர் தொகுதியின் திரு ராஜ்குமார், அரக்கோணம் தொகுதியின் திரு காந்திராஜ், ஒட்டப்பிடாரம் தொகுதியின் திரு மதன் ராஜா, ராஜபாளையம் தொகுதியின் திருமதி ஜெகதீஸ்வரி, ஈரோடு கிழக்கு தொகுதியின் திரு விஜய் பாலாஜி, ராசிபுரம் தொகுதியின் திரு லோகேஷ் தமிழ்செல்வன், சேலம் தெற்கு தொகுதியின் திரு விஜய் தமிழன் பார்த்திபன், ஸ்ரீரங்கம் தொகுதியின் திரு ரமேஷ், வேளச்சேரி தொகுதியின் திரு குமார், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் திரு தென்னரசு, கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியின் திரு சம்பத்குமார், அறந்தாங்கி தொகுதியின் திரு முகமது பர்வேஸ், தாம்பரம் தொகுதியின் திரு சரத்குமார், ஆர்கே நகர் தொகுதியின் திரு மரிய வில்சன், கிணத்துக்கடவு தொகுதியின் திரு விக்னேஷ் ஆகியோர்

0: அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் உள்பட மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதற்கிடையே அமைச்சர்களுக்கான இலாக்காக்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. திரு ஸ்ரீநாத்துக்கு மீன்வளத்துறையும், திருமதி கமலிக்கு கால்நடை பராமரிப்புத்துறையும், திரு ரஞ்சித்குமாருக்கு வனத்துறையும், திரு வினோதிற்கு வேளாண்துறையும், திருமதி விஜயலட்சுமிக்கு பால்வளத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. திரு செங்கோட்டையன் வசமிருந்த நிதித்துறை திரு மரிய வில்சனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு செங்கோட்டையன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைத்துள்ளதன் மூலம் அரசியலில் புதிய அத்தியாயம் தொடங்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பிரவீன் சக்கரவர்த்தி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 59 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளதாகவும் இது வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அசாம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்று வருகின்றனர். இடைக்கால பேரவைத் தலைவர் திரு சந்திரமோகன் பட்டோவரி புதிய உறுப்பினர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். முதலாவதாக அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா சட்டப்பேரவை உறுப்பினராக பதவியேற்றார். மேற்கு வங்கத்தில் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் மறு வாக்குப்பதிவு தற்போது அமைதியாக நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நண்பகல் நிலவரப்படி 42% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலின் போது அந்த தொகுதியில் முறைகேடுகள் நடைபெற்றதாக பெறப்பட்ட புகாரை அடுத்து வாக்குப்பதிவு ரத்து செய்யப்பட்டது. ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். ராஞ்சியில் காவல்துறையின் முன் இவர்கள் சரணடைந்ததாக அம்மாநில காவல்துறை தலைவர் திரு டடாஷா மிஸ்ரா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சரணடைந்தவர்களுக்கான மறுவாழ்வினை மாநில அரசு உறுதி செய்யும் என்றும் அவர் கூறினார். மேற்கு வங்கத்தில் உள்ள மதரசாக்களில் இறைவணக்கத்தின் போது வந்தே மாதரம் பாடல் பாடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. மதரசா கல்வித்துறை இதற்கான சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-16 என்ற சிற்கணக்கில் மலேசியாவின் கோ ஜான் வியை வென்றார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின், முதித் தானி, சனில் ஷெட்டி ஆகியோர் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று மாலை புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்தியா கொரியா இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இருவர் உட்பட 23 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். ஜார்க்கண்டில் 27 நக்சலைட்டுகள் இன்று சரணடைந்தனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 12:50, 13 FM ரெயின்போவில் தொடர்வது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
3: மைத்ரேயே இவ்வளவு ஆவேசத்துடன் பேசி ஞானம் கேட்டதில்லை. மூலையிலிருந்து வெறும் காகிதத்துண்டு, திடீரென்று வெடிமருந்து சுற்றிய காகிதத்துண்டு என்று தன்னை வெளியிட்டுக் கொள்ள பொறிகள் பறக்க வெடித்தாற்போல் இருக்கிறது. ராஜா அவளை பாராட்டும் வகையில் புன்னகை செய்கிறார். சபாஷ் மைத்ரேயி, நீ இந்த உணர்வுடன் பேசுவதிலிருந்தே வெற்றியை தேடிக் கொடுப்பாய் என்று நிரூபிக்கிறாய். நீ கேட்டதெல்லாம் நியாயம். ஆனால் இன்று அந்த வகுப்பார் எரிகிற சட்டியிலிருந்து அடுப்புக்குள் குதிப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதற்கு உன் பேச்சும் திறமையும் செயல்பட வேண்டும். மன்னிக்க வேண்டும் சார், நீங்கள் அவர்களை விட என்ன நலம் செய்திருக்கிறீர்கள் என்பது கேள்வி. அவர்களுடைய வெறுப்பை மாற்றுவதாக தெரிகிறது. அவர்களும் துவேஷத்தை மறந்து ஒற்றுமைக்கு அடிக்கோலி விட்டதாக சொல்கிறார்கள். இங்கோ வெளிப்படையாக பேசுபவர்களை அந்த பாரபட்ச

செயல்களை ஆதரித்து உங்களை பாராட்டுபவர்களை நீங்கள் மறுத்து கூட ஒரு அறிக்கை விடவில்லை. ஒரு கட்சிக்கு ஆதரவை தருவதால் ஒரு சாராரை பற்றி அவதூறாக பேசுவதையும் பொருட்படுத்தாமல் இருக்கலாம் என்பது உங்கள் கொள்கையாக இருக்கும் பட்சத்தில் அந்த பாதிக்கப்பட்ட வகுப்பாரின் ஆதரவை நீங்கள் இழக்க வேண்டித்தான் வரும். மைத்ரேயி யானை தன்மேல் எறும்பு ஊறுவதை பொருட்படுத்தாது. இந்த பெரிய கட்சி என்றுமே அப்படி யாரோ சிலர் பேசுவதை பொருட்படுத்தப் போவதில்லை. இது மக்களாட்சி. அவரவருக்கு கருத்தை சொல்ல கண்டிக்க உரிமை உண்டு. அதனால் அவர் உங்களுக்கு இன்று ஆகாதவராகவும் அவர் தட்டி கொடுத்து கருத்தூட்டி வளர்த்த தம்பிகள் நல்லவர்களாகியும் விடுவார்களா? இது அபத்தம். அப்படி ஆதரவை அவர்கள் மாற்று கட்சிக்கு அளிக்கும் பட்சத்தில் எந்த நன்மையும் பெறப்போவதில்லை. இருந்தாலும் நீ துணிந்து என்னிடம் கருத்தை கூறியதற்கு பாராட்டுகின்றேன். நீ நன்றாக யோசனை செய்து பார். மிஸ் ஞானம், எனக்கு நேரமாகிறது, வரட்டுமா? அவர் எழுந்து விடைபெறுகிறார். ஞானம் வாயில் வரை சென்று வழியனுப்புகிறாள். ராஜா சென்ற பின்பு மைத்ரேயி அன்று இரவெல்லாம் அவரிடம் தான் பேசியதை நினைத்து நினைத்து பின்னும் கிளர்ச்சியுறுகிறாள். தனராஜிடம் தன்னை இழக்காமல் அவள் சீராக படித்து தேர்ந்திருந்தால் அந்த வருஷம் அக்கா அவளை யாரேனும் ஒரு இடைநிலை வெள்ளைக்கால ராசாமிக்கு கட்டி வைத்திருப்பாள். இரண்டு மூன்று குழந்தைகளை பெற்றுக்கொண்டு பற்றாக்குறையோடு போராடும் ஒருத்தியாக, கன்னச் செழிப்பு பற்ற முடி குச்சியாக ஒடிந்து கூழையாக, கவரிங் நகையிலும் போலிப்பட்டிலும் தன் மதிப்பை உயர்த்தி கொள்ளும் லட்சோப லட்சம் களிரை போல அவளும் ஒரு குட்டைக்குள் அழுந்தி போயிருப்பாள். இப்போது தான் பிறந்து வளர்ந்த சமுதாயம் கேள்விக்குறியாக நிற்பது போலவும், அந்த கூணலை நிமிர்த்த முயற்சி செய்வதற்கான வழியில் தான் நிற்பது போலவும் அவள் கிளர்ச்சியுற்றிருக்கிறாள். ராஜா அவளை மேடைக்குத்தான் அழைக்கிறார். ஆனால் அவளோ பெரும்பான்மையான அவளுடைய வகுப்பார் அமைக்கும் மேடையில் நின்று பேசத்தான் கனவு காண்கிறாள். வெளிப்படையாக உயர் பதவிகளிலிருந்து இறக்கியதற்காக பாராட்டு பெறும்போது அதை மறுக்க துடிவில்லாமலே மக்கள் ஆதரவை பெற விழையும் கட்சி அமைக்கும் மேடையை விட எங்களிடம் வகுப்பு துவேஷம் கிடையாது என்று சொல்லிக்கொண்டு இணைந்து செல்வதில் ஆர்வம் காட்டும் கட்சியுடன் இணைந்து அமைக்கும் மேடையை அவள் பயனுள்ளதாக நினைக்கிறாள். காலையில் எழுந்திருக்கும் போது மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறது. அவள் காப்பி போட்டு கொண்டு வரும் முன்பு ஞானம் நீராடி துணி அலசி பிழிந்து விடுவது வழக்கம். இன்று ஞானம் நாட்டாளை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறாள். சிஸ்டர், உடம்பு சரியில்லையா உங்களுக்கு? இல்லையே, நீதான் ராத்திரி அமைதியாக தூங்கியிருக்க மாட்டாய் என்று தோன்றுகிறது என்று நகைக்கிறாள் ஞானம். நீங்கள் தேர்தலுக்கு நில்லுங்கள் அக்கா, உங்களுக்கு நான் பேசுகின்றேன். ராஜா கூறினால் போல் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். முதல் தரமான அறிவாளிகள் முடங்கி விடுவதுதான் கோழைத்தனம். இந்த அரசியலுக்கு அறிவு வேண்டியதில்லை என்ற பாடத்தை நான் எப்போதோ படித்தாச்சு மைத்ரேயி. இன்றைய அரசியலுக்கு வேண்டிய தகுதி ஒன்று கூட எனக்கு கிடையாது. நீங்கள் இப்படி சொல்லிவிட்டால் நம் ஜாதிக்கு விமோச்சனமே இல்லை. போட்டி போட்டு நாம் போராடித்தான் நம் உரிமைகளை கேட்க வேண்டும். அசடு, நீ உலகம் அறியாமல் பேசுறியேன்னு சிரிப்பு வருது. ராஜா இங்கே வந்தது என்னை அரசியல் களத்துக்கு இழுப்பதற்கல்ல. அத்தகைய மேம்பட்டோரை மெல்ல விலக்கி பணத்தின் செல்வாக்கால் வன்முறையால் தங்கள் கட்சிக்கு பலம் சேர்க்கக்கூடியவர்களை இணைத்து கொண்டதனாலேயே இன்றைய கட்சி அரசியல் இந்த நிலையில் இருக்கிறது. என்னை அரசியலுக்கு இழுப்பதனால் அவர்களுக்கு ஒரு லாபமும் இல்லை என்பதை அவரே அறிவார். அவர் இங்கே வந்தது உன்னை தூண்டில் போட்டு இழுக்க. மைத்ரேயி முகம் அருணோதயமாகிறது. மௌனமாக காஃபி கிண்ணத்தை மேஜை மீது வைத்துவிட்டு தினத்தாளை பிரித்து பார்க்கிறாள். அரசியலில் என்னைப் போல் நீ தோல்வியடைய மாட்டாய் என்று கிண்டுகிறாள் ஞானம். அப்படி எப்படி சொல்ல முடியும்? என்னை விட நீங்கள் முதிர்ந்தவர்கள், நிதானமாக பேசுவீர்கள். நான் மேடையேறி பேசுவதைத்தான் விரும்புகிறேனே ஒழிய அரசியல் பதவிக்கு போட்டி போட எனக்கு தகுதி கிடையாது. எனக்கு நீங்கள் எதிர்கட்சியில் இருந்தால்தான் குமுறும் கருத்துக்களை கொட்ட முடியும். ஓ, ஐ சி மைத்ரேயி, நான் எந்த கட்சியில் சேர வேண்டும் என்பதையும் நீ தீர்மானித்து விட்டாயா என்று ஞானம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாள். அவள் விளையாட்டாக சிரிக்கிறாளா தீவிரமாகவா என்பதை மைத்ரேயினால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் சிரிக்கிறீர்கள் சிஸ்டர்? இன்றைக்கு பழைய பெருமைகள் எதுவும் இல்லை. பதவி மோகம், பணமூட்டை, சாதி சச்சரவு, நம்மை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற இருமாப்பு, இதெல்லாம் தான் இருக்கின்றன. துவேஷத்தில் கிளர்ந்து வசைமொழியாலோ இசைமொழியாலோ வளர்ந்தாலும் இன்று பாமர மக்களிடையே அசைக்க முடியாத செல்வாக்கு பெற்றிருக்கிறது எதிர்கட்சி.
மிகவும்

கண்ணியமாகவும் மரியாதையுடனும் பேசும் இளைஞர்கள் எல்லாரும் அந்த கட்சியில் இருக்கிறார்கள். அவர்கள் உயர் ஜாதிக்காரரின் மீது கொண்டிருந்த வெறுப்பை மறந்து இணைய வருவதை நான் ஒரு நல்ல எதிர்காலத்தின் துவக்கமாக எண்ணுகிறேன். இந்த நல்ல முயற்சியை செய்த பெரியவரை, தலைவரை நான் போற்றுகின்றேன். அவருடைய பிரபுத்துவத்தை ஆதரிக்கும் கொள்கை எனக்கு பிடிக்கவில்லைதான். எனினும் தென்னாட்டில் அரசியல் மட்டத்தில் ஜாதி பிளவை, முக்கியமான சக்தி பிளவை இணைத்து வைப்பது நல்ல முயற்சி என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். பக்குவம் வராத அரசியல் அறிவு இப்படித்தான் எண்ண முடியும். இந்த ஒட்டுதல் சந்தர்ப்ப லாபத்துக்காக. இதனால் நன்மையடையப் போவதாக நீ நினைத்தால் அதை போன்ற முட்டாள்தனம் வேறு கிடையாது. என்னை கேட்டால் நீ போற்றும் பெரியவர் வகுப்புக்கு குழி தோண்டும் செயலை செய்கிறார் என்று சொல்லுவேன். வெறுப்பில் கிளர்ந்து வெறும் பகட்டு மொழியாலும் ஒழிக அழிக கோஷங்களாலும் மக்கள் ஆதரவை தேடிக்கொண்டு வளர்ந்த கட்சி எந்த அளவுக்கு மக்களுக்கு நன்மை செய்ய போகிறது என்பதை பற்றி எனக்கு சந்தேகமில்லை. ஆனால் எனக்கு அந்த உயர் வகுப்பாரிடமும் அனுதாபம் கிடையாது.

0: வெறுப்பில் கிளர்ந்து வெறும் பகட்டு மொழியாலும் ஒழிக அழிக கோஷங்களாலும் மக்கள் ஆதரவை தேடிக்கொண்டு வளர்ந்த கட்சி எந்த அளவுக்கு மக்களுக்கு நன்மை செய்யப் போகிறது என்பதை பற்றி எனக்கு சந்தேகமில்லை. ஆனால் எனக்கு அந்த உயர் வகுப்பாரிடமும் அனுதாபம் கிடையாது. அந்த சமுதாயம் பெயரளவில் உயர்குலம் என்று சொல்லிக்கொண்டு அதற்குரிய செருக்குடன் மரியாதையை எதிர்பார்த்திருக்கிறதே ஒழிய உண்மையில் அந்த சமுதாயத்துக்கு தன்மானமும் சுய கௌரவமும் இல்லை. நீ ஏன் நினைத்துப்பார், தன் குல உயர்வை நிலைநாட்டி கொள்ளும்படியாக எந்த பிரச்சனைக்கும் முடிவு கண்டிருக்கிறானா? ஒரு சராசரி கோழை, துணிவில்லாதவன். அறிவு மட்டத்தில் அவன் உயர்ந்து என்ன பயன்? சாஸ்திரங்களையும் காவியங்களையும் கற்றறிந்து என்ன பயன்?
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவே சேமிப்பாருக்கணும்.
3: சூப்பர் சார். அப்போ சிவபலி விலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்கீம் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாத மாதம் கட்ட தொகையை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
2: சிவபலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நேரு வீதி, புதுச்சேரி.
4: சரித்திரம் படித்த சாதனை பெண்கள்,
5: தொழில் முனைவோர்கள்,
4: நாடக கலைஞர்கள்,
5: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
4: ஹாய் ஸ்நேகிதியே,
5: FM ரெயின்போ புதுவை 102.8
4: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
5: ஹாய் ஸ்நேகிதியே.
4: ஹாய் ஸ்நேகிதியே.
6: நேயர்களே, இனி கேட்கலாம் ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
7: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். இத்தாலியின் ரோம் நகரில் உள்ள சர்வதேச உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் உயரிய விருதான அக்ரிகோலா விருதை பெற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் மற்றும் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். எபோலா தடுப்பூசி தயாரிப்பதற்கு 9 மாதங்கள் வரை ஆகலாம் என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. தற்பொழுது 2 பரிசீலனை தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும், ஆனால் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை எனவும் உலக சுகாதார நிறுவனத்தின் ஆலோசகர் டாக்டர் வசிமூர்த்தி தெரிவித்துள்ளார். அமெரிக்க தூதர் திரு சிர்ஜியோ கார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை புதுடெல்லியில் நேற்று சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளின் பொருளாதாரம் மற்றும் நிதி கூட்டாண்மை, முதலீட்டு வாய்ப்புகள், இருதரப்பு ஒத்துழைப்பு ஆகியவற்றை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசித்ததாக மத்திய நிதி அமைச்சகம் தனது சமூக ஊடகப் பதிவில் தெரிவித்துள்ளது. முன்னாள் பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தியின் நினைவு நாள் தேசிய வன்முறை எதிர்ப்பு நாளாக புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. காமராஜர் சாலை ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் உள்ள அன்னாரது திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தலைமைச் செயலர் திரு சரத் சௌஹான் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அனைவரும் வன்முறை எதிர்ப்பு நாள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். முன்னாள் பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தியின் நினைவு நாளையொட்டி இன்று புதுச்சேரி மக்கள் மாளிகையில் வன்முறை எதிர்ப்பு நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் முன்மொழிய மக்கள் மாளிகை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் உறுதிமொழி ஏற்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:53 எஃப்எம் ரெயின்போவில் நீங்கள் கேட்கவிருப்பது
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஹாய் சிநேகிதே, நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்டார். 80களுடைய பிற்பாதையில திரையுலகில் அறிமுகமானவர். தமிழ், மலையாளம், தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகள்ல 60க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவர் நடிகையாக மட்டும் இல்லாம வழக்கறிஞராகவும் சமூக ஆர்வலராகவும் வலம் வருபவர். அறிமுகமான முதல் படத்திலேயே ரசிகர்களுடைய மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தியவர். ஹீரோயினாக மட்டுமில்லாம சப்போர்டிங் கேரக்டர்களிலும் தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. தமிழ் திரையுலகில் 6 ஆண்டுகள்ல 25க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. யார் இவர்? இந்த கிளிப்பை கேளுங்க.

என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? நிலாவை மட்டுமல்ல ரசிகர்களுடைய மனதையும் கைப்பற்றிய நடிகை ரஞ்சினி அவர்கள் தான் இன்றைய ஹாய் ஸ்னேக் தி ஷோ உடைய ஸ்டார்.

0: தமிழ்நாடு மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட ரஞ்சினி அவர்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சிங்கப்பூர்ல தான். செல்வராஜ் மற்றும் லில்லி தம்பதியருக்கு மகளாக பிறந்த ரஞ்சினி அவர்களுடைய இயற்பெயர் ஷாஷா. இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய இயக்கத்துல வெளியான முதல் மரியாதை திரைப்படத்தின் மூலம் திரையுலகுக்கு அறிமுகமானாங்க நடிகை ரஞ்சினி. ஷாஷாவாக இருந்த இவருக்கு ரஞ்சினி என்ற பெயரை சூட்டியவர் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள்தான். முதல் மரியாதை திரைப்படத்துல இவர் செவுளி என்கின்ற கேரக்டர்ல நடிகர் தீபன் அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. தன்னவன் மேல் அளவில்லாத நேசம் கொண்ட செவுளி அவனுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. பலவித போராட்டங்களுக்கு பிறகு காதல் கைகூடினாலும் தீயவன் ஒருவனால மடிந்து போறாங்க வயிற்றில் கரோடு. இந்த படத்துல செவிலியாக உணர்வு பூர்வமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை ரஞ்சினி. இவர் இந்த படத்துல உடை கொடுக்கும் சீன், நடிகை ராதாவிடம் உரையாடும் இடம், தன்னவனுக்கு ஆறுதல் கோரும் காட்சிகள், உயிர் துறக்கும் இடம் என அனைத்தையுமே ரசிகர்களால மறக்கவே இயலாது. இந்த படத்துல வரும் அந்த நிலாவத்தாம் பாடலை பத்தி சொல்லவும் வேண்டுமோ? இப்பொழுது உங்களுக்காக முதல் மரியாதை படத்திலிருந்து செவிலி பேசும் ஒரு சீன் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: ரெண்டு சோள கதிர் சுடுறதுக்கு இவ்வளவு நேரமா?
2: என்னமோ சோளத்தையே பாக்காத மாதிரி அலையறிய. பக்குமா சுட்டாதான ருசியா இருக்கும், இல்லாட்டி வாய் கெட்டு போவாது. ஆமா, என்ன என்ன உன் பொண்டாட்டி நினைச்சிட்டு இருக்கியா? ரொம்பதான் அதிகாரம் பண்ற.
1: இதையே அதிகாரம், எங்க வீட்டுக்கு நீ வாக்கப்பட்டு வந்தா எங்க அத்தை கேப்பா அரைக்கிற மாதிரி அரைச்சி மாவு மாவா புடைச்சு வச்சிருவா.
2: நான் மட்டும் என்ன லேஸ் பட்டவளா, கொட்டாங்கச்சில சோறாக்கி குடும்பம் பூரா போட்டுருவேன். சொல்லு உங்க அத்தை கிட்ட. தங்கமணி அரிசி அருமை தெரியாம பொறி பொறியா சோறாக்குற பேச்சன வேண்டியிருக்கு பேச்சு. ரொம்பதான் பேசுறாளே உங்க அத்தை, புள்ளதாச்சின் கூட பாக்காம கல்யாணம் 8 மாசம் ஆச்சு. இனிமே அங்கிட்டும் நடக்க மாட்டேன். முத புள்ள பிறக்கிற வரைக்கும் இனிமே உன் கூட தான் இருப்பேன்.
3: இருப்படி ஏன் இழுப்பு பூவே, இழுத்தரைக்க முடியாதவ எகிரி எகிரி பேசுறிய.
2: ஆத்துக்கு ரெண்டு பக்கம் கரை இருக்கிற மாதிரி ஒரு புருஷனுக்கு பொஞ்சாதையும் அத்தக்காரையும் இருக்கணும் சமமா.
0: எப்பொழுதும் காதலன் தான் காதலிக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என்பதிலேயே காதலி கூட செய்யலாம் அல்லவா? அப்படித்தான் இங்கொருத்தி தன்னவனுக்காக அந்த வானத்து நிலவையே கொண்டு வந்து விட்டாள். பாடல் வருகிறது நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து.

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: இலைப்பார விரும்பும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகித நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை ரஞ்சினி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 1986 வெளியான கடலோர கவிதைகள் படத்துல கங்கம்மா என்கின்ற கேரக்டர்ல நடிகர் சத்யராஜ் அவர்களுக்கு முறைப்பெண்ணாக தோன்றியிருப்பாங்க நடிகை ரஞ்சினி. அடாவடியாக தன் அன்பை பொழிபவள் மடமடவென மனதுல இருப்பத பேசினாலும் தன்னவனுக்காக காத்திருக்கிறாங்க. ஆனா அவனுடைய மனதுல வேறொருத்தி இருப்பதை உணர்ந்து காயப்பட்டாலும் அவனுடைய காதல் நிறைவேற தன்னால் முடிந்ததை செய்யறாங்க. நிறைவில் அவனுடைய காதல் கை கூட மகிழ்ச்சி காணும் கங்கம்மா கேரக்டர்ல உயிரோட்டமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை ரஞ்சினி. கடலோர கவிதைகள் திரைப்படத்துல வரும் பொடிநடையா போறவரே பாடல் பலருடைய நினைவில் வலம் வரும் பாடல்களுக்குள் அடங்கும். இப்பொழுது உங்களுக்காக கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து கங்கம்மா நடிகை

0: ரேகா அவர்களிடம் உரையாடும் ஒரு சீன் தான் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: அது என்னமோ, நீங்க தாலி எடுத்து கொடுத்தா தான் என் கழுத்துல கட்டுவாராமா?
2: சமுக்கு சமாஜம், தமுக்கிட்ட மாட்டம்.
1: நீங்க தானாமே ஆனா அவனால இருந்து அக்கனா வரைக்கும் சொல்லி கொடுத்தது. அதான் பேச்சுக்கு பேச்சு உங்களை ஒரு இக்கு வச்சே பேசுறாரு. கல்யாண புடவையில கூட கரையில இருந்து வேலை வரைக்கும் நீங்க சொன்னாதானே. பச்சை நெல்லா இருந்தா விதைக்கு விடலாம், அவிச்ச நெல்லாச்ச தின்னுதானே தீக்கணும். பரிசம் போட்ட பிறகு கழுத்து நீட்டாம இருக்க முடியுமா? மடமடன்னு பேசுறவங்க மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. மச்சானியே மனசுல வச்சுக்கிட்டு இருக்கவ மறைச்சுக்கிட்டா போக முடியும்? அந்த தண்ணிய குடுங்க, மடமடன்னு குடிச்சிடுறேன்.
0: அவளின் மனம் முழுவதும் இவன் வசம். இவளை விட்டுவிட்டு அவன் சென்றால் இவளால் அப்படியே இருக்க முடியுமா? முன்னே செல்லும் தன்னவனை பின்தொடர்ந்து செல்கிறாள் இந்த மங்கை. இவளிடம் அவன் அகப்பட்டு விட்டானா என்பதை பாடல் மூலம் அறிய போகிறோம். பாடல் வருகின்றது கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து. நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காக
3: ஓடி நடையா

0: தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: பசுடன் இருக்கும் நம்ம நேயர்களுக்கு செவிக்கு உணவாக ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில நடிகை ரஞ்சினி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. நடிகை ரஞ்சினி அவர்கள் முதன் முதல்ல தனித்து நாயகியாக நடித்த படம் தான் பாரு பாரு பட்டணம் பாரு. இதுல நடிகர் மோகன் அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க ரஞ்சினி என்கின்ற கதாபாத்திரத்துல. தன்னால் விபத்து ஏற்பட நாயகனை கண்டதும் அவனுடைய செயல்களால அவன் மீது அன்பு கொண்டு முடிவில் மறுப்ப சந்திக்கிறாங்க. நாயகனுடைய பிடிவாத கொள்கையால் தவிப்பவள் தன் தந்தையுடைய துணையுடன் அவனை திருமணம் செய்யறாங்க. பின்னரும் அவன் திருந்தாமல் இருப்பதை உணர்ந்து வருந்து நிற்க பல இழப்புகளுக்கு பிறகு அவன் மீண்டும் திருந்தி வரும் பொழுது அவனை புரிந்து கொண்டு அவனுடன் செல்லும் மனைவியாக ரஞ்சினி கேரக்டர்ல தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை ரஞ்சினி அந்த கேரக்டருக்கு ஏற்ற வகையில. இப்ப உங்களுக்காக இந்த படத்துல இருந்து ஒரு காட்சி வருது.
4: பெரிய தப்பு பண்ணிட்டேன். I've done a great mistake. பாவம் யங் சாப் என்ன ஆனாரோ. ஏம்பா லட்ச லட்சமா பணம் வச்சிருக்கீங்கள, அந்த கார ரிப்பேருக்கு விட்டுருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா?
5: அட வேலை பேசி முடிச்ச காராச்ச, எதுக்கு வீண் செலவுன்னு விட்டுட்டேன்.
4: ஹலோ
6: சக்கரவாணி வீடா?
4: எஸ்
6: நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன், அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும்.
5: யாருமா பேசுறது?
4: இன்ஸ்பெக்டர்.
5: அடே வேலே இங்க வாடா.
7: என்னங்க?
5: இந்த பேசு.
7: யாரு பேசுறது?
5: இன்ஸ்பெக்டர் பேசுறா பேசுறா.
7: நான் என்னங்க தப்பு பண்ணேன்?
5: ஐயோ பேசண்டா.
7: என்னங்க பேசுறது?
5: விசாரிப்பாரு, விவரமா சொல்லு.
3: எப்பொழுதும் காதலில் இதழ் பேசும் மொழியை விட கண் பேசும் மொழிக்கு வலிமை அதிகம். அப்படிப்பட்ட விழிமொழியில் சிக்கிவிட்டான் இங்கொருவன். அவனின் நிலையை பாடல் மூலம் கேட்க போகிறோம். பாடல் வருகின்றது நீதானா அந்த குயில் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250 அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: ஓய்வு நேரத்துல ஹாய் ஸ்நேகித நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை ரஞ்சினி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 1986 வெளியான மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்துல நடிகர் முரளி அவர்களுக்கு ஜோடியாக சிட்டு கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க நடிகை ரஞ்சினி. நன்கு படிக்கும் சிட்டு பாட்டி வீட்டிலிருந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய ஊருக்கு வராங்க. வந்த இடத்துல பல ஏற்று தாழ்வுகளை சந்தித்து தன்னால் இயன்ற வகையில தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி பல இன்னல்களை சந்திக்கிறாங்க. தன் தந்தையுடைய மறைவால ஊரை விட்டு செல்பவள் தன் தாயுடன் பல ஆண்டுகளுக்கு பிறகு மருத்துவராக மீண்டும் தன்னுடைய ஊருக்கு வராங்க. தன்னுடைய பிரிவால நோய்வாய்ப்பட்ட தன்னவனை குணப்படுத்தி அவனுடன் சிலருடைய தியாகத்தால மீண்டும் இணையும் சிட்டு கேரக்டர்ல அற்புதமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க நடிகை ரஞ்சினி. இந்த படத்துல வரும் பொங்கியதே பாடல் பலருடைய விருப்ப பாடல்களில் அடங்கும். இப்பொழுது உங்களுக்காக மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்துல இருந்து ஒரு உரையாடல் காட்சி வருது.
4: ஏண்டி எங்க ஆத்தால வம்புக்களுக்காம உன்னால சும்மா இருக்க முடியாதோ?
5: திரும்பு, இன்னைக்கு என் பிள்ளைக்கு என் கையால ரெட்டை சடை போட்டு விடணும்.
6: ஏமா, நான் தான் தினமும் ரெட்டை சடை போட்டுக்கறல்ல, நீ ஒரு நாளைக்கு ரெட்டை சடை போட்டுக்கிய.
4: ஆமா, உங்க ஆத்தாளுக்கு இருக்கிற முடியல ஒத்த சடை போட்டாலே எலிவாளுக்கு குஞ்ச கட்டின மாதிரி இருக்கும். இதுல ரெட்டை சடை வேற போட்டா அம்புடுதேன்.
6: ஏன் ஆத்தாவ அப்படி வயிற?
4: ஏன் தாய், உனக்கு இம்புட்டு கோவம் வருது?
6: உங்க ஆத்தாவ வஞ்சா மட்டும் உனக்கு கோவம் வருது, எங்க ஆத்தாவ வஞ்சா எனக்கு கோவம் வராது.

0: கண்ணீரும்.
1: காதலில் எப்பொழுதும் கனவுகளுக்கு பஞ்சம் இல்லை. கனவுகளிலேயே எப்பொழுதும் தாங்கள் நேசித்தவரை காண்பதாலோ என்னவோ அவர்கள் கண்முன்னே வந்த பிறகும் சந்தேகம் வந்துவிட்டது இங்கொருவருக்கு. இவருடைய சந்தேகம் தீர்ந்ததா? பாடலை கேளுங்கள். பாடல் வருகின்றது நாளெல்லாம் பௌர்ணமி திரைப்படத்திலிருந்து.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: ஏற்படும் உறக்கத்தில் சிக்கி தவிக்கும் இந்த மதிய வேலையில ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில நடிகை ரஞ்சினி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 1988 இயக்குனர் ஆர் வி உதயகுமார் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான படம் உரிமை கீதம். இதுல டாக்டராக கங்கா கேரக்டர்ல தன்னுடைய நடிப்பை வலுப்படுத்தி இருப்பாங்க நடிகை ரஞ்சினி. தன்னவனின் சூழல் எப்படி இருந்தாலும், மற்றொரு பார்வையில் அவன் எத்தகையவனாக இருந்தாலும், அவனை நேசிப்பவள் அவனுடைய குடும்பத்திற்கு துணையாக நிற்கிறாங்க. சூழ்நிலை காரணமாக தன்னவனை காப்பாற்ற பொய் சொல்பவள் முடிவில் தீயவர்களால காயப்பட்டு நாயகன் வசம் தன்னுடைய உயிரை விடுறாங்க. இந்த படத்துல இவருடைய நடிப்பு ரசிகர்களுடைய மனதுல தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில இருக்கும். உரிமை கீதம் திரைப்படத்துல வரும் மெல்ல மெல்ல பாடல் பலருடைய ஃபேவரட் பாடல்களில் அடங்கும். இப்பொழுது உங்களுக்காக உரிமை கீதம் திரைப்படத்துல இருந்து இவர் பேசும் ஒரு சீன் வருது.
2: அம்மாவுக்கு இருமல் சரியாயிருச்சுல, மருந்தெல்லாம் சரியா
3: சாப்பிடுறாங்களா?
2: கோயிலுக்கு போகணும்னு சொன்ன, ஆபரேஷன் முடிச்சிட்டு ஈவினிங் வந்துடுறேன்னு சொல்லுங்க.
3: சரி, வாடகை பணம்?
2: நான் கேட்கலையே. என் வீட்டுல குடியிருக்கிறவங்க எனக்கு தர வாடகை பணத்தை விட அவங்க அன்பத்தான் நான் பெருசா நினைக்கிறேன். அந்த அன்புக்கு அவங்க பாக்கி சொல்லாம இருந்தா அதுவே எனக்கு போதும்.
1: அவளின் கொலுசலி ஒன்றே போதும். இவன் மனம் அவள் பின்னே செல்ல தன் மனதை பறித்து செல்லும் அந்த மங்கையை நிற்க சொல்கின்றான் இவன். அவள் நின்றாளா அல்லது சென்றாளா? பாடல் மூலம் தெரிந்து கொள்வோமா? பாடல் வருகின்றது வெளிச்சம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: தட்டில் சாப்பாடு, காதில் ஹெட்செட்டுன்னு இந்த மதிய நேரத்தில் ஹாய் ஸ்நேகித நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு நடிகை ரஞ்சினி அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. 1991 தமிழ் திரையுலகை விட்டு விலகிய இவர் பியரி கொம்பாரா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். தமிழ் திரைத்துறையை விட்டு விலகினாலும் மலையாள திரைத்துறையில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க நடிகை ரஞ்சினி. சட்டம் பயின்ற ரஞ்சினி அவர்கள் வழக்கறிஞராகவும் சமூக ஆர்வலராகவும் வலம் வராங்க. தன்னுடைய கணவருடன் கேரளாவில் வசிப்பவர் தனக்கு கிடைத்த பட வாய்ப்புகளை சில காரணங்களால மறுத்துவிட்டதாக பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருக்காங்க. இப்பொழுது உங்களுக்காக இவர் நடித்த படத்திலிருந்து ஒரு காட்சி வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: ஏன் அவளை வீணா திட்டுற?
2: நாரா வாங்க எல்லாம் உங்க
3: அடி அடி அடி.
2: வீடியோல ஒரு படம் பாத்துட்டு இருந்தேன், அதுக்கு அம்மா ரொம்ப ஓவரா திட்டுறாங்க.
1: படம் பார்த்தா என்ன தப்பு?
2: வாங்க உங்களுக்கு நான் லட்சம் தடவை சொல்லிருக்கேன், ஒரு தாய் மகளை கண்டிக்கும் போது குறுக்கால வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க. அது அவளுக்கு கொஞ்சம் கூட பயம் எல்லாம் போயிடுச்சு.
1: அம்மா சொல்றது கரெக்ட் பாயிண்ட் தான்.
3: டாடி படம் பாக்குறது ஒரு குற்றமா?
1: ஆமா படம் பாக்குறது என்ன தப்பு?
2: என்ன நீங்க அவ எக்ஸாம் வச்சுட்டு சினிமா பாத்துட்டு இருக்கா, அவ செய்யறது தப்புன்னு கொஞ்சம் கூட சொல்லாம இருக்கீங்க?
3: எக்ஸாம் டைம்ல 24 hours படிச்சிட்டு இருக்க முடியும்? டாடி மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கா?
0: மெல்ல மெல்ல அடியெடுத்து வந்தவள் அங்கேயே நிற்காமல் உள்ளே வந்து விட்டாள். அவள் உள்ளே வந்து விட்டதால் இவன் மனம் எங்கோ சென்று விட்டது. புரியவில்லையா? பாடல் வருகின்றது உங்களுக்காக நம்ம நிகழ்ச்சியில உரிமை கீதம் திரைப்படத்திலிருந்து.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபா, தோத்து போச்சு.
2: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
2: பின்றாங்கப்பா,
4: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
5: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதான் சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
6: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும் பண்ணதே நான் தான்.
7: வெளியில போக
6: விடுற, வெளியே போக விடுற.
2: அதிரதுல
8: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
9: இது எஃப்எம் ரெயின்போ 102.8, இங்க எல்லாமே மாச ஹிட்டு.
10: நேர்களை இன்னும் சில நொடிகளை கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
11: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the Midday News.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16:09. உங்கள் மனதை மயக்கும் பாடல்கள் காலத்தை கடந்து இன்றைக்கும் நம்ம ஹார்ட்ல ரீவைண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த இனிமையான வரிகள், அத்தகைய பாடல்கள் கேட்கும் இந்நேரம். இது காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே கீர்த்தி. நிகழ்ச்சியில் முதலாவதாக வரும் பாடல் 1000-இல் ஒருவன் திரைப்படத்திலிருந்து.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: காலத்தேவென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல் கேட்கலாம். அன்பு கரங்கள் திரைப்படத்திலிருந்து.

இசைக்கு வயதில்லை, அதனால்தான் பழைய பாடல்கள் இன்னும் நம் இதயத்தில் வாழ்கின்றன. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். இதய கமலம் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நேரம் 2:32 ஆகிட்டு இருக்கு. FM ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காலத்தேவன்ற கானங்கள். பாடல் கேட்கலாம், காக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது புதுச்சேரியில் நிறுவப்பட்டு படித்து வேலையற்ற எஸ்சி எஸ்டி பிரிவைச் சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கு ஓராண்டுகால சிறப்பு பயிற்சி திட்டத்தை வழங்குவதற்காக புதுச்சேரியில் அமைந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கும் தலைச்சிறந்த நிறுவனங்களிடமிருந்து சீல் செய்யப்பட்ட கவரில் விருப்ப மனு கோரப்படுகிறது. பாடநெறி உள்ளடக்கத்தில் பொது ஆங்கிலம், பொது அறிவு, எண்ணியல் திறன், கணினியல், சுருக்கெழுத்து மற்றும் தட்டச்சு பயிற்சி ஆகியவை அடங்கும். இப்பயிற்சியின் நோக்கம் குரூப் சி நிலை, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி மற்றும் பிற ஆட்சேர்ப்பு நிறுவனங்களால் நடத்தப்படும் காலி பணியிடங்களுக்கான பல்வேறு தேர்வுகளில் போட்டியிட அவர்களை தயார்படுத்துதல் ஆகும். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு தொழில் சார்ந்த கட்டணங்கள் ₹1200 ஒரு மாணவருக்கு பிரதி மாதம் வழங்கப்படும். இப்பயிற்சி ஜூலை 1, 2026 முதல் தொடங்கப்பட உள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகிறது. விருப்பமுள்ளவர்கள் தங்கள் பயிற்சி மையத்தின் விவரங்களுடன் 3 வருடத்திற்கான வருமான வரி சான்றிதழ், வகுப்பில் குறைந்தது 40 மாணவர்கள் அமரும் இருக்கைகள் மற்றும் 2 மாணவர்களுக்கு 1 என்ற விகிதத்தில் கணினி இருக்க வேண்டும் ஆகிய விவரங்களுடன் அலுவலகத்தை அணுகவும். துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவருக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், N5 3வது குறுக்குத்தெரு, முதல் தளம், நடேசன் நகர், புதுச்சேரி 6050005 என்ற முகவரிக்கு விண்ணப்பித்தினை தங்களது நிறுவனத்தின் முழு விவரங்கள் மற்றும் ஆதார ஆவணத்துடன் சமர்ப்பிக்க கடைசி தேதி 10/6/2026 மாலை 5 மணி வரை. மேலும் விவரங்களுக்கு www.labor.gov.in மற்றும் www.ncs.gov.in பார்க்கவும். இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.

0: அழைக்கிடக் கண்டேன், அங்கே அள்ளி பூவும் மெல்ல என்னை அழைக்கிடக் கண்டேன், அங்கம் முழுதும் தங்கத் தகடு மின்னிடக் கண்டேன், அங்கே அள்ளி பூவும் மெல்ல என்னை அழைக்கிடக் கண்டேன்.
1: வண்டு பறந்து கோவிலிருந்து

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம். தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

காலம் மாறினாலும் சில கானங்கள் மட்டும் இன்றும் புதிதாகத்தான் கேட்கும். காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திலிருந்து.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
2: பாடல்கள் வெறும் பாடல்கள் அல்ல, அது நம் உணர்வுகளின் தொகுப்புகள். காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பூஜைக்கு வந்த மலர் திரைப்படத்திலிருந்து.

பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

இதுவரை உங்களோடு இசைப்பயணம் செய்த இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். பழைய பாடல்கள் என்றாலே வெறும் இசை இல்லை மக்களே, அது நம்ம வாழ்க்கையோட அழகான நினைவுகள். நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து இணைந்திருங்கள். இது FM Rainbow புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:01 2 நொடிகள். FM ரெயின்போ 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கு இனியதொரு மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பு தோழி ஆஜே கீர்த்தி. இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில திரை நேரமும் உடல் பருமனும் குறித்து விளக்கமளிக்க நமது நிலையத்திற்கு வருகை தந்திருக்காங்க பன்ருட்டி அரசு மருத்துவமனை குழந்தை மருத்துவராக பணிபுரியும் டாக்டர் வி பாலச்சந்திரன் அவர்கள். அவங்கள நம்ம நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
1: நேர்களே, திரை நேரமும் உடல் பருமனும் குறித்த உங்களுடைய சந்தேகங்களை நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 2275230. வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற எண்ணை சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்ப ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பேசலாம்.
3: பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
4: டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
1: டாக்டர், இன்னைக்கு நாம வந்து திரை நேரமும் உடல் பருமனும் குறித்து தான் உங்ககிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். முதலாவதாக இந்த ஸ்கிரீன் டைம் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
2: இப்போ இந்த ஸ்கிரீன் டைம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நபர் அவருடைய போனு, டிவி, கணினி அல்லது லேப்டாப் இது போன்ற டிவைசஸ் யூஸ் பண்ணுறது, இதை ஒரு நாளைக்கு டோட்டலாக இது எல்லாத்துலேயுமே அவர் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமை தான் நம்ம வந்து ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறோம். இது வந்து அவங்க எந்த பர்பஸ்க்காக வேணாலும் யூஸ் பண்ணியிருக்கலாம், கல்விக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம், விளையாட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது அவங்க வந்து பொழுதுபோக்குக்காக ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குறதுக்கு பயன்படுத்தியிருக்கலாம். ஸோ இது டூகெதர் நம்ம சொல்கிறது தான் வந்து ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு சொல்கிறோம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து ஸ்க்ரீன் டைம் அப்படின்னு சொன்னாலே இந்த ஒபிசிட்டி உருவாக ஒபிசிட்டி அப்படின்றது ரிலேட்டடாக இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒபிசிட்டினா என்ன டாக்டர்? இப்போ வந்து அது வந்து இப்போ நிறைய பரவலாக அதை பற்றி பேசிட்டு இருக்கோம், ஸ்க்ரீன் டைம் வித் ஒபிசிட்டி. ஸோ ஒபிசிட்டி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் டாக்டர்.
2: ஒபிசிட்டி உருவாகிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு காரணம் இருக்குது. அதில் மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, நம்ம வந்து வேலை செய்யாமல் விளையாடாமல் இருக்கிறது, செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்ஸ் ஃபாலோ பண்ணுறது, அதிகமான கேலரி உடைய உணவுகளை நம்ம உட்கொள்கிறது, நீண்ட நேரம் நம்ம ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டே இருக்கிறது, இதெல்லாம் வந்து மெயின் காரணமாக இப்போது இருக்குது. இது மட்டும்தான் காரணம்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது இல்லாமல் ஜெனட்டிக் ரீதியாகவும் சில பேருக்கு வந்து ஓவர் வெயிட் ஒபிசிட்டி இருக்கலாம். இது இல்லாமல் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால கூட சில பேர் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கலாம். ஆனால் இப்போ மெயின் காரணம் இப்போ எது அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வந்து ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றது, அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறது தான் வந்து ஒபிசிட்டிக்கு பெரிய காரணமாக கன்சிடர் பண்ணுறோம்.
1: ஓகே டாக்டர், குழந்தைங்க இப்போ வந்து அதிக நேரம் மொபைல், டிவி, லேப்டாப் இதிலே வந்து சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ இதனால் அவங்களோட உடல் நலத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வருது டாக்டர்?
2: இப்போது குழந்தைங்க வந்து ஸ்க்ரீன் டைம் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா வந்து நிறைய உடல் ரீதியான பிரச்சனைகள் வரக்கூடும். ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா அவங்களோட கண்ணில் வந்து அந்த சோர்வு ஏற்படக்கூடும், அதை பார்த்துட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ட்ரை ஐஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் வரலாம், இல்லை பார்வை வந்து மங்குற மாதிரி இருக்கலாம், மயோப்பியான்ற சேஞ்சஸ் வந்து கண்ணாடி போடுற தன்மை குழந்தைங்களுக்கு அதிகமாக காரணமாக இருக்கிறதுமே வந்து இந்த ஸ்க்ரீன் டைம் அதிகமாக பார்க்குறதுன்னு ஒரு ரீசன் சொல்லியிருக்கிறாங்க. சில பேருக்கு ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஏதாவது ஒன்று நம்ம பார்க்கும்போது டெம்பரரியாக அவங்களுக்கு வந்து அந்த ஃபோக்கஸ் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டி வரலாம். கண்ணில் மட்டும்தான் பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ வேற என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தூக்கம் வந்து இவங்களுக்கு பயங்கரமாக அஃபெக்ட் ஆகுது, குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இவங்களுக்கு ரொம்ப புவராக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்கறதுனால இவங்களுக்கு வந்து தலைவலி வருது, ரொம்ப நேரம் போஸ்டர் பேடாக உட்காந்து இருக்கிறதுனால முதுகு வலி, கழுத்து வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, கவனக்குறைவு ஏற்படுறது,

0: மெயினாக இப்போது ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனநல பிரச்சனை ஆக்சுவலாக வந்து ரொம்ப அதிகமாக ரைஸ் ஆகிட்டு வருது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, டிப்ரெஷன்னு சொல்லிட்டு பல வகையான மனநல பிரச்சனையுமே வந்து இப்போது அதிகமாகிட்டு வருது. இது மட்டுமான்னு பார்த்தீங்கன்னா ஆட்டிசம்னு சொல்லக்கூடிய பிரச்சனையுமே குழந்தைங்களுக்கு அதிகமாகிட்டு வருது. இது எதனாலனா, இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷனே இல்லாமல் ஃபோனையே பார்த்துட்டு குழந்தைங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வர பிரச்சனைகள், இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் குழந்தைங்களுக்கு இருக்குது.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து நீங்கள் நிறைய பல்வேறு பிரச்சனைகள் சொல்லியிருக்கீங்க. ஸோ முதலாவதாக இந்த தூக்கத்தை பற்றி பேசலாம் டாக்டர். இந்த மாதிரி லேட் நைட் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் இந்த தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதா, இல்லை இப்போ ஃபுல் டே அந்த ஃபுல் டைம் கேல்குலேட் பண்ணுறாங்களா, இல்லை அந்த வெறும் அந்த லேட் நைட் மட்டும் கேல்குலேட் பண்ணி அந்த தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதா?
0: ஓகே, இது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு யூஸ்வலாக இந்த லேட் நைட் மொபைல் யூசேஜ் அதிகமாக இருக்கிறது வந்து ஒரு பெரிய காரணமாக இருக்குது. நம்ம ஃபுல் டைம் மொபைல் யூசேஜ் பண்ணுறது கம்பேர் பண்ணும்போது அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபோன் லைட்ஸ்லேருந்து வர அந்த ப்ளூ லைட் அது என்ன பண்ணுது, நம்ம பாடியில் தூக்கத்துக்கு சுரக்கக்கூடிய அந்த மெலட்டோனன்ன்ற அந்த ஹார்மோன் செக்ரீஷனை என்ன பண்ணுதுன்னா வந்து கம்மி பண்ணுது. அதனாலே உங்களுக்கு தூக்கத்தில் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா, படுத்த உடனே அவங்களுக்கு தூக்கம் வராது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ஸ்க்ரீன் டைமை அதிகப்படுத்திட்டே வருவாங்க. இதனால் அவங்களுக்கு என்ன ஆகுனா வந்து ஸ்லீப் ஆன்செட்டில் பிரச்சனை இருக்கும். ஸோ தூக்கம் ஆரம்பிக்கிறதுலேயே அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆரம்பிச்சு அவங்க தூங்கும் போது ஃப்ரீக்வெண்ட்டாக எழுந்திருப்பாங்க தூக்கத்துலேருந்து. ஸோ ஒரு குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப், ஒரு நல்ல குட் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் வந்து இவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. ஸோ இது மட்டும் இல்லாமல் டோட்டல் டியூரேஷன் அவங்க தூங்குறது பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 8 hours ஆகுது மினிமம் தூங்கணும். இந்த மாதிரி ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்கிற குழந்தைங்கள், யூசேஜ் இருக்க குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப கம்மியான டைம் தான் தூங்குறாங்கன்றது நிறைய ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க.
1: ஆமாம் டாக்டர், இப்போ வந்து தூக்கம் கம்மியாக தூங்குறதுனால நம்மளுக்கு வந்து அந்த ஸ்லீப் ஹார்மோன்ஸ்லாம் எப்படி வந்து பாதிக்குதுன்னு சொல்லுங்கள் டாக்டர்.
0: ஓகே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம மொபைல் ஃபோன்லேருந்து வர அந்த ப்ளூ லைட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட மெலட்டோனன்ன்ற ஹார்மோனை டிக்ரீஸ் பண்ணுது. இது ஒரு மெயின் ரீசன். ரெண்டாவது என்ன ரீசன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்க வந்து வீடியோஸ், கேம்ஸ் இல்லை சோஷியல் மீடியா ஏதாவது ஒன்று பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம பிரெயினில் வந்து டோப்பமின்னு சொல்கிற அந்த கெமிக்கல் வந்து சுரக்க ஆரம்பிக்குது. அது என்ன பண்ணோம்னா வந்து ஓவர் ஸ்டிமுலேஷன் பண்ணும் நம்ம பிரெயினை. ஸோ ஓவர் ஸ்டிமுலேஷன் பண்ணும்போது இமீடியட்டாக குழந்தைய நம்ம தூங்க சொல்கிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு தூக்கம் வராது. ஸோ இது ரெண்டுமே வந்து பெரிய காரணிகளாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம்.
1: ஓகே ஓகே டாக்டர், அதாவது ஸ்க்ரீன் டைம் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறதுனால அந்த ப்ளூ ரேஸ்னால நம்மளுக்கு உடனே தூக்கம் வராதுன்னு சொல்கிறீங்க?
0: ஆமாம், நம்மளுக்கு அந்த தூக்கம் இப்போ நார்மலாக நம்ம படுத்ததுக்கப்புறம் அந்த நம்ம தூக்கத்துக்குள்ளே போகிற அந்த ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே ரொம்ப டிலே ஆகும் குழந்தைங்களுக்கு.
1: ஸோ வந்து இப்போ தூங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் அந்த ஸ்க்ரீன் டைமை அவாய்ட் பண்ணணும்னு?
0: ஐடியலாக நம்ம அட்லீஸ்ட் 2 hours நம்ம வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி இல்லை நம்ம படிக்கிறோம், இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து இப்போ மொபைல் பேஸ்டாக தான் படிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம்னா, அட்லீஸ்ட் ஒரு 1 hour பிரேக்காவது கண்டிப்பாக அவங்க வந்து தூக்கத்துக்கு முன்னாடி வந்து ஸ்டாப் பண்ணணும். ப்ளஸ் இப்போ நம்மளுக்கே வந்து இந்த நைட் மோடு அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு செட்டிங்ஸ் இருக்குது நம்ம மொபைல் ஃபோன்ஸ்லாம், அதெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இந்த ஒபிசிட்டி காரணமாக என்னென்ன நோய்கள்லாம் வருதுன்னு சொல்லுங்களேன்.
0: ஓகே, ஒபிசிட்டி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாடியில் வந்து அதிகப்படியான கொழுப்பு சத்து வந்து நம்ம கொழுப்பு நம்ம பாடியில் சேர்ந்துருக்கிறது தான் நம்ம ஒபிசிட்டின்னு கன்சிடர் பண்ணுறோம். இது வந்து நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு வந்து இந்த கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பாடியில் சுரக்கக்கூடிய இன்சுலின்ற ஹார்மோன் வந்து ஒழுங்காக செயல்பட முடியாமல் போகுது. அதனால் இவங்களுக்கு சுகர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா என்னாகும், அந்த இதெல்லாமே வந்து கொழுப்பாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ கொலஸ்ட்ரால் லெவல்ஸுமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அன்கண்ட்ரோல்டு சுகர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருக்கும் போது அது டெஃபினட்டாக நம்மளோட இருதயத்தை பாதிக்க வைக்க போகுது. இவங்களுக்கு இதனால வந்து ஹைப்பர்டென்ஷன் வரலாம், லிபிட்ஸ் ரத்தத்தில் கொழுப்பு சத்து அதிகமாகலாம். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் வெயிட்டாக இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே லைக் கழுத்துக்கு கீழெல்லாம் கூட அவங்களுக்கு ஃபேட் ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்குது. நைட்டில் அவங்க குரட்டெல்லாம் விட ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு பாயிண்டில் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அவங்கள புஷ் பண்ணணும். ஸோ தூங்கிட்டே இருப்பாங்க, மூச்சு சடனாக வந்து நிறுத்துற மாதிரி இருந்து டப்புன்னு தூக்கத்துலேருந்து எழுந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரெக்கரண்ட்டாக அது ஆயி லைக் அந்த ப்ராப்பர் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பே உங்களுக்கு இல்லாமல் போகும். இதனால் அவங்களுக்கு அடுத்து மனரீதியான பிரச்சனையுமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: த தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில திரை நேரமும் உடல் பருமனும் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க பன்ருட்டி அரசு மருத்துவமனை குழந்தை மருத்துவராக பணிபுரியும் டாக்டர் பாலச்சந்திரன் அவர்கள். டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்த மாதிரி நீங்க வந்து இந்த ஒபிசிட்டி பத்தி இப்ப பேசிட்டு இருந்தீங்க. குழந்தைங்க வந்து சில பேர் கோலு கோலுன்னு இருப்பாங்க, அது வந்து பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒபிசிட்டினே ஃபர்ஸ்ட் நம்மளால ஐடென்டிஃபை பண்றது கஷ்டம். இப்ப பேரண்ட்ஸ் டக்குன்னு அவங்களோட குழந்தை வந்து என் குழந்தை குண்டா இருக்குலாம் சொல்ல மாட்டாங்க. சோ எது வந்து ஒபீஸ் அப்படின்றது கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க.
3: ஒபிசிட்டின்றது வந்து நம்ம ஜஸ்ட் வந்து குழந்தையோட வெயிட்டை மட்டும் வச்சு நம்ம சொல்ற விஷயம் கிடையாது. ஸோ ஒபிசிட்டியை நம்ம டிஃபைன் பண்றதுக்கு தான் நம்ம வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் டிஃபைன் பண்றோம். அதுல என்ன பண்றோம்னா வந்து குழந்தையோட வெயிட்டு குழந்தையோட ஹைட்டுக்கு கரெக்டான இதுல இருக்கா இல்லையான்றத பேஸ் பண்ணி நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்றோம். இந்த குழந்தை வந்து அண்டர் வெயிட்டா இருக்காங்க, இவங்க ஓவர் வெயிட்டா இருக்காங்க, இவங்க ஒபீஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சார்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அதுல பிளாட் பண்ணிட்டு குழந்தை லைக் எந்த இதுல இருக்குன்றத நம்ம டிசைட் பண்றது வந்து அதை பேஸ் பண்ணி தான். ஒரு குழந்தைய பார்த்து இந்த குழந்தை சபியா இருக்கு அதனால இந்த குழந்தை வந்து ஒபீஸா இருக்குன்றத வந்து நம்ம அப்படி விஷுவலா மட்டும் சொல்லிட முடியாது.
2: ஓகே ஓகே டாக்டர், அதாவது விஷுவல் மட்டும் இல்லாமல் இந்த பிஎம்ஐ வந்து எப்படி இருக்குன்னு கரெக்டாக பார்க்கணும், கேல்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இன்னொன்று சொல்லியிருக்கீங்க, இந்த வந்து எப்படி வந்து சமூக சூழ்நிலை வந்து குழந்தைகளோட ஒபிசிட்டிக்கு காரணமாக அமையுதுன்னு கொஞ்சம் அதை பற்றியும் சொல்லுங்கள்.
3: இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஈவன் நம்ம பாண்டிச்சேரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது இது வந்து ஒரு நகர்ப்புற லைஃப் ஸ்டைல் வந்தாச்சு இல்லையா. ஸோ இங்கே வந்து நம்மளோட அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து டெஃபினட்டாக கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே நம்மளோட பார்க்ஸ் எல்லாமே வந்து மினிமலாக இருக்குது. தோ கவர்மெண்ட் நிறைய இடத்துல பார்க்ஸ் பில்ட் பண்ணிகிட்டே இருந்தாலும் அது ரொம்ப மினிமலாக இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வந்து இப்போது ஸ்க்ரீன் டைம் அதிகமாக பார்த்துட்டே இருக்கிறாங்கன்னும் போது அவங்களுக்கு வந்து வர ஆட்ஸ் அதிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜங்க் ஃபுட்டோட யூசேஜ் பற்றிலாம் அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறது அதெல்லாம் எளிதில் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ நம்மளுக்கு வந்து உருவாயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து ஃபோனை வச்சுட்டு ஒரே இடத்துல குழந்தைங்க ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கிறது, அப்பா அம்மா மெயினாக வந்து ஒரு பிஸியான லைஃப் ஸ்டைலில் இருக்கிறது வந்து ஒரு பெரிய காரணமாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அப்பா அம்மா பிஸியாக இருக்கிறது, குழந்தைங்க ஸ்க்ரீன் டைம் அதிகமாக யூஸ் பண்ணுறது, ஒரு அர்பன் லைஃப் ஸ்டைலில் இருக்கிறது, அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் குறைவாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து ஒரு சமூக காரணியாக வந்து கன்சிடர் பண்ணுறேன்.
2: ஓகே டாக்டர், இப்போ வந்து ஸ்க்ரீன் அடிக்ஷன் வந்து குழந்தைங்களோட மனநிலையை எப்படிலாம் மாற்றுது?
3: ஸ்க்ரீன் அடிக்ஷன் வந்து குழந்தையோட மனநிலையை வந்து பல வகையில் பாதிச்சுட்டு வருது. ஸோ இதில் மெயினாக நம்ம பார்க்குறோம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க குழந்தைங்கிட்ட நீங்கள் அந்த ஃபோனை வாங்கி பாருங்களேன், அவங்க ஒரு மாதிரி ரொம்ப எரிச்சல் ஆயிடுவாங்க, கோவப்பட்டு பயங்கரமாக கத்திட்டே அழுதுகிட்டே இருப்பாங்க, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக மாறிடுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அவங்கள லைக் ஸ்க்ரீன் அடிக்ஷனுக்கு வந்து போயிருக்காங்கன்றத வந்து நம்மளுக்கு காட்டுது. இப்போது ஸ்க்ரீன் நம்ம வந்து இப்போ அப்பா அம்மா வேலைக்கு போகிறாங்க, ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுறாங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ ஃபோன் இல்லை, நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம அதனால் பண்ண முடியல அப்படின்றதுனால குழந்தைங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்குள்ள ஒரு தனிமையான ஒரு ஃபீல் உருவாகுது. இது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு ஆன்சைட்டியும் டெவலப் ஆகுது. இது வந்து இவங்களுக்கு என்னென்ன பண்ணுது அப்படின்னா கவனக்குறைவு காஸ் பண்ணுது, அவங்களோட நினைவாற்றலெல்லாம் கூட வந்து குறைக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே அல்டிமேட்டாக இந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ண போகுது, அவங்களோட படிப்பில் இருக்கிற ஆர்வத்தை வந்து கம்மி பண்ண போகுது. இது மட்டும் இல்லாமல் மெயினாக இவங்களாம் டிப்ரெஷன் என்ற ஒரு மனநிலை பிரச்சனைக்கு தான் வந்து தள்ளப்படுறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.
2: ஓகே டாக்டர், இப்போ வந்து ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிட்டே வருது. நீங்கள் கூட சொன்னீங்க இந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் வந்து கம்மியாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி குழந்தைங்களிடையே இந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம்?
3: இது வந்து முழுக்க முழுக்க ரெண்டு இடத்துல மெயினாக பண்ண முடியும். ஒன்று நம்ம வீட்டில், இன்னொன்று குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலில்.

0: ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த பிடி கிளாஸஸ் வந்து மேண்டேட்ரி ஆக்கணும். ஸோ பிடி கிளாஸஸ்க்கு பதிலாக வேறு சப்ஜெக்ட் கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து கிளாஸ்லாம் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிவிட்டு டெஃபினட்டாக பிடி பீரியடில் குழந்தைங்க விளையாடணும். வீட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து அதிகமாக உட்காந்துட்டு ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸில் குழந்தைங்களை வந்து வெளியே கூட்டிகிட்டு போய் விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணணும். பக்கத்தில் பார்க் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகணும். இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்னா அங்கே இருக்க எல்லா குழந்தைங்களும் சேர்ந்து ஈவினிங் ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஒன் அவர் அவங்க வீட்டுக்கு வாசல்லையே விளையாடுறதோ அல்லது ஒரு வீட்டில் வந்து சோஷியலாக இன்ட்ராக்ட் பண்ணி விளையாடுற மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொடுக்கணும்.
1: ஆஸ் அ பேரண்ட்டாகவும் சரி, ஒரு ஸ்கூலில் டீச்சர்ஸ் அந்த மேனேஜ்மெண்ட்டும் சரி, நாம தான் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை கிரியேட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி.
0: எக்ஸாக்ட்லி.
1: ஓகே ஓகே டாக்டர். அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றதுனால ஒரு ரீசன் சொல்கிறாங்க. மோஸ்ட்லி இப்போ வந்து டிவி முன்னாடி உட்காந்தாலும் இல்லை ஜென்ரலாக எந்த ஸ்க்ரீன் முன்னாடி உட்காந்தாலும் இந்த ஜங்க் ஃபுட் ஹேபிட் வந்து ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. இதுக்கு என்ன ரீசன், வெறும் அந்த ஸ்க்ரீன் டைம் தான் ரீசனா இல்லை வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா?
0: இதில் வந்து மெயின் ரீசன்ஸ் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இப்போது ஸ்க்ரீன் டைம் பார்க்கும்போது நம்மளே இப்போ நம்ம ஃபோன் யூஸ் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட்றோம்னு நமக்கு தெரியாது. நான் இவ்வளோ சாப்பிட்டு முடிச்சிட்டேனா அப்படின்னு நம்ம சாப்பிடுவோம். ஸோ இது வந்து மைண்டில் சீட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன சாப்பிட்றோம் எவ்வளோ சாப்பிட்றோன்னே தெரியாமல் எல்லாத்தையுமே சாப்பிட்றது, இது ஒரு ரீசன். நம்பர் இரண்டாவது ரீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்க்ரீன் நம்ம ஒரு வீடியோ ஏதோ பார்த்துட்ருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு ஆட் வருது, அங்கே ஆட்ல என்ன வருது, குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து உணவு இதெல்லாமே வந்து அதில் காமிக்கிறாங்க. இப்போ கார்ட்டூனே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பீஸா பர்கர் இதெல்லாம் தான் காமிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது குழந்தைங்க என்ன ஆகுறாங்கன்னா வந்து அந்த மாதிரி உணவு பழக்கம் தான் நம்மளுக்கு வேணும், நம்ம அதை சாப்பிடணும்னு அவங்களுக்கு வந்து அந்த ஜங்க் ஃபுட்ஸ் மேலே இருக்கிற மோகம் வந்து அதிகமாகுது.
1: அதாவது நம்ம மோஸ்ட்லி எதெல்லாம் பார்க்குறோமோ நம்மளுக்கு எதெல்லாம் அட்ராக்ட் ஆகுதோ
0: அதுக்கெல்லாம் நம்ம கிரேவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ குழந்தைங்க அதெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க.
1: ஆட்ஸ் கூட வந்து நம்மளுக்கு கிரேவ் அதிகமாக ஆகுது
0: குழந்தைங்களுக்கு.
1: ஓகே டாக்டர், இப்போ ஒரு சிறு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து பேசலாம் டாக்டர்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நேர்களே, இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில திரை நேரமும் உடல் பருமனும் குறித்து பல தகவல்களை தந்துட்டு இருக்காங்க நம்மளோட டாக்டர் வி பாலச்சந்திரன் அவர்கள். நேர்களே, உங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்க எங்களுக்கு கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய 2271760 2275230. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்த மாதிரி இந்த வந்து ஸ்கிரீன் டைம் வந்து கண்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும் சொல்லியிருந்தீங்க. என்னென்ன மாதிரியான பிரச்சனை கொடுக்கும்னு கொஞ்சம் சொல்லுங்க.
4: ஸ்க்ரீன் டைம் இப்போ அதிகம் லைக் பார்த்துட்டே இருக்க குழந்தைங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, ஐ ரொம்ப ஸ்ட்ரெயின் அதிகமாகிறதுனால இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வந்து ஈஸியாக வந்து ட்ரைனஸ் ஏற்படுது கண்ணில். ரொம்ப நேரம் அவங்க பார்த்துட்டே இருக்கிறதுனால அவங்க கண் அந்த பிளிங்க் பண்ணுற அந்த இதுவுமே வந்து கம்மியாகுதுன்னு சொல்லி நிறையா இது லைக் ஆர்டிகல்ஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். லைக் பேஷன்ஸே நம்மக்கிட்ட இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டோடு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பார்வை வந்து மங்குற மாதிரி இருக்குது, மயோப்பியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண் பிரச்சனை வருது இப்படின்லாம் நம்ம வந்து கேசஸ் பார்த்துட்டு தான் வரோம். கண்ணை வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இது கூடவே வந்து தலைவலியும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடிக்கடி தலைவலி வர்றது, கண் பிரச்சனை வர்றது, கண் பார்வை மங்கலாக தெரிகிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப காமனாக இருக்குது ஸ்க்ரீன் டைம் அதிகமாகிறதுல.
3: ஓகே டாக்டர், இப்போ வந்து கிட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஹெல்த்தியான ஸ்க்ரீன் ஹேபிட்ஸ் என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: ஓகே, இப்போ நான் ரீசெண்டாக இந்த இதை பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 20-20-20 ரூல்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ சப்போஸ் இந்த ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இப்போ ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலே வந்து ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னா, இப்போது குழந்தைங்க அதை அட்டன் பண்ணும்போது என்ன பண்ணலான்னா, எவ்ரி 20 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் குழந்தைங்க என்ன பண்ணலான்னா ஒரு 20 அடி தூரத்துக்கு வந்து ஒரு 20 செகண்டுக்கு வந்து பார்க்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஸ்க்ரீனை வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. இதை வந்து அந்த 20-20-20 ரூல் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, முன்னாடியே நான் சொல்லணும்னு நினச்சேன், இப்போது நம்ம WHOலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து லெஸ் தேன் 2 இயர்ஸ், 2 வயசுக்கு கீழே வந்து நம்ம ஸ்க்ரீன் டைமே வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்படி உங்களுக்கு ரொம்ப தேவை இருந்துச்சுன்னா லைக் நம்ம இப்போது தாத்தா பாட்டியெல்லாம் காமிக்கணும், இல்லை நம்ம ரொம்ப நெருங்கிய நண்பர்களை காமிக்கணும்னா வீடியோ காலில் அவங்களை காமிச்சிட்டு நீங்கள் அதை உடனே வந்து ஆஃப் பண்ணிடுங்க, அதுக்கு மட்டும் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ 2 இயர்ஸ்க்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா, படிப்பு சம்மந்தமான இந்த எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் மட்டும் நம்ம காமிக்கலாம் அப்படின்றத அவங்க வலியுறுத்துகிறாங்க. இதுவுமே ஒரு நாளைக்கு 1 ஹவருக்கு மேலே போகக்கூடாதுன்றது வந்து நம்ம உலக சுகாதாரத்துறை வந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சரி படிக்கிறோம், நம்ம வந்து இப்போ ஃபோனில் தான் படிக்க போகிறோம், இல்லை நம்ம ஒரு டேப் யூஸ் பண்ணி படிக்க போகிறோம் அப்படின்னா

0: ஒரு டிஸ்டன்ட் லைக் வைக்கணும். இப்போ அந்த டிவைஸை நம்ம என்ன பண்ணணும்னா, அட்லீஸ்ட் ஒரு 1 ஆம் லெங்த் அளவுக்கு அவ்வளோ தூரம் நம்ம அதை வச்சுட்டு நம்ம போஸ்டரை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கணும். ரொம்ப நம்ம கழுத்து கீழே குனிஞ்சு வச்சுருந்தா அடிக்கடி நம்மளுக்கு இந்த கழுத்து வலி வர்றது, முதுகு வலி ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ நம்ம போஸ்டரை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். இதுவுமே ஒன் ஆஃப் த ஸ்க்ரீன் குட் ஸ்க்ரீன் ஹேபிட்ஸாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை விட மெயினாக என்ன பண்ணணும்னா வந்து ரெண்டு இடத்துல நம்ம ஃபோன் யூசேஜை டெஃபினட்டாக லைக் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். ஒன்று வந்து நம்ம தூங்க போகிற டைமுக்கு முன்னாடி, இன்னொன்று நம்ம சாப்பிடும் போது. இது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
1: சாப்பிடும்போது அவாய்ட் பண்ணுறது தான் சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ காலத்தில். இப்போலாம் குழந்தைங்க வந்து ஸ்க்ரீன் காமிச்சா தான் சாப்பிட்றாங்களே.
0: ஓகே, அதுதான் அவங்களுக்கு வந்து என்ன சாப்பிட்றோம், நம்ம என்ன ஃபுட்டு எடுத்துக்கிறோன்றத விட நம்ம ஸ்க்ரீன் பார்க்கறதுனால சாப்பிட்டுட்டு இருக்கோன்ற அந்த ஒரு இதுக்கு தான் அவங்க புஷ் பண்ணுற, நம்ம அவங்கள புஷ் பண்ணுறோம். அது நம்ம தெரிஞ்சே பண்ணுற விஷயம் கிடையாது, பட் நம்ம இதை வந்து மாற்ற முடியும்.
1: இப்போ வந்து ஸ்க்ரீன் டைம்ஸ் குழந்தைங்களுக்கு கம்மி பண்ணணும்னு சொல்றீங்க, இந்த ஃபுட் சாப்பாடு கொடுக்கும்போது இதெல்லாம். பட் இது வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே மாறிட்டு இருக்கு டாக்டர். ஸோ வந்து இது எப்பயாச்சும் கொஞ்ச நேரம் காமிச்சிக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ்லாம் இருக்கா?
0: எப்போவாவது கொஞ்ச நேரம் காமிச்சிக்கலாம் அப்படின்னா வந்து இப்போது மெயினாக எப்போ காமிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். குழந்தைக்கு நம்ம வந்து நீங்கள் ஏதோ ஒரு பாட்டு காமிக்கணும்னு விருப்பப்படுறீங்க, ஏதோ ஒரு சின்ன கார்ட்டூன் வீடியோ காமிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா காட்டக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இதுவே வந்து குழந்தை ரொம்ப சண்டி பண்ணுறான், அவனை அமைதியாக்கணும் அதுக்காக நான் காட்டுறேன், இல்லை குழந்தை வந்து நைன் நைன் அழுதுகிட்டே இருக்கான் அதனால் நான் காமிக்கிறேன், இல்லை நான் இங்கேருந்து வேறு ஊருக்கு ட்ராவல் பண்ண போகிறேன் அந்த டைமில் குழந்தை யாருக்கும் தொல்லை கொடுக்கக்கூடாதுன்றதுனால நான் ஃபோனை கையில் கொடுத்துட்டு நான் குழந்தைய ட்ராவல் பண்ண வைக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி பிளேசஸில் டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணணும். அதுதான் தட் நீங்கள் நம்ம ரெக்கமெண்டட் டியூரேஷன் மினிமலா காலையில ஒரு 5-10 minutes நீங்க காமிக்கலாம். அதெல்லாம் நம்ம டெஃபினட்டா நீங்க பண்ணவே கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எல்லாருமே இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தானே வளர்ந்து வந்திருக்கோம்.
1: ஆமா டாக்டர், பட் இந்த காலகட்டத்தில் அந்த ஸ்க்ரீன் டைம் ரொம்ப கொஞ்சம் தவிர்க்க முடியாத ஒன்றா ஆகிடுச்சு. அதுதான் இப்போ இருக்கிற ஒரு
0: இல்லை நம்ம காலத்தில். இப்போ நான் குழந்தையாக இருக்கும் போது, நீங்கள் குழந்தையாக இருக்கும் போது என்ன இருக்கும்னா, நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, நிலாலாம் காமிச்சு சோறு ஊட்டியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபோனை கையில் கொடுத்துட்டு அதில் வீடியோ. அதுதான்.
1: ஓகே டாக்டர், நீங்கள் சொன்னீங்க அந்த டயபெட்டிஸ்லாம் வருது ஒபிசிட்டினால. ஸோ ஒபிசிட்டிக்கும் டயபெட்டிஸ்க்கும் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன எதனால வருது, அதுக்கு உள்ள கனெக்ஷன்ஸ் என்னென்ன?
0: ஒபிசிட்டி நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒபிசிட்டியில் என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம உடல் கொழுப்பு அதிகமாகுது. இந்த உடல் கொழுப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இன்சுலின், நம்ம சுகர் வராமல் தடுக்கக்கூடிய அந்த இன்சுலின்ற ஹார்மோனோட செயலை வந்து கம்மிப்படுத்துது. அதனால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி ஆச்சுன்னா என்னாகும், சர்க்கரை அளவு ரத்தத்தில் அதிகமாயிட்டே வருது. இந்த சர்க்கரை அளவு அதிகமாயிட்டே ஒரு நீண்ட காலத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வர்றதுக்கான
1: வாய்ப்பு
0: அதிகமாக இருக்கு.
1: ஓகே டாக்டர், ஓகே டாக்டர். இப்போ ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பின் பேசலாம் டாக்டர்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை.
3: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
2: தங்கம் சேரும் கைராசி. பாலி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதம்.

0: இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்க இன் நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில திரை நேரமும் உடல் பருமனும் குறித்து நமக்கு பல தகவல்களை தந்துட்டு இருக்காங்க டாக்டர் வி பாலச்சந்திரன் அவர்கள். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்த மாதிரி இந்த வந்து ஒபிசிட்டி, அதாவது ஒபிசிட்டி விட்டுக்க இப்போ வந்து ஸ்கிரீன் டைம்க்கு நான் திரும்ப போறேன். ஸ்கிரீன் டிபெண்டன்சி வந்து குழந்தைக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. குழந்தைங்க ரொம்ப வந்து ஸ்கிரீன் டிபெண்டன்ட்டா ஆயிடுறாங்க, அதுக்கு என்னென்ன ரீசன் டாக்டர்?
3: நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து இப்போ ஸ்கிரீன்

0: வந்து ஒபிசிட்டி, அதாவது ஒபிசிட்டி விட்டுக்க இப்போ வந்து ஸ்க்ரீன் டைம்க்கு நான் திரும்ப போகிறேன். ஸ்க்ரீன் டிபெண்டன்சி வந்து குழந்தைக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. குழந்தைங்க ரொம்ப வந்து ஸ்க்ரீன் டிபெண்ட்டாக ஆயிடுறாங்க. அதுக்கு என்னென்ன ரீசன் டாக்டர்?
1: நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து இப்போது ஸ்க்ரீன் டைம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு இது ஓவர் ஸ்டிமுலேஷன் காஸ் பண்ணுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ சில இப்போது ஸ்க்ரீன் டைம்லேயே சில குழந்தைங்க வந்து வீடியோஸ் பார்க்குறது, கார்ட்டூன் பார்க்குறது, அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த டோப்பமின்ற அந்த ஹார்மோன் செக்ரீட் ஆகிறது ஒரு ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் ஃபார் ஸ்க்ரீன் டைம் டிபெண்டன்சியாக இருக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கேம்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா அதுதான் வந்து இப்போது ட்ரெண்டாக இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து அவங்களோட கவன ஈர்ப்பை வந்து ரொம்ப அதிகமாக்கியிருக்கு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெரிய ரீசனாக நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன் ஸ்க்ரீன் டிபெண்டன்சிக்கு. அந்த மாதிரி இப்போ ஒரு குழந்தை வந்து டிவியோ மொபைலையோ வந்து ரொம்ப நேரம் பயன்படுத்திகிட்டே இருக்கிறாங்க, அவங்களோட அப்பா அம்மா ரொம்ப பிஸியாக இருக்காங்க, அவங்கள வந்து வெளியே கூட்டிகிட்டு போய் விளையாட வைக்க முடியல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து குழந்தைங்களுக்கு இருக்கிற ஒரே கம்பானியன் வந்து ஸ்க்ரீன் மட்டும்தான்றதுனால குழந்தைங்க அந்த ஸ்க்ரீனை பார்த்து பார்த்து பார்த்து அப்படி ஆகிற லைக் டெவலப் ஆகிறது வந்து லைக் ஒரு பெரிய ரீசன் ஸ்க்ரீன் டிபெண்டன்சி வர்றதுக்கு. இது லைஃப் ஸ்டைல் டிசீஸாகவே லைக் உருவாகிடுச்சு. இப்போ மெயினாக இது ஒரு ஒன் ஆஃப் தி லைஃப் ஸ்டைல் டிசார்டர் தான். பட் இப்போ இருக்கிற கரண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி அதிகமாயிட்டு வர ரீசன்ஸ்க்கு இதெல்லாம் தான் வந்து பெரிய ஃபேக்டர்ஸ்.
0: மெயின் ரீசன் இந்த ஸ்க்ரீன் டிபெண்டன்சின்றது ஒரு மெயின் ரீசனாக அமைஞ்சிருச்சு.
1: ஆமாம், ஏன்னா வீட்டில் இப்போ குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கும் வந்து வேறு ஆளுங்க இல்லாமல் இருக்கிறாங்க, ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கிறாங்க, அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலை செய்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ அப்போ வந்து குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிவி போட்டுக்கிறாங்க, கார்ட்டூன் பார்க்குறாங்க, ரொம்ப நேரம் அதுலேயெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே வந்து அவங்களுக்கு ஒரு டிபெண்டன்சியாக அவங்களுக்கு வந்து அது கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குது.
0: ஓகே ஓகே டாக்டர். இப்போது ஸ்க்ரீன் டைம் குறைஞ்சா உடலுக்கு வந்து உடலுக்கும் மனசுக்கும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது?
1: ஓகே, இப்போ நம்ம ஸ்க்ரீன் டைமை வந்து இப்போ நம்மளே இருக்கோம் வீட்டில் நம்ம கம்மி பண்ணுறோம். இப்போ ஃபோனை யூஸ் பண்ணுற டைம் தவிர நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசி பழகுவோம். ஸோ அது வந்து இப்போ நம்ம குடும்பத்து கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். அவங்களுக்கு அந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து சோஷியல் டெவலப்மெண்ட் அவங்களுக்கு அடைகிறதுக்குமே இது வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ அவுட்டோர் கேம்ஸ்லாம் விளையாட நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா லைக் அது அவங்களுக்கு வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்லை க்ரியேட்டிவ் அவங்க க்ரியேட்டிவாக ஏதாவது சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுவுமே வந்து நம்ம ஸ்க்ரீன் டைமை குறைக்கிறதுனால நம்ம மற்ற பெனிஃபிட்ஸாக நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அதிகமாக வெளியே போய் விளையாடுற குழந்தைங்கள் அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷன்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஸ்க்ரீனே பார்த்துட்டு இல்லாத குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கண் அந்த கண் பார்வையோட ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்குது. ரொம்ப ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணுற குழந்தைங்க கூட கம்பேர் பண்ணும்போது அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்க்ரீனே வந்து பார்த்துட்டு அந்த அடிக்ஷன் ஆகுறாங்க இல்லையா. ஸோ அதிலிருந்து குழந்தைங்களை காப்பாற்ற முடியும் நம்ம வந்து இந்த ஸ்க்ரீன் டைமை நம்ம குறைக்கிறதுனால. இது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த உணவு பழக்கங்கள் நான் சொன்னேன் இல்லையா, இந்த யோசிக்காமல் சாப்பிட்றது, அந்த மைண்டில் சீட்டிங்லாம் சொல்லி முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், அதெல்லாம் நம்ம சீர்படுத்த முடியும், சரி பண்ண முடியும். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குறோம். மற்றபடி இதுவே அவங்களோட ஜென்ரல் வெல்பீயிங், அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் எஸ்டீம் இதெல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.
0: ஓகே டாக்டர். அதாவது இந்த பேரண்ட்ஸ் சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி என்னோட குழந்தைக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது, ஸோ வந்து இந்த ஸ்க்ரீன் டைம் வந்து முக்கியமான ரீசன்னு சொல்கிறீங்க?
1: அது பெரிய ரீசன்.
0: ஓகே ஓகே டாக்டர். ஸோ இப்போ வந்து ஸ்க்ரீன் டைம் இப்போ நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம், குழந்தை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்குது. இப்போ ஸ்கூல்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களோ உங்கள் குழந்தை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேதுன்னு சொல்லிட்டு. அப்போ பேரண்ட்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு எப்படி அவங்க மைண்டில் எப்படி ஸ்ட்ரைக் ஆகும், இது வந்து ஸ்க்ரீன் டைம்னால தான் என் குழந்தை எப்படி கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேது இல்லை ஒபீஸாக இருக்குது அப்படின்றது பேரண்ட்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது டாக்டர்?
1: பேரண்ட்ஸ் எப்படி வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு குழந்தை நார்மலாக என்ன பண்ணுது பண்ண மாட்டேதுன்றது பேரண்ட்ஸ்க்கு டெஃபினட்டாக தெரியும். ஸோ அவங்க கூட குழந்தை இன்ட்ராக்ட் பண்ண மாட்டுது, குழந்தை வந்து சரியாக படிக்க மாட்டுது அப்படின்னா குழந்தை ஆக்சுவலாக என்ன தான் பண்ணுதுன்றதை எவ்ரி பேரண்ட் வந்து கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணணும். இதை எப்படி நம்ம ஆக்சுவலாக ஐடென்டிஃபை பண்ணலான்னா வந்து குழந்தை போர் அடிக்கும் போதெல்லாம் வந்து ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணுறது, வெளியே விளையாட கூப்பிடும் போது இல்லை வேண்டாம் நான் வீட்டிலே இருக்கேன்னு சொல்கிறது, வெளியே மற்ற குழந்தைங்க கூட விளையாட மாட்டேன் அந்த ஃபோனையே வச்சுட்டு உட்காந்துருக்கிறது, குழந்தை வந்து லைக் அந்த தனிமையில் இருக்கிறத வந்து பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து வெரி ஹை சான்சஸ் குழந்தை வந்து இந்த ஸ்க்ரீன் அடிக்ஷனுக்கு போயிட்டுருக்காங்க இல்லை ஸ்க்ரீன் டிபெண்டன்சி அவங்களுக்கு டெவலப் ஆகுதுன்றதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இதுவே ஒரு பெரிய இதுவாக இருக்கும்.
0: ஓகே டாக்டர். இப்போ வந்து என்ன மாதிரியான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணால் இந்த ஒபிசிட்டியும் சரி இந்த ஸ்க்ரீன் டைமையும் சரி தடுக்கலாம்?
1: முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்ம பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை வந்து வெளியே கூட்டிகிட்டு போகணும்.
0: அதாவது பேரண்ட்ஸ் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்.

0: டெஃபினட்டாக பேரண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா குழந்தையோட ஃபுல் கேருமே வந்து அவங்க கிட்ட தான் இருக்கு இல்லையா. அப்படி சப்போஸ் பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் குழந்தைங்க எங்கே இருக்க போகிறாங்க, ஸ்கூலில் இருக்க போகிறாங்க. அங்கே நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் டைம்க்கான ஒரு இது கிடையாததோ, இப்போ வந்து மாடர்ன் டெக்னாலஜி எல்லாமே வந்துட்டாலும் ஸ்கூலில் வந்து அதை மட்டுமே ஃபாலோ பண்ணாமல் நம்ம கன்வென்ஷனல் மெத்தட்ஸ்க்கு போகணும். சாக் பீஸ் அண்ட் போர்டில் டீச் பண்ணுறது, அந்த சார்ட்டெல்லாம் காமிச்சு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதெல்லாமே திரும்ப நம்ம ஸ்கூலில் வந்து நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா வந்து
1: எல்லாமே ஸ்மார்ட் கிளாஸஸ் ஆயிடுச்சு.
0: எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம அதை வந்து கம்மி பண்ணிட்டு கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் டீச்சிங்கையும் வந்து நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ணணுன்றது ஒரு விதம். இன்னொரு இதை என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பிடி கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணுறது, ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுறது, குழந்தைங்களுக்குள்ள அந்த ஆர்வம் கொண்டு வர்றது. இப்போது நம்ம ஸ்கூல்லேயே நம்மளுக்கு வந்து அதர் இதெல்லாம் இருக்குது இல்லையா, டான்ஸ் சொல்லிக் கொடுக்குறது, மியூசிக் சொல்லிக் கொடுக்குற கிளாஸஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம வந்து நிறைய கொண்டு வரணுன்றது தான் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம்.
1: ஸோ பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, ஒரு டீச்சரும் சரி, அவங்களும் கொஞ்சம்
0: ஈக்குவல் ரோல் இருக்குது அவங்களுக்கு.
1: ஓகே ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு பின் பேசலாம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
4: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
3: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேர்களை, இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில திரை நேரமும் உடல் பருமனும் குறித்து பல தகவல்களை நமக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் வி பாலச்சந்திரன் அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்ப வந்து ஸ்கிரீன் டைம் குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டை பாதிக்குமா?
3: கட்டாயம் பாதிக்கும். இப்போ ஸ்க்ரீன் டைம் பார்த்திங்கன்னா வந்து எப்படி பாதிக்கும்னு சொல்கிறேன். குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வயிற்றில் இருக்கிற அம்மா வயிற்றில் இருக்கிற போது மட்டும் பிரெயின் டெவலப்மெண்ட் இல்லை. குழந்தை பிறந்து வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் பிரெயின் டெவலப்மெண்ட் ஆகுறாங்க. ஸோ ஆனால் அது அதோட ஸ்டாப் ஆகிறது இல்லை. நம்ம யூஸ்வலாக வந்து ஃபஸ்ட் 5 இயர்ஸ் வரைக்குமே வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து வளர்ந்துட்டே இருக்குன்றதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த பீரியடில் வந்து இப்போ ஸ்க்ரீன் டைம் அதிகமாகும் போது அவங்களுக்கு டெஃபினெட்டாக வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டில் இஷ்யூஸ் வருது. என்னென்ன மாதிரி இஷ்யூஸ் வருதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஸ்க்ரீன் டைம் அதிகமாக பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அவங்க அம்மா அப்பா கிட்டேயோ இல்லை அவங்களோட சிப்ளிங்ஸ் கிட்டேயோ வந்து அதிகமாக பேசுகிறதையோ ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் வச்சுக்கிறதையோ கம்மி பண்ணுறாங்க. அந்த உரையாடலில் ப்ராப்ளம் வருது. ஸோ இவங்களுக்குலாம் வந்து லாங்குவேஜ் டிலே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ ஸ்க்ரீன் டைமில் என்ன பார்ப்பாங்க, மேக்ஸிமம் ரீல்ஸ் பார்ப்பாங்க இல்லை கார்ட்டூன் பார்ப்பாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த கான்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுத்துட்டே இருக்குது. ஸோ ஒன்ஸ் அவங்க வந்து படிக்கணும், ஒரு இடத்துல வந்து உட்காந்து படிக்கணும் அப்படின்னா அவங்களால அந்த விஷயத்தில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப போரிங்காக ஃபீல் ஆகுது. அவங்களுக்கு அந்த ஓவர் ஸ்டிமுலேஷன் தான் வேணும் அப்படின்றத ஃபீல் பண்ணுறாங்க. அந்த டைமில் அவங்க ரொம்ப இன்அட்டென்டிவாக மாறிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்னால தான் வந்து நம்ம இந்த ADHD ப்ராப்ளம்ஸ் வருது, ஆட்டிசம் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி பார்த்தோம், லைக் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வர்றதுக்கான ரீசன் மெயினாக இதுதான். இது மட்டும் இல்லை, இப்போ குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து வளர்ச்சியில் வர்றது. இதுவே இப்போ குழந்தைக்கு நெக்ஸ்ட் வேறு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட், அவங்களோட மெமரி பவர் இம்பார்ட்டண்ட்டு, ஒரு ப்ராப்ளம்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும், அந்த சால்விங் எபிலிட்டி, ஸோ இதெல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆகுது நம்ம ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்கிறதுனால. இது மட்டும் இல்லாமல் நம்ம வேறு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், முன்னாடியே நான் சொன்னது தான், குழந்தைங்க அதிகமாக ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணும்போது அவங்களோட ஸ்லீப்பிங் ஹவர்ஸ், அந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் அஃபெக்ட் ஆகுது. அதுவே இன்டர்ன் அவங்களுக்கு வந்து வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுது.
2: ஓகே ஓகே டாக்டர். நெக்ஸ்ட் வந்து அந்த ஒபிசிட்டி வந்து குழந்தைகளுக்கு இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
3: டெஃபினட்டாக கொடுக்கும். ஏன்னா இப்போ ஒபிசிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம ஸ்கூல்லே இருக்கிறோம், யாரோ ஒருத்தவங்க உடல் பருமன் அதிகமாக இருக்குது, அவங்கள வந்து குண்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஈஸியாக நம்மன்னு இல்லை யாரோ கேலி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது அவங்களுக்கு அது கேலியாக இருக்கலாம். பட் அந்த பர்சனுக்கு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது வந்து ஒரு ரொம்ப அவங்களோட செல்ஃப் எஸ்டீமை ரொம்ப லோ ஆக்கிடும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம வெளியே யார்கிட்டையாவது போய் பேசினா பழகுனா அவங்க நம்மளை டீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுலேயுமே கலந்துக்க மாட்டாங்க. அந்த சோஷியல் இன்ட்ராக்ஷன்ன்றது வந்து டெஃபினட்டாக கம்மி ஆகும். இதனால் அவங்களோட பர்ஃபார்மன்ஸுமே வந்து குறையும். அவங்க பெருசா வந்து அகாடமிக்கா ரொம்ப எக்ஸல் ஆக முடியாது, கான்ஃபிடன்ஸ் இதனால கண்டிப்பா குறையுது.
2: ஓகே ஓகே டாக்டர். ஸோ எப்பவுமே வந்து அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும்ல, டெய்லி ஆக்டிவிட்டீஸ், டெய்லி எக்ஸசைசஸ். இப்போ அவங்க வந்து எல்லாமே கொஞ்சம் எப்படி சொல்றது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்காது. அந்த மாதிரி குழந்தைங்களை நாம் எப்படி ஆஸ் அ பேரண்டாக வந்து நம்மளை வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்கு இன்வால்வ் பண்ணலாம்?
3: நம்ம பேரண்ட்ஸாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இப்போ குழந்தை வந்து ஒரு சில விஷயம் பண்ணுறாங்க பண்ண மாட்டாங்கன்னு நம்மளால் அனலைஸ் பண்ண முடியுது. இப்போ சில குழந்தை வந்து இந்த மாதிரி ஒபீஸாக இருக்கிறதுனால நம்ம ஃப்ரெண்டு நம்மளை டீஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா

0: அதுக்கான கரெக்டிவ் மெஷர்ஸை பேரண்ட்ஸ் கொடுக்கலாம். இப்போ இந்த ஒபிசிட்டி வந்து நம்மளால் டெஃபினட்டாக வெயிட் ரிடக்ஷன் பண்ண முடியும், நீ இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் பண்ணால் உன்னால் வெயிட் கண்டிப்பாக கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முதல்ல குழந்தையை பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணி ட்ரை பண்ணணும், சரிங்களா? ஸோ அதோட பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நம்ம முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும். பண்ணிவிட்டு நம்ம குழந்தைக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக நிற்கணும், அதுதான் வெரி இம்பார்ட்டண்ட். நீ பண்ண நீ பண்ணனா மட்டும் குழந்தை பண்ண மாட்டாங்க. இப்போ ஃபோன் நீ யூஸ் பண்ணாதான் நம்ம ஒரு குழந்தைகிட்ட சொல்கிறோன்னா நம்ம அப்பா அம்மா ஏன் இப்போ யூஸ் பண்ணுறாங்கன்றது குழந்தை யோசிப்பாங்க. ஸோ நம்ம கம்மி பண்ணால் மட்டும்தான் அவங்களும் கம்மி பண்ணுவாங்க. ப்ளஸ் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் அப்படி தான். ஓகே, நம்ம பேரண்ட்ஸ் இதை பண்ணுறாங்க, நம்மளும் அதை பண்ணலாம் அப்படின்னு நம்ம கூட சேர்ந்து குழந்தை வந்து அந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த இப்போ உடல் பருமன் அதிகமாக இருக்க குழந்தை அதை கம்மி பண்ணிகிட்டே வரும்போது அவங்களுக்காகவே லைக் அவங்களுக்கே அந்த செல்ஃப் எஸ்டீம் வந்து இம்ப்ரூவ் ஆகுன்றதை நம்ம பார்க்குறோம்.
1: ஓகே டாக்டர், இப்போ ஒரு விளம்பர இடைவெளிக்கு பின் பேசலாம்.
2: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட்லாம் இல்லையா?
3: இருக்கு, சிவவெளிவிலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
2: சிவவெளிவிலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர். டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்த மாதிரி இந்த ஒபிசிட்டி வந்து குழந்தைங்களோட கான்ஃபிடென்ஸை வந்து குறைக்குது. ஸோ பேரண்ட்ஸ் தான் வந்து நிறைய எஃபர்ட் எடுத்து அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் ஃபன்னாக எடுத்துகிட்டு போகலாம் டாக்டர்?
2: ஸ்க்ரீன் டைமை தவிர நம்மளுக்கு வந்து நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இப்போது இன்டோர் ஆக்டிவிட்டீஸ், அவுடோர் ஆக்டிவிட்டீஸ்னு நம்ம டிவைட் பண்ண முடியும். இப்போது வெளியே நம்மளால் கூட்டிகிட்டு போக முடியல அப்படின்னு சில பேரண்ட்ஸ்க்கு நம்ம ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுமே வேலைக்கு போயிட்டு வராங்க, டயர்டாக இருப்பாங்க. பட் இந்த இடத்துல நம்ம சோஷியல் இன்ட்ராக்ஷனை வந்து குழந்தைங்கிட்ட நம்ம வந்து அதிகப்படுத்தணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், வீட்டில் நம்ம செஸ் விளையாடலாம், கேரம் விளையாடலாம், இல்லை பசில் சால்வ் பண்ணுற மாதிரி கேம்ஸ் ஏதாவது கொண்டு வந்துட்டு பேரண்ட்ஸ் குழந்தையோட உட்காந்து விளையாடலாம். இது இல்லாமல் வந்து நம்ம கதை படித்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், அவங்கள ஸ்டோரி நம்மளுக்கு சொல்ல சொல்லலாம். ஸோ இதெல்லாமே வந்து வெரி குட் க்ரியேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் என்ன கேட்டிங்கன்னா. இது மட்டும் இல்லாமல் ட்ராயிங், பெயிண்டிங், இந்த கிராஃப்ட் ஒர்க்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அவுட்டோராக நம்ம போகிறோம் அப்படின்னா வந்து இப்போ கிரிக்கெட் விளையாடலாம், ஃபுட்பால் விளையாடலாம், ரன்னிங் போகலாம், சைக்கிளிங் பண்ணலாம். இது மட்டுமே இல்லாமல் நம்மளுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மியூசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணுறது, டான்ஸ், சிங்கிங், இந்த மாதிரி எல்லாம் இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்க்ரீன் டைம் தான் எடுப்பேன் அப்படின்னு இருக்கிற இந்த சுச்சுவேஷன் நம்ம டெஃபினட்டாக மாற்றணும்.
1: ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்றைக்கி திரை நேரமும் உடல் பருமனும் குறித்து நிறைய விஷயங்களை ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கெலாம் நிறைய பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். ஸோ நிலையத்தின் சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றி. நேர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது FM Rainbow Puthuvai 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் சந்தேஷ் டு சோல்ஜர் டெல்லி அஞ்சல்.
1: ये आकाशवाणी है, प्रस्तुत है हमारा विशेष कार्यक्रम संदेश टू सोल्जर्स।

நேரம் 5:15. நேர்கள் அனைவருக்கும் ஹாப்பி ஹாப்பி ஈவினிங். அலைகள் எப்படி கரையை தொடுதோ இந்த நிகழ்ச்சி உங்க மனசு தொட போகுது. இது அலையோடு விளையாடு வித் மீ ஆர்ஜே கீர்த்தி. நிகழ்ச்சியில இப்ப முதலாவதாக பாடல் கேட்கலாம்.

0: அலையோடு விளையாட நிகழ்ச்சியில இன்னைக்கு அலையோடு விளையாட எந்த ஆர்ஜே எந்த பீச்சுக்கு நம்மளை கூட்டிட்டு போக போறாங்கன்னு சொல்லிட்டு வாங்க அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: உள்ளங்களுக்கும் ஒரு சூப்பரான உற்சாகமான மாலை வணக்கம் சொல்லிக்கிற நான் உங்கள் ஆர்ஜே பாரதி. இன்னைக்கு அலையோடு விளையாடும் நிகழ்ச்சி எந்த பீச் இருந்து போக போகுது அப்படின்னா நம்ம ராக் பீச்ல இருந்துதான் போக போகுது. நம்ம கூட பேசுறதுக்காக ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட வந்து நம்ம வந்து பேசலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என் பேர் மனோரஞ்சன். என் பேர் சங்கீதா. என்னோட பெரியப்பா எனக்கு இது வந்து அத்தவச்சு பேரு. எனக்கு தமிழ்ல ஒரு பேர் இருக்கு இசை. இசை அப்ப பாட்டு பாடுவீங்களா?
2: பாடுவேன் சூப்பரா.
1: பாட்டு பாடு மியூசியம்ல ஒர்க் பண்ற அப்படின்றதுனால பாட்டு முழுக்க மாட்டேன், ஏதாவது நான் படிப்பேன். அவ்வளவுதான் நான் படிப்பேன். ஆமா புக்ஸ் படிப்பேன். உங்களோட ஹாபிஸ் எனக்கும் புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து வந்து அப்படிலாம் இல்லை, இப்ப வேலைக்கும் வந்ததுக்கு அப்புறம் தான் புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சது. சரி, நான் வந்து ஒரு கேம் ஷோ வந்து கண்டக்ட் பண்ண போறேன். என்ன அப்படின்னா 1, 2, 3 சொல்லுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அதை கூட ஒன்று தமிழ்ல அழகா ரொம்ப அழகா சொல்லணும். இப்ப அப்படியே அதே ஸ்பீட்ல தலைக்கீழே சொல்லணும். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1 உங்களை பார்த்து நான் ஆசிரியர் பண்ணும் போல நீங்க சொல்லுங்க. என்ன காசு 1, 2, 3 சரி, உங்களுக்காக நான் வந்து ஒரு வார்த்தை சொல்றேன், அதுல வரக்கூடிய ஏதாவது ஒரு பாட்டு பாடுறீங்களா? இதுல வரக்கூடிய ஏதாவது ஒரு அம்சம் பாட்டு புயல்ல ஸ்டார்ட் ஆகும். ரெண்டு பாட்டு சொல்லிடுங்க. அடுத்து ரெண்டுமே பரவியா இருக்கிறதுனால ஒரு ஆமா இருக்காது போட்டுருந்தேன். அவங்க ஏதோ ஒரு பாட்டு சொன்னாங்க பாருங்க, ஒரு பாட்டு பண்ணிருக்கேன். என்ன பாட்டு சொன்னீங்க தெரியலையா? புதுச்சேரியில வந்து புதுவை அருங்காட்சியகம்னு ஒரு மியூசியம் இருக்கு, அதுதான் இந்தியாவில ஃபர்ஸ்ட் கார்டோகிராஃபி மியூசியம். அங்கதான் நாங்க ஒர்க் பண்றோம். அப்போ நாங்க ரெண்டு பேரும் வேலைக்காக வந்தோம். அதுல இருந்து இப்ப வரைக்கும் நாங்க

0: பொண்ணாவே
1: இப்ப வேலை பாக்குற இடத்த ஃபீடிங்ஸ் தவிர்த்து என்ன மாதிரியான
0: என்ன செஞ்சிருக்காங்க
1: கேசரி பாயசம் அந்த மாதிரி
0: இதெல்லாம் அப்படியே உங்க ஃப்ரெண்ட் சாப்பிட்டு உங்களுக்கு போனாங்களா?
1: பல நேரங்கள்ல அப்படி கிடையாது,
0: சில நேரங்கள்ல நாம செய்யக்கூடிய சாப்பாடு நம்ம சாப்பிட்டாலே தெரியுமே. நான் கொஞ்சம் சுமாராதான் செய்வேன்.
1: சாப்பிடுவாங்க, ரசிச்சுலாம் சாப்பிட மாட்டேங்க,
0: ஆனா சாப்பிடுவாங்க.
1: ஆனா அவங்க நல்லா சமைப்பாங்க.
0: அப்படியா? நீங்க ரொம்ப சிக்கன்
1: பிரியாணி நல்லா
0: தொடர்ந்து பேசலாம். இதே சமயம் புதுவை 102 புள்ளியில் நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம். விளையாடு
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: விளையாடு பேசலாம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் அக்கா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர்
2: பிரியதர்ஷினி. என்ன ரெண்டு பிரியதர்ஷினி? பிரியதர்ஷினி ஸ்கொயர்
3: சாப்பிடுவாங்களா?
2: வீட்டுல எப்படி உங்க அக்கா கூட சமையல் போடுறீங்களா? யார் ஜெயிப்பா? அதான், நீங்கதான் அக்கா அடிதானே வாங்குவீங்க. நீங்க ஓடுறத பார்த்தாலே தெரியுது. இப்பதான் புரியுது நீங்க ஏன் ஓடுறீங்கன்னு. ஏன்னா தம்பி வந்து தொடர்த்தி தொடர்த்தி அடிப்பாருன்னு நினைக்கிறேன்.
3: பயங்கரமா கலாய்ப்பா
2: பாட்டு பாடுவீங்க அப்படின்னு ஓரளவுக்கு அதுல வேற ஒரு சூப்பரா பாடுவீங்க நீங்க.

0: உங்களுக்காக ஒரு ஹாய் சரி வாங்க சார். அவங்க எவ்வளவு சைலண்டா சொல்றாங்க அது மாதிரி எங்களுக்கு யாருக்குமே கேட்கல, வேற யாருக்குமே கேட்கல. காயத்ரி பார்த்து பாடுங்க, உங்க ஃப்ரெண்டு வந்து விஜயதர்ஷினி சொல்றாங்க சைலண்டா. சரியா
1: பாடுறீங்க?

ஹோமிக்காக வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கீழே வந்து மெயினாக வச்சு வர பாட்டு பாடுங்க.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் கேட்டுட்ருக்கீங்க அலையோடு விளையாடு. நம்ம ஆர்ஜே பாரதி அவங்க ராக் பீச்சில் அங்கே இருக்கிற மக்கள் கூட ஃபன் கேம்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. வாங்க அடுத்து யார் கூட பேச போகிறாங்கன்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ரெண்டு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட பேசலாம். வணக்கம். வணக்கம். அப்படியே ரெண்டு பேர் பேச போறாங்கன்னு சொன்ன உடனே அவங்க ஃபேஸ்ல ஒரு சந்தோஷத்தை பார்க்கணுமே அப்பா செம்ம இல்லையா. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க.
2: கீதா.
1: வனிதா. வனிதா உங்க பேர் என்ன?
3: மனோஜ்.
1: என்ன பண்றீங்க? உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்களா? சாரி, நான் தான் வந்து கொஸ்டினை மாத்தி கேட்டேன். சாரி பாஸ். ஏதாவது ஒரு பாட்டு பண்ணுங்க உங்களுக்காக. தெரியாதா? ஸ்டாண்டர்ட்
3: படிக்கிறீங்க?
1: எப்படி போயிட்டு இருக்கு ஸ்டடிஸ் எல்லாம்? ஜாலியா போதா? உங்க ஸ்கூல் போக பிடிக்குமா, வீட்டுல இருக்கிறது பிடிக்குமா? ஸ்கூலுக்கு போறதுதான் பிடிக்குமா? அம்மாவுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணுவீங்களா? வீட்டுல பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்களா?
2: சரி ஓகே. வீட்டுல வந்து இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான்? இல்ல, ஒரே ஃபேமிலி தான்.
1: ஃபேமிலி?
2: எங்க சித்தப்பா வைஸ் இவங்க.
1: ஓகே.
2: உங்க அத்தை பையனை கல்யாணம் பண்ணிட்டா? அத்தை பொண்ணு ஆக்சுவலா.
1: ஓகே, அப்படியே ஒரே ரிலேஷன்.
2: ரிலேஷன். ஆமா. அவங்க தம்பி வைஸ் நானும்.
1: இப்ப இவங்க சமைக்கிறதுலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்னா எடுத்துருவாங்க?
2: அவங்க சமைக்கிறதுலே வந்து பிரியாணி
1: ரொம்ப பிடிக்கும்.
2: நான்
1: என்னைக்காவது அவங்க வந்து பாராட்டி இருக்காங்களா?
2: ஆ, பாராட்டி இருக்காங்க.
1: எந்த விஷயத்துக்காக பாராட்டுவாங்க?
2: பரவாயில்ல, நல்லாதான் ஃபேமிலிய மெயின்டைன் பண்ற அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க.
1: மாதிரி ஒரு கிடைக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம்.
2: ஆமா.
1: அவங்க உங்களை பாராட்டியிருக்காங்க?
2: எந்த பாராட்டி இருக்காங்க? எந்த விஷயத்துக்கு பாராட்டி இருக்காங்கனாக்கா, நானும் கொஞ்சம் குழந்தைய பாத்துப்பேன்.
1: ஓகே.
2: கொஞ்சம்
1: பாத்துக்கும்போது ஓகே, சூப்பரா
2: பாத்துக்கிறேன்.
1: ஒரு பாண்டிங், ஒரு ஸ்மூத்தான பாண்டிங் வந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சிச்சுவேஷன் நான் சொல்றேன். இந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சாங் போகணும் அப்படின்றத சொல்றீங்களா?
2: சரி,
1: சரியா. இப்ப குழந்தைய தூங்க வைக்கணும் அப்படின்னும் போது எந்த சாங் உங்க மைண்டுக்கு டக்குனு எப்போ வரும்?
2: எந்த சாங் அப்படி வருது அப்படின்னாக்கா,

0: ஒரு நல்ல சிறுத்தை படத்துல இருந்து ஆராரோ ஆரிரரோ அந்த சாங்,
1: அந்த பாட்டு வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். சம்மர் நீங்க பயங்கர கோபத்துல இருக்கிறீங்க, யாராவது வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமா சிரிப்பு காட்டிட்டாங்க, இந்த சந்தோஷத்துல உங்க மைண்ட்ல வரக்கூடிய சாங் என்ன சாங், என்ன சாங் பாடுவீங்க? பயங்கரமா சிரிக்கிறீங்க, சிரிப்பு காட்டிட்டாங்க, என்ன பாடு, என்ன சாங் பாடுவீங்க?
0: என்ன சாங் கேட்கலாம் அப்படின்னாக்கா, இப்ப வந்து
1: இல்ல அந்த மூட்ல உங்களுக்கு என்ன சாங் சத்தம் ஞாபகத்துக்கு வரும்?
0: என்ன தாமரை போகும் தண்ணி
1: பாப்பா
0: தண்டையே வந்து

0: பயங்கரமா சிரிக்கிறீங்க, சிரிப்பு காட்டிட்டாங்க. என்ன பாட்டு, என்ன சாங் பாடுறீங்க?
1: என்ன சாங் கேட்கலாம் அப்படின்னாக்கா, இப்ப வந்து
0: இல்ல அந்த மூட்ல உங்களுக்கு என்ன சாங் சத்தம் ஞாபகத்துக்கு வரும்?
1: தாமர போகும் தண்ணிக்கும்ப்பா
0: கோவத்துல இருந்துட்டு உங்களை சமாதானப்படுத்தினா இந்த மாதிரி சாங் டான்ஸே இல்ல. இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, உங்களை வந்து டக்குன்னு ஏதோ பயங்கர கோவத்துல இருக்கிறீங்க, உங்ககிட்ட யாரோ வந்து ஒரு கேள்வி கேக்குறாங்க, அப்ப என்ன பாட்டு உங்க மனசுக்கு வரும்? ஏய் எனக்கு தப்பு கணக்கு நினைச்சிட்டு வந்து என்ன சமாதானப்படுத்தலாம் நினைக்காதப்பா அந்த மாதிரியா?
1: ஆமா
0: என்ன பாட்டு வரும் அதே பாட்டு சொல்ல
1: கூடாது.
0: குழந்தையே வந்து பசிக்குதம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, செம்ம தூக்கத்துல இருக்கிறீங்க.
1: அப்ப எதுவும் பாட்டு எதுவும் தோணாது? ஐயோ என்னடா இப்படி
0: இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நடந்திருக்கா?
1: ஆ நடக்கும், அடிக்கடி நடக்கும்.
0: எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இதை
1: எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னா, சரி பிள்ளைங்களை வளர்க்கு வளர்க்கணும்னா கொஞ்சம் நம்ம தூக்கம் பசி எல்லாத்தையும் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிதான்
0: உங்களுக்காக நான் வந்து ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு டீம் சொல்றேன். அதுல வரக்கூடிய ஒரு மூன்று பாடல்களோ இல்லை எத்தனை பாடல்களோ நீங்க வந்து பாடுறோம், வயல் பிள்ளைகள் அதுல வரக்கூடிய பாடல்கள்
1: ரொம்ப நாட்டு காத்து மச்சா சொல்லுறது அவ்வளவுதான் வருது. ஓஹோமா ஒரு கோலம்
0: ரெண்டு பாட்டு தான் சொல்லிருக்கீங்க,
1: மூணு பாட்டா?
0: மூணு இல்ல ஏதாவது
1: மறையிலையே கால மர குயில் குயில் அந்த படம் கார்த்தியோ சௌந்தர்யா இருப்பாங்களே, அது என்ன படம்? அதான் அந்த பாட்டுங்க, நெஞ்சுக்குள்ளே நாருன்னு சொன்னா தெரியுமா, அத சொல்லி சொல்லி பேசுறது கண்ணில் தெரியும்.
0: பயங்கரமா பாட்டு எல்லாம் பாடுறீங்க.
1: ஆமா ரொம்ப பிடிக்கும், சாங் கேக்கறதா ரொம்ப பிடிக்கும்.
0: சரி இப்ப ஒரு சாங் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம், இந்த சாங்க பார்த்தா எங்க ஃபேமிலிய ஞாபகப்படுத்துது அப்படின்னா டக்குன்னு எந்த சாங்க சொல்லுங்க? எந்த சாங்க பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபேமிலி
1: அந்த விஷால் படம் இருக்குல்ல ஆம்பள படத்துல, யாரு என்ன சொன்னாலும் விஷால் வந்து அவங்க அத்தை கூட எல்லாம்
0: ஜாலியா
1: இருப்பாரு.
0: இப்படிலாம் இருந்தா நமக்கு எவ்வளவு
1: அந்த மாதிரி இருக்கும்.
0: சூப்பர் மா, அவங்க கூட பேசினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி, நன்றி.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: இந்த வந்து ரிசைட் ஆப்பிள் சூப்பர் சாப்பிட்டீங்களா? பிரியாணி சூப்பர். எப்ப தூங்குறீங்க?
1: எப்ப கிடந்தோம்? எப்படா கிடந்த?
0: எப்ப
1: எப்படா
0: எப்படா
1: கிடந்துறங்கியே
0: அப்பா ரொம்ப கஷ்டமாதே. சரி ஓகே சூப்பர்.
2: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி. ஆலையோடு விளையாடு கேட்டு ரசிக்க இருக்கு. இனி கவலை இருக்கு.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம் விரும்புதே,
0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. இது அலையோடு விளையாடு. நம்ம ஆர்ஜே பாரதி அவங்க ராக் பீச்ல அடுத்ததா யார் கூட பேச போறாங்கன்னு வாங்க கேட்கலாம்.
1: நம்ம கூட பேசுறதுக்காக இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
2: ஹாய்.
1: ஹாய்.
2: வணக்கம்.
1: ஹாய். ஹாய். ஹாய் அப்படின்னு சொல்லிட்டே ஷோ முடிச்சு விட்டுருவோம். நான் வணக்கம் சொல்லல, இப்ப நன்றி சொல்லிட்டு போயிடுறோம். வேண்டாமா? பாவக்கறதா ஒரு
2: குளமாகும்.
1: மறுபடியும் வந்து ஒர்க் டேட் வந்து தராங்க அப்படின்றது அந்த சிச்சுவேஷன்ல மனசுல என்ன பாட்டு ஏகப்பட்ட வெரைட்டியான சாப்பாடு அம்மா பத்தி அப்படி இப்ப இந்த சுச்சுவேஷன்ல என்ன பாட்டுவாங்க மைண்ட்ல ஓரளவு சாப்பாட கேட்டாலும் தெரியல பாட்டு
2: இருக்குதா இல்லையா?
1: ஆமா. இந்த டைம்ல என்ன பண்ணு?

0: ஒரு பாட்டு பாடிட்டு பின்னாடி வேற ஒரு பாட்டு எப்படி இப்படிதான் இருப்பீங்களா? தயவு செஞ்சு வெளியில போயிடுங்களா அப்படின்ற நிலைமை வந்துருக்கா?
1: சத்தமா அப்படி வரல, நாடு டேரக்டா சொல்லல.
0: ஒரு தீம் சொல்றேன், அதுல வரக்கூடிய ஒரு அஞ்சு பாடல்கள் பாடுறீங்க. மழை மழை மழை இல்லமா, மழை சொல்ல
1: மழை வரும் அஞ்சு பாடல்
0: நீங்க பாடுற பாக்கலாம் கேட்டா சீக்கிரம் மழை வந்துடும். மழை நான் வீட்டுல மாட்டிக்கிற வெயிலுக்கு மழை எல்லாம் வராது.
1: ஒரு
0: பாட்டு பாட்ட பாடுங்க.
1: அப்புறம்
0: சொல்லுங்களா ஒரு பாட்டு குரூப்பா லாஸ்ட் அப்படியே பாடி முடிச்சிருங்க சீக்கிரம்.
2: நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே பாரதி.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000,
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் ஜீரோ ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர ஹர சூரியகர்.
2: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். நாட்டில் கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி விநியோகம் போதிய அளவில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய மோட்டார் வாகன உற்பத்தி துறையை உலகின் முதல் இடத்திற்கு உயர்த்துவதே அரசின் நோக்கம் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவையில் இன்று 23 புதிய அமைச்சர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாளான இன்று புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் உள்ளிட்டோர் ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இனி விரிவான செய்திகள். நாட்டில் கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல், இயற்கை எரிவாயு மற்றும் எல்பிஜி விநியோகம் போதிய அளவில் இருப்பதாகவும், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஏற்ற அளவில் செயல்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் எல்பிஜி உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு தற்போது தினசரி 46 முதல் 47,000 டன் எல்பிஜி உற்பத்தி செய்யப்படுவதாக பல்வேறு மத்திய அமைச்சகங்கள் இணைந்து இன்று புதுடெல்லியில் நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. செய்தியாளர் கூட்டத்தில் வெளியான கூடுதல் விவரங்கள்.
1: கடந்த 3 நாட்களில் வீட்டு பயன்பாட்டிற்கான 1,34,00,000 எல்பிஜி சிலிண்டர்களும், இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 1,32,000 டன் வர்த்தக எல்பிஜி எரிவாயுவும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். கடந்த மார்ச் மாதம் முதல் 7.6 லட்சம் வீடுகளுக்கு குழாய் மூலமான எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அனைத்து பெட்ரோல் விற்பனை நிலையங்களிலும் போதிய கையிருப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதால் மக்கள் பீதி அடிப்படையில் எரிபொருள் வாங்க வேண்டும் என்றும், எரிபொருள் நுகர்வில் சிக்கனத்தை கடைபிடித்தால் போதுமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய கப்பல் துறை கூடுதல் செயலர் திரு முகேஷ் மங்கள் இந்த செய்தியாளர் கூட்டத்தில் பேசுகையில், இந்திய கப்பல்களின் சுமூகமான இயக்கத்தையும் இந்திய கடலோடிகளின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த இந்திய தூதரகங்கள் உட்பட பல்வேறு தரப்பினருடன் ஒருங்கிணைந்து தாங்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார். கடந்த 72 மணி நேரத்தில் இந்திய கப்பல்கள் அல்லது இந்திய சிப்பந்திகளுடன் கூடிய வெளிநாட்டு கப்பல்கள் தாக்கப்பட்டதாக தகவல் எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார்.
0: இந்திய மோட்டார் வாகன உற்பத்தி துறையை உலகின் முதல் இடத்திற்கு உயர்த்தும் நோக்குடன் அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். தற்போது இத்துறை உலகின்

0: மூன்றாவது இடத்தில் இருப்பதாக இன்று புதுடெல்லியில் ஆம்சேம் தொழில் வர்த்தக கழகத்தின் வருடாந்திர தலைமைத்துவ மாநாட்டில் பேசுகையில் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறித்த கணிப்பு 6.5% உயர்த்தப்பட்டு இருப்பது உலக நெருக்கடிக்கு இடையிலும் இந்தியர்களின் வலு குறையவில்லை என்பதையே எடுத்துக்காட்டுவதாக மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இம்மாநாட்டில் ஆற்றிய உரையில் கூறினார். நாட்டின் ஒட்டுமொத்த தொழில்துறை வளர்ச்சிக்கு அடிப்படையாக உள்ள ரசாயனத் துறையில் 2040 10 மில்லியன் வேலைவாய்ப்புகள் உருவாக்க முடியும் என்று மத்திய ரசாயனத்துறை செயலர் திரு தேஜ்வீர் சிங் கூறியுள்ளார். அசோசியம் தொழில் வர்த்தக கூட்டமைப்பு சார்பில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற சிறப்பு ரசாயனங்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்திய ரசாயனத்துறையின் மதிப்பை 1 டிரில்லியன் டாலராக உயர்த்தும் நோக்குடன் அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேற்காசிய நெருக்கடிக்கு இடையில் இந்திய ரசாயனத்துறையின் நலன்களை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும், சுயசார்பு இலக்கை எட்டுவதில் ரசாயனத்துறையின் பங்கு முக்கியமானதாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடெல்லியில் களநிலை ரயில்வே அதிகாரிகளுடன் பாதுகாப்பு குறித்து மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். ரயில் பெட்டியில் தீப்பிடித்த அண்மை சம்பவங்களில் சமூக விரோதிகளின் கை இருப்பதாக பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்திருப்பதை அதிகாரிகள் இக்கூட்டத்தில் எடுத்துக் கூறினர். ரயில்வே துறையில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான புலனாய்வு தகவல்களை களத்திலிருந்து சேகரிக்க தேவையான வசதிகளை வலுப்படுத்துவது குறித்து கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. ரயில்வே கட்டமைப்பில் சிசிடிவி கேமரா மற்றும் AI கண்காணிப்பு வசதிகளை நிறுவ வேண்டியதன் அவசியம் குறித்தும் வலியுறுத்தப்பட்டது. பரம்பரையாக வரும் மரபணு கோளாறுகளை பிரத்யேகமான முறையில் நிர்வகிப்பதற்கான மத்திய உயிரி தொழில்நுட்பத்துறையின் UMMID வலைப்பின்னல் கட்டமைப்பை மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தார். பரம்பரை நோய்களுக்கான வாய்ப்புகளை முன்கூட்டியே கண்டறிந்து உரிய ஆலோசனைகள் மூலம் ஒருங்கிணைந்த முறையில் இத்தகைய நோய்களை தடுப்பதற்கான நாட்டின் முதலாவது தேசிய முன்முயற்சியாக இத்திட்டம் அமைந்துள்ளது. குறைந்த கட்டணத்தில் அனைவரும் எளிதில் அணுகத்தக்க மருத்துவ வசதிகளை நாட்டு மக்களுக்கு வழங்குவதே பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் முன்னுரிமை என்று அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் நிகழ்ச்சியில் பேசுகையில் கூறினார். புதிதாக பிறக்கும் பச்சிளம் குழந்தைகள் இத்திட்டத்தினால் குறிப்பாக பயன்பெறுவார்கள் என்று உயிரி தொழில்நுட்பத்துறை செயலர் திரு ராஜேஷ் கோகலே தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அமைச்சரவை இன்று விஸ்தரிக்கப்பட்டது. புதிதாக 23 அமைச்சர்கள் பதவியேற்றுள்ளனர். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 அமைச்சர்களும் இதில் அடங்குவர். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
2: சென்னை லோக் பவனில் இன்று நடைபெற்ற விழாவில் தமிழக ஆளுநர் திரு RV அர்லேக்கர் புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். புதிய அமைச்சர்களையும் சேர்த்து தமிழகத்தில் அமைச்சரவையின் வலு 32 அதிகரித்துள்ளது. அமைச்சரவையில் 4 பெண் அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர். தமிழகத்தில் சுமார் 60 ஆண்டுகளுக்கு பின்னர் அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெறுவதும் குறிப்பிடத்தக்கது.
0: முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாளான இன்று புதுச்சேரியில் ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் உள்ள அன்னாரின் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ராஜவேலு, திரு சாய் சரவணன்குமார், திரு சிவக்கொழுந்து, திரு AKD ஆறுமுகம், திரு அழகு என்கிற அழகானந்தம், திரு நாராயணசாமி, திரு ரவிக்குமார் மற்றும் தலைமை செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியின்போது வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. புதுச்சேரி லோக் நிவாசிலும் துணைநிலை ஆளுநர் தலைமையில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் வன்முறை எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றனர். தலைமை செயலகத்தில் தலைமைச் செயலர் திரு சரத் சவுகான் தலைமையில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்தியாவின் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் இது தொடர்பான உலகின் மிகப்பெரிய திட்டங்களில் ஒன்றாக திகழ்வதாக மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்ற உலக சுகாதார பேரவையின் 79வது அமர்வில் நுரையீரல் ஆரோக்கியம் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் அவர் பேசுகையில், இந்தியாவில் வீடு வீடாக சென்றும் சமூக அளவிலான பிரச்சாரங்கள் மற்றும் நடமாடும் குழுக்கள் மூலமாகவும் காசநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து குணப்படுத்தப்படுவதாக கூறினார். காசநோய் மற்றும் இதர நுரையீரல் நோய்களை கண்டறிவதற்கான நவீன வசதிகளையும் அரசு மேம்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார். கையடக்கமான நோய் கண்டுபிடிப்பு கருவிகள் மற்றும் AI பகுப்பாய்வு வசதியுடன் கூடிய டிஜிட்டல் எக்ஸ்ரே சேவைகளும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பங்களின் அடிப்படையிலான புதுமை படைப்புகள் கடை

கோடி மனிதன் வரை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்று திரு ஜே பி நட்டா மேலும் தெரிவித்தார். வெளி பயன்பாட்டிற்கான அழகு சாதன பொருட்களை நுகர்வோர், தொழில்முறை மருத்துவர்கள் அல்லது அழகு நிலையங்கள் ஊசி மருந்தாக பயன்படுத்த அனுமதி இல்லை என மருந்துகளுக்கான மத்திய அரசின் CDSCO தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு கூறியுள்ளது. மனித உடலின் புற அழகு மற்றும் தோற்ற பொலிவை கூட்டத்தான் அழகு சாதன பொருட்களை தவிர சிகிச்சை மருந்து அல்ல என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பள்ளி நிர்வாகத்தில் சமூக பங்கேற்பை வலுப்படுத்துவதற்கான மத்திய அரசின் புதிய பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் அரசிடம் உதவி பெறாத தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என்று மத்திய கல்வி அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. ஆயினும் இத்தகைய பள்ளிகள் தாங்களே முன்வந்து சமூக பங்கேற்புடன் கூடிய பள்ளி மேலாண்மை குழுக்களை அமைக்க ஊக்குவிக்கப்படுவதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் அமைச்சகம் கூறியுள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்திலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 27ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தென் தமிழகத்தின் கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். IPL கிரிக்கெட்டில் இன்றிரவு 7:30 மணிக்கு அகமதாபாத்தில் நடைபெறும் போட்டியில் சென்னை குஜராத் அணிகள் மோத உள்ளன. குஜராத் அணி ஏற்கனவே பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ள நிலையில் பிளே ஆஃப் சுற்றுக்கான 4வது அணியாக தகுதி பெறுவதற்கான வாய்ப்புகளை வலுப்படுத்திக் கொள்ளும் முனைப்புடன் சென்னை அணி இன்றைய போட்டியில் களமிறங்குகிறது. இதற்கிடையே கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் கொல்கத்தா அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணிக்கு எதிராக வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுவதற்கான நம்பிக்கையை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல் மற்றும் LPG விநியோகம் போதிய அளவில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய மோட்டார் வாகன உற்பத்தித் துறையை உலகின் முதல் இடத்திற்கு உயர்த்துவதே அரசின் நோக்கம் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். தமிழக அமைச்சரவையில் இன்று 23 புதிய அமைச்சர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாளான இன்று புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் உள்ளிட்டோர் ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் இனியதொரு வணக்கத்துடன் மனம் விரும்புதே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் ஆர்ஜி சோனி. நேரம் 6:21. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா உடனே போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 மற்றொரு எண் 2275230. நிகழ்ச்சியில முதல் பாடல கேட்க வந்திருக்கும் நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், புவனையில இருந்து வேலுமணி பேசுறேன் மேம், நலமா இருக்கீங்களா மேம்?
1: வணக்கம், சொல்லுங்க சார்.
2: மேடம், எனக்கு தென்னாங்க பாட்டுக்காரன் படத்துல இருந்து நம்ம மனசு போல அமைஞ்சு போச்சு வாழ்வு அந்த பாட்டு வேணும் மேம்.
1: ஓகே, வழங்கிடலாம் சார். நன்றி.
2: நன்றி மேம்.

0: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. மனம் விரும்புதே நேரம் 6:27 நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் நேயர் யார் எங்கிருந்து பாக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். செல்வதி யார்
1: சார்? ஐயப்பன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: அன்பேண்டா படத்துல இருந்து ஊரெல்லாம் முன்னே கண்டு வியந்தாரா.
0: ஓகே, வழங்கிடலாம். நன்றி சார்.
1: நன்றி.
0: நேர்களே, உங்களோட விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில இடம்பெறும்னா போன் எடுத்து 2271760 மற்றொரு எண் 2272530 அப்படின்ற இந்த எண்களுக்கு கால் பண்ணி உங்களோட விருப்ப பாடலை கேட்கலாம். வெளியூர்ல இருந்து கால் பண்ணக்கூடிய நேர்கள் 0.

0: எங்கள் தோழிக்கு பொன் மாலை வணக்கம்.
1: பொன் மாலை வணக்கம் சார். என்ன பாடல் வேணும், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
0: கலையரசு நல்லா பாடுகள்.
1: சூப்பர் சார், சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
0: பதமும் பாடலும் கவிதை நிலையம் இரு கரங்கள் இடைய தாளம் நீ போடவும் இடையோடும் ராகத்தை இரு கரங்கள் இணைய தாளம் நீ போடவும் இழையோடும் ராகத்தை தேடவும் தீப்பட்ட நெஞ்சமாய் என் நெஞ்சம் ஆகவும் இவன் புன்னகையை களவாடி போனது யாரோ பாடும் நிலவும் சோபனாவும் சோலை வனத்தில் என்னை தாளாட்டுவார்களா இன்னிசை மீட்டி ஆனந்தமலையில் என்னை நனவிப்பார்களா?
1: வழங்கிடலாம் சார், நன்றி
0: நன்றி.

நேர்களே, புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி விடுத்துள்ள செய்தி. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது புதுச்சேரியில் நிறுவப்பட்டு படித்த வேலையற்ற எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கு ஓராண்டு கால சிறப்பு பயிற்சி திட்டத்தை வழங்குவதற்காக புதுச்சேரியில் அமைந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கும் தலை சிறந்த நிறுவனங்களிடமிருந்து சீல் செய்யப்பட்ட கவரில் விருப்ப மனு கோரப்படுகிறது. பாடநெறி உள்ளடக்கத்தில் பொது ஆங்கிலம், பொது அறிவு, எண்ணியல் திறன், கணினியல், சுருக்கெழுத்து மற்றும் தட்டச்சு பயிற்சி ஆகியவை அடங்கும். இப்பயிற்சியின் நோக்கம் குரூப் சி நிலை, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி மற்றும் பிற ஆட்சேர்ப்பு நிறுவனங்களால் நடத்தப்படும் காலி பணியிடங்களுக்கான பல்வேறு தேர்வுகளில் போட்டியிட அவர்களை தயார்படுத்துதல் ஆகும். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு தொழில் சார்ந்த கட்டணங்கள் ரூபாய் 1200 ஒரு மாணவருக்கு பிரதி மாதம் வழங்கப்படும். இப்பயிற்சி ஜூலை 1, 2026 முதல் தொடங்கப்பட உள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகிறது. விருப்பமுள்ளவர்கள் தங்கள் பயிற்சி மையத்தின் விவரங்களுடன் 3 வருடத்திற்கான வருமான வரி சான்றிதழ், வகுப்பில் குறைந்தது 40 மாணவர்கள் அமரும் இருக்கைகள் மற்றும் 2 மாணவர்களுக்கு 1 என்ற விகிதத்தில் கணினி இருக்க வேண்டும் ஆகிய விவரங்களுடன் அலுவலகத்தை அணுகுவோம். துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் எண் 5, 3 குறுக்கு தெரு, முதல் தளம், நடேசன் நகர், புதுச்சேரி 6050005 என்ற முகவரிக்கு விண்ணப்பத்தினை தங்களது நிறுவனத்தின் முழு விவரங்கள் மற்றும் ஆதார ஆவணத்துடன் சமர்ப்பிக்க கடைசி தேதி ஜூன் 10 மாலை 5 வரை. மேலும் விவரங்களுக்கு www.labor.gov.in மற்றும் www.ncs.gov.in என்ற இணையதளத்தை சரிபார்க்கவும். வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் விரும்புதே நேரம் 6:42. நிகழ்ச்சியில் அடுத்ததா விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் நேர் யார் எங்கிருந்து பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.

நேர்களே, இந்த மனம் விரும்புதே நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடல கேட்கணும்னா உடனே போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230.

0: ஏய், இங்க தாதா கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட். உங்களோட விருப்பப்பாடலும் இந்த நிகழ்ச்சியில இடம்பெறும்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230. வெளியூர்ல இருந்து கால் பண்ணக்கூடிய நேரில் 0413 என்ற முன்குறிப்பினையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நான் இப்போ மனம் விரும்புதே நிகழ்ச்சியில பாடல் கேட்க வந்திருக்கோம் நேயர் யார் இங்கிருந்து பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். நான் சேதராப்பட்டில தமிழ் செல்வி பேசுறேன் மேம்.
1: தமிழ் செல்வி மேம், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
2: பூந்தோட்ட காவல்காரன் படத்துல இருந்து சிந்திய பின் முத்தாச்சி என் கண்ணம்மா, அந்த பாட்டு.
1: ஷூர், வழங்கிடலாம். நன்றி மேம்.
2: நன்றி மேம்.

0: மானம் பெருமிதி நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் நேர் யார் எங்க பாக்கலாம். ஹலோ வணக்கம் சார்.
1: மாலை வணக்கம். எம் அபுசாலி தாண்டவமூர்த்தி குப்பம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: படம் அதர்மம், பாடல் முத்துமணி. முத்துமணி அந்த பாடல் வரிகள் மேடம்.
0: ஓகே, வழங்கிடலாம். நன்றி சார்.
1: மிக்க நன்றி மேடம்.
0: நன்றி சார்.

நேர்களே, புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி விடுத்துள்ள செய்தி. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது புதுச்சேரியில் நிறுவப்பட்டு படித்த வேலையற்ற எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கு ஒராண்டு கால சிறப்பு பயிற்சி திட்டத்தை வழங்குவதற்காக புதுச்சேரியில் அமைந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கும் தலைசிறந்த நிறுவனங்களிடமிருந்து சீல் செய்யப்பட்ட கவரில் விருப்ப மனு கோரப்படுகிறது. பாடநெறி உள்ளடக்கத்தில் பொது ஆங்கிலம், பொது அறிவு, எண்ணியல் திறன், கணினியல்,

0: சுருக்கெழுத்து மற்றும் தட்டச்சு பயிற்சி ஆகியவை அடங்கும். இப்பயிற்சியின் நோக்கம் குரூப் சி நிலை எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி மற்றும் பிற ஆட்சேர்ப்பு நிறுவனங்களால் நடத்தப்படும் காலி பணியிடங்களுக்கான பல்வேறு தேர்வுகளில் போட்டியிட அவர்களை தயார்படுத்துதல் ஆகும். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு தொழில் சார்ந்த கட்டணங்கள் ₹1200 ஒரு மாணவருக்கு பிரதி மாதம் வழங்கப்படும். இப்பயிற்சி ஜூலை 1, 2026 முதல் தொடங்கப்பட உள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகிறது. விருப்பம் உள்ளவர்கள் தங்கள் பயிற்சி மையத்தின் விவரங்களுடன் 3 வருடத்திற்கான வருமான வரி சான்றிதழ், வகுப்பில் குறைந்தது 40 மாணவர்கள் அமரும் இருக்கைகள் மற்றும் 2 மாணவர்களுக்கு 1 என்ற விகிதத்தில் கணினி இருக்க வேண்டும் ஆகிய விவரங்களுடன் அலுவலகத்தை அணுகவும். துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் எண் 5, 3 குறுக்குத்தெரு, முதல் தளம், நடேசன் நகர், புதுச்சேரி 6050005 என்ற முகவரிக்கு விண்ணப்பத்தினை தங்கள் நிறுவனத்தின் முழு விவரங்கள் மற்றும் ஆதார ஆவணத்துடன் சமர்ப்பிக்க கடைசி தேதி ஜூன் 10 ஆகும். மாலை 5 மணி வரை உள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.labor.gov.in மற்றும் www.ncs.gov.in என்ற இணையதளத்தை சரிபார்க்கவும். தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. நாட்டில் கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல், இயற்கை எரிவாயு மற்றும் எல்பிஜி விநியோகம் போதிய அளவில் இருப்பதாகவும், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஏற்ற அளவில் செயல்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய மோட்டார் வாகன உற்பத்தி துறையை உலகின் முதல் இடத்திற்கு உயர்த்தும் நோக்குடன் அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நாட்டின் ஒட்டுமொத்த தொழில்துறை வளர்ச்சிக்கு அடிப்படையாக உள்ள ரசாயனத்துறையில் 2040 10 மில்லியன் வேலைவாய்ப்புகள் உருவாக முடியும் என்று மத்திய ரசாயனத்துறை செயலர் திரு தேஜ்வீர் சிங் கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் JJMP அமைப்பை சேர்ந்த 25 மாவோயிஸ்டுகள் இன்று ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு போலீசாரிடம் சரணடைந்துள்ளனர். தமிழகத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அமைச்சரவை இன்று விஸ்தரிக்கப்பட்டது. புதிதாக 23 அமைச்சர்கள் பதவியேற்றுள்ளனர். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 அமைச்சர்களும் இதில் அடங்குவர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாளான இன்று புதுச்சேரியில் ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் உள்ள அன்னாரின் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக தமிழகத்திலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 27 வரை மழை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. IPL கிரிக்கெட்டில் இன்றிரவு 7:30 அகமதாபாத்தில் நடைபெறும் போட்டியில் சென்னை குஜராத் அணிகள் மோதவுள்ளன. வெளி பயன்பாட்டிற்கான அழகு சாதன பொருட்களை நுகர்வோர், தொழில்முறை மருத்துவர்கள் அல்லது அழகு நிலையங்கள் ஊசி மருந்தாக பயன்படுத்த அனுமதி இல்லை என மருந்துகளுக்கான மத்திய அரசின் CDSCO தரக்கட்டுப்பாட்டு அமைப்பு கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:03. வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் அடுத்ததா விருப்பம் கேட்க வந்திருப்பவர் யார் இங்கிருந்து பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க, என்ன பாடல் வேணும்?
2: அறிவிப்பாளர் சோனிகா குடும்பம் இருப்பவருக்கு எனக்கு அன்பார்ந்த வணக்கங்கள்.
1: நன்றி. வணக்கம். வணக்கம்
2: சார். படம் வந்து குரு சிஷியன், பாடல் வந்து கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன்.
1: ஓகே, வழங்கிடலாம். நன்றி சார்.
2: நன்றிமா. நன்றி.

0: பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக், அப்புறமா பாடல் கேட்கலாம்.
1: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். 7:09 மனம் விரும்புதே நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்பப்பாடல் கேட்க வந்திருக்கோம். நேயர் யார், இங்கிருந்து பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம், செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
2: சொல்லுங்க கலைவாணி, என்ன பாடல் வேணும்?
3: வெள்ளத்திருந்தது கது, அந்த படத்துல இருந்து குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா, அந்த சாங் மேம்.
2: சூப்பரா பாடுனீங்க, வழங்கிடலாம்.
3: தேங்க்யூ மேம்.
2: நன்றி.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் கல்வி மூலம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என மத்திய கல்வி அமைச்சகம் கூறியுள்ளது. இலங்கையில் 30,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் கல்வி மூலம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தம்மை சந்தித்த ஆந்திர மாநிலம் குண்டூரைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களுடன் உரையாடிய அவர் தற்போதைய பொருளாதார நிலைமை குறித்து கவலையடைய வேண்டாம் என அறிவுறுத்தினார். அரசு பள்ளிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர் அதற்கான கட்டமைப்பை மேம்படுத்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்காற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். கல்வி சுற்றுலாவுக்கு வந்த இந்த குழுவில் 27 மாணவிகளும் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நாட்டில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா நாளொன்றுக்கு 47,000 டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவித்தார். கடந்த 3 நாட்களில் 1,34,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த மார்ச் மாதத்தில் இருந்து இதுவரை குழாய் மூலம் சமையல் எரிவாயு இணைப்பு 760,000 வீடுகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய திருமதி சுஜாதா சர்மா 800,000 பேர் இதற்காக பதிவு செய்துள்ளதாகவும் கூறினார். மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் வெளிப்படைத் தன்மையுடனான நிர்வாகத்திற்கு பள்ளி மேலாண்மை குழுக்கள் அமைக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. அரசு, பள்ளிகள், பெற்றோர், சமூகத்தினர் ஒருங்கிணைந்து கல்வி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. பள்ளிகளின் செயல்பாடுகளை சீராக நடத்த அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கல்வி அமைச்சகம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு அனைவருக்கும் சுகாதார வசதிகள் வழங்க முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று உயிரி தொழில்நுட்பத்துறையில் மரபியல் ரீதியிலான நோய்களை கட்டுப்படுத்துவதற்கான திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இதன் மூலம் குறைந்த செலவில் சோதனைகள் மேற்கொண்டு உரிய சிகிச்சை அளிக்க முடியும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். ரயில் விபத்துகள் குறித்த ஆரம்ப நிலை விசாரணை தொடர்பாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் புதுதில்லியில் உயர்மட்ட ஆய்வு

0: கூட்டம் நடத்தினார். அண்மையில் ரயில்களில் ஏற்படும் தீ விபத்துகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்ட அவர், ரயில்வே பாதுகாப்பு படை இது தொடர்பான விசாரணைகளை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். சமூக விரோதிகளின் செயல்பாடுகள் இந்த விபத்துகளில் எந்த அளவுக்கு ஏற்பட்டுள்ளது என்பதை கண்காணித்து உடனடி நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பாகவும், விபத்துகளை தவிர்ப்பதில் தகவல் சேகரிப்பு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சிசிடிவி கேமராவில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகள், சந்தேகிக்கப்படும் நபர்கள் பயன்படுத்தும் தொலைபேசி உரையாடல்களை கண்காணித்தல், சைபர் பாதுகாப்பு முறைகளை வலுப்படுத்துதல், செயற்கை நுண்ணறிவு தொடர்பான கண்காணிப்பு ஆகியவற்றை வலுப்படுத்தி விபத்துகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.5% அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகளாவிய பிரச்சினையின் போதும் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்ததாக கூறினார். நிதி பற்றாக்குறை குறித்து அரசு துறைகளுடன் ஒருங்கிணைந்து தீர்வு காணப்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இலங்கையில் நடப்பாண்டு 30,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இலங்கை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 15 பேர் இந்த காய்ச்சலால் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இலங்கையில் 22,500 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. கொழும்பு, கண்டி, ரத்னபுரா உள்ளிட்ட பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் பரவி வருவதாகவும் அது மேலும் கூறுகிறது. டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவது குறித்து பொதுமக்கள், மாணவர்கள் இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் இலங்கை சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற தீவிரவாதத்திற்கு எதிரான 11வது பிரிக்ஸ் குழு கூட்டத்தில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை மேற்கு பிராந்திய செயலர் திரு சிபி ஜார்ஜ், எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். தீவிரவாதத்தை ஆதரிக்கும் அமைப்புகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தீவிரவாதத்திற்கு நிதி உதவி அளிக்கப்படுவதை தடுக்க உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்தார். நடப்பாண்டில் கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை மேற்கொள்ளும் யாத்ரிகர்களுக்கான கணினி குலுக்கல் முறையை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். அடுத்த மாதம் தொடங்கும் இந்த யாத்திரை ஆகஸ்ட் மாதத்தில் நிறைவு பெறும். இந்த யாத்திரையில் மொத்தம் 1,000 யாத்ரிகர்களின் பெயர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும், கணினி உதவியுடன் கூடிய இந்த குலுக்கல் முறை வெளிப்படையாக நடத்தப்பட்டது என்றும் அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. குழுவிற்கு 50 பேர் என்ற எண்ணிக்கையில் 20 குழுக்கள் லெபுலேக் மற்றும் நத்துலா மலைப்பாதை வழியாக இந்த யாத்திரையை மேற்கொள்வார்கள் என்று அரசு கூறியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளன. மேலும் 011-230-88-214 என்ற தொலைபேசி எண் வாயிலாகவும் இந்த விவரங்களை அறிந்து கொள்ளலாம். சர்வதேச கடல் பகுதியில் இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்காக அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கப்பல்துறை கூடுதல் செயலர் திரு முகேஷ் மங்கள் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை வளைகுடா பகுதிகளில் இருந்து 3,300 மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் துறைமுகங்கள் தடையின்றி செயல்பட்டு வருவதாகவும் திரு முகேஷ் மங்கள் கூறினார். கேரளம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால பேரவைத் தலைவர் திரு ஜி சுதாகரன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் நாளை நடைபெறுகிறது. ஆளும் ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பில் திருவஞ்சூர் ராதாகிருஷ்ணன் போட்டியிட உள்ளார். விளையாட்டுச் செய்திகள். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது.

0: ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் துருக்கியின் எரிகி கிர்கின் ரஷ்யாவின் மரத் ஷரிபோவ் இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வர்மான்யு சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். லாகோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மாணிக்கா பத்ரா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியில் மனுஷா தியா சித்தால் இணையும் ஹர்மீத் தேசா யசஸ்வினி கார்படே இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா மானவ் தாக்கர் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஆய்கிகா முகர்ஜி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் கல்வி மூலம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசு வெளியிட்டுள்ள பள்ளி மேலாண்மை குழு வழிகாட்டு நெறிமுறைகள் தனியார் பள்ளிகளுக்கு பொருந்தாது என மத்திய கல்வி அமைச்சகம் கூறியுள்ளது. இலங்கையில் 30,000 மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் விஜய் சுந்தர் பிரசாந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25. வெல்கம் பேக் டு த ஷோ. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் நேர் யார் இங்கிருந்து பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார். யார் எங்கிருந்து பேசுறீங்க, என்ன பாடல் வேணும்?
2: மேடம், சென்னை ஊரப்பாக்கம் சிவகுமார் மேடம்.
1: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் சார்?
2: மேடம், வானத்தை போல படத்திலிருந்து எங்கள் வீட்டில் இந்த பாடல் வந்து எங்க பசங்க விரும்பி கேட்பாங்க மேடம்.
1: ஓகே ஓகே சார், கண்டிப்பா வழங்கிடலாம்.
2: ஓகே ஓகே, நிகழ்ச்சி வாழ்த்துக்கள்.
1: நன்றி சார்.
2: நன்றி நன்றி.
1: விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
3: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: 7:30 மனம் பெருமதி நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 உங்களோட விருப்பமான இந்த நிகழ்ச்சியில இடம்பெறணும்னா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றொரு எண் 2275230. வெளியூர்ல இருந்து கால் பண்ணக்கூடிய நேயர்கள் 0413 என்ற முன்குறிட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்பப்பாடல் கேட்டு வந்திருக்கும் நேயர் யார் இங்க இருந்து பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கங்க.
0: வணக்கம், செல்வதி யார் சார்?
1: நன்றி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் விரும்புதே நேரம் 7:35. அடுத்துதான் நம்ம நிகழ்ச்சியில பேச காத்திருக்கும் அண்ட் விருப்ப பாடல கேட்க காத்திருக்கும் நேர் யாரு இங்க இந்த பக்கம்? ஹலோ, வணக்கம். ஓகே, கால் வந்து கட் ஆயிடுச்சு. நேயர்களே, உங்களோட விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில இடம்பெறணும்னா கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்ததா பேச காத்திருக்கும் நேர் யாரு இங்க இருந்து பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் மேம். நீங்க யார் பேசுறீங்க, என்ன பாடல் வேணும்?
1: ஜெயா மேம், படம் தாயை காத்த தமையன் பாடல் கட்டி தங்கம் வெற்றியல்.
0: ஓகே ஜெயா மேம், கண்டிப்பா வாங்கிடலாம். நன்றி மேம்.
1: தேங்க்யூ மேம்.

அருகிறாள், அள்ளி தண்டுகள் போலே வளைகிறாள், தங்கரதம் போல் வருகிறாள், அள்ளி தண்டுகள் போலே வளைகிறாள், குங்கும பூ போல் சிரிக்கிறாள், இன்ப கோட்டைக்கு என்னை அழைக்கிறாள், குங்கும பூ போல் சிரிக்கிறாள், இன்ப கோட்டைக்கு

0: உண்மைய சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணும்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் விரும்புதே நேரம் 7:45 நிகழ்ச்சியில் அடுத்ததா விருப்பப்பால் கேட்க வந்திருக்கும் நேர் யார் இங்கிருந்து பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சொல்வது யார் சார், என்ன பாடல் வேணும்?
2: பெயர் ராம்குமார், இருந்து.
1: என்ன பாடல் வேணும் சார்? ஹலோ, என்ன பாடல் வேணும்?
2: ஜானி படத்திலிருந்து என் வானிலை.
1: ஓகே, கட்டாயம் வழங்கிடலாம். நன்றி சார்.
3: ஜெஸ்ட் லிசன்.

0: மனம் விரும்புதிய நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்பப்பாடல் கேட்க வந்திருக்கோம். நேர் யார் எங்க இருந்து பாக்கலாம்? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நான் அரியானத்திலிருந்து கணேசன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு பொன்னூஞ்சில் இருந்து ஆகாய பந்தலிலே பொன்னூஞ்சில் ஆடுதம்மா, அந்த பாடல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேடம்.
0: ஓகே சார், கட்டாயமா வழங்கிடலாம். நன்றி சார்.
1: நன்றி நன்றி.

0: சொல்ல வர்றது என்னன்னா,
1: சொல்லு, நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
0: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
2: தொட்டா
0: தூக்கிடுவாங்க.
2: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
0: சொல்லவே சொல்லாதீங்க.
2: சொன்னா
0: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
2: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
3: ஏய், இங்க தாதா கிங். இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: நேயர்களே, இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் விடுத்துள்ள செய்தி, பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் 2026 ஆண்டிற்கான விருதிற்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் என்பது 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் சிறப்பான சாதனைகளை கௌரவிக்கும் ஒரு பெருமைக்குரிய தேசிய விருதாகும். 31/7/2026 தேதி நிலவரப்படி வயது கணக்கிடப்படும். இந்த விருது வீரத்திறன், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் துறைகளில் சிறந்து விளங்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. பரிந்துரைகள், விண்ணப்பங்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலம் மட்டுமே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்கான ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளம் https://awards.gov.in. விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் கடைசி தேதி 31 ஜூலை 2026. பரிந்துரைகளை அனுப்பும்போது கவனிக்க வேண்டியவை: பரிந்துரைக்கப்படும் குழந்தைகள் தேசிய அளவிலான விருதிற்கு மிகவும் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சமூகத்தில் குறிப்பிடத்தக்க நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். திறமையான குழந்தைகளை அடையாளம் காணும் பணியில் குறிப்பாக பெண்கள், பொருளாதாரம் மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய பிரிவுகள், SC/ST மாற்றுத்திறனாளிகள் பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் வழங்கப்படும். மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைவாக ஒரு காலர் வந்திருக்காங்க, யார் இங்கிருந்து பார்க்கலாம்? ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் மேம், யார் இங்கிருந்து பேசுறீங்க, என்ன பாடல் வேணும்?
1: நான் வந்து ரம்யா முத்தியார்பேட்ல இருந்து பேசுறேங்க. எனக்கு வந்து அமரன் திரைப்படத்துல இருந்து பாடல் வேணும்.
0: ஓகே, வாங்கிடலாம்.
1: போட்டா நான் ஹாப்பியா இருப்பேன்.
0: ஷோர், ஷோர், வாங்கிடலாம். நன்றி மேம்.
1: தேங்க்யூ மேம்.

0: நேர்களே, தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. நாட்டில் கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல், இயற்கை எரிவாயு மற்றும் எல்பிஜி விநியோகம் போதிய அளவில் இருப்பதாகவும், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஏற்ற அளவில் செயல்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்திய மோட்டார் வாகன உற்பத்தி துறையை உலகின் முதல் இடத்திற்கு உயர்த்தும் நோக்குடன் அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மூத்த குடிமக்களுக்கான பராமரிப்பு சூழலை மேம்படுத்துவது குறித்து நாளை மத்திய சமூக நீதி அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மெய்நிகர் நிகழ்ச்சியை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தொடக்கி வைக்கிறார். மூத்த குடிமக்களுக்கான ஜீவன் செயலியும் முதியோர் சேவைத்துறையினர் குறித்த தகவல்கள் அடங்கிய ஷதாயு ஆன்லைன் தகவல் பலகையும் இந்நிகழ்ச்சியின் போது வெளியிடப்படும். புதுச்சேரியில் வரும் 24ஆம் தேதி UPSC சிவில் சர்வீஸ் முதநிலை தேர்வுகளை சிறந்த முறையில் நடத்த மாநில அரசு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளது. இலவச பேருந்து, பாதுகாப்பு உள்ளிட்ட வசதிகள் இதில் அடங்கும். தாகூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி உட்பட 7 மையங்களில் இத்தேர்வு நடைபெறும். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இளநிலை நூலக உதவியாளர் மற்றும் காட்சிக்கூட உதவியாளர் பணியிடங்களுக்கான ஒருங்கிணைந்த உயர்நிலை தேர்வு அனைத்து 4 பிராந்தியங்களிலும் 59 மையங்களில் வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. தேர்வர்கள் இதற்கான தேர்வுக்கூட நுழைவு சீட்டை நாளை முதல் புதுச்சேரி அரசின் அதிகாரப்பூர்வ ஆள் சேர்ப்பு இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்திலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 27ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. IPL கிரிக்கெட்டில் இன்று அகமதாபாத்தில் நடைபெறும் போட்டியில் டாஸ் ஜெயித்த சென்னை அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட குஜராத் அணி சற்று முன்வரை 5 ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி 48 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்படும்.

0: வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
2: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
1: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
3: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
1: உடனே நானும் டியூன் பண்ணி

0: and news on AIR app. And that is all in the news at 9. Good night.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 9:15.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் இனியதொரு இரவு வணக்கத்துடன். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் அஜய் சோனி. நேரம் 9:16. தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து.
2: இல்லை இல்லை சொல், ஒரு கணம் போதும்

0: சைமாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். தேன் சிந்ததை வாழும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து.
1: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு

நேயர்களே, சைவாலின் இன்னொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ தேன்ஸ் இன் தி தேவானம். நேரம் 10:02. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து.
2: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

10:24 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்து தேவாரன் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் மொழி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11 மணி. நேயர்களே, இனி நமது FM ரெயின்போ புதுவை 100.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வாடிய பயிரை கண்டு வாடிய மகான் வழங்குபவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் நெற்பயிரில் இலைவண்ண அட்டை மூலம் தழைச்சத்து உரமிடுதல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் மற்றும் அதை பாதுகாக்க வேண்டியதன் முக்கியத்துவம். தொடர்ச்சி வாசிப்பவர் முனைவர் ஈஷா.

0: சண்முகம் அவர்கள். 7/2 புதுவை புதுமை வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7/25 நலமாய் வாழ உயர் இரத்த அழுத்த பரிசோதனைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையும் மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசி. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே. எழுத்தாளர் பட்டம்மா அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே பவானி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர். காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் தமிழ்நாடு அரசு மருத்துவத்துறையில் இணை இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற குறிஞ்சிப்பாடி டாக்டர் பி மனோகரன் அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அந்துவான். 6:20 முதல் 7:00 வரையிலும் 7:02 முதல் 7:15 வரையிலும் மீண்டும் 7:25 முதல் 8:00 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக். 9:15 செய்திச்சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ 102.8 ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கொரு முறையும் இரவு 7:00 மற்றும் 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 மற்றும் இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இனி 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி வானொலியும் நானும் தொகுப்பு நிகழ்ச்சி படிப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை வட இழுப்பை எஸ் ஆனந்தன் அவர்களின் நாகஸ்வரிசை கேட்கலாம். மங்களம் எம் கே ஆசான் அவர்கள் தவில் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 இலக்கியம் பேசுவோம் திருநான சம்பந்தரின் வாழ்வும் பாக்கும் குறித்து சிதம்பரம் ஜே ராகவன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நண்பகல் 12:00 நாடகம். 12:30 பன்னிசை மாலை. மதுரை சுவாமிநாதன் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் திருப்புகழ். 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம். எழுத்தாளர் பட்டம்மாள் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே பவானி. 2:15 என்றும் இனியவை. 2:35 சேந்திசை பாடற் பயிற்சி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். நமது முதன்மை அலைவரிசையில் வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக பிற்பகல் 3:10 முதல் மாலை 5:00 வரை ஒலிபரப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5:00 ஒலிபரப்பு தொடங்கும். நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Navanita Adhikari Srivastav. Union Commerce and Industry Minister and BJP leader Piyush Goyal today said that the world is looking towards India as a trusted partner. Addressing a press conference in New Delhi on Prime Minister Narendra Modi's five-nation visit, Mr. Goyal said that the visit guarantees advantages for every segment of the society. He said that the Prime Minister's visit reflects that India stands strongly on the global stage. He said 57 significant agreements were signed, including the commitment of UAE to invest $75 to $100 billion in India during the tour.